0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
2: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
0: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
3: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா ராஜா.
2: We'll be back after a short commercial break.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: We'll be back after a short commercial break.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
0: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
0: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
0: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
0: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஒரு ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
0: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
0: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
0: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: Friday 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me Kirtana on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு மகத்தான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். இறைவன் இயற்கையாக படைத்திருக்கின்ற பல விஷயங்களை வைத்தே நம்முடைய வாழ்க்கையை நாம் சீரமைத்துக் கொள்வதற்கான பல தத்துவங்களை நம்மாலே கற்றுக்கொள்ள முடியும். அறிஞர்கள் இந்த மனித உடலையே ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக காட்டுவார்கள். மனிதனுக்கு கால்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. எதற்கு? இந்த உடலை சுமந்து கொண்டு நடந்து செல்வதற்கு. கைகள் படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உடலுக்கு தேவையானதை பல இடங்களிலிருந்தும் பற்றி எடுத்து வழங்குவதற்கு. கண்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து உள்ளத்திற்கு அதை உணர்த்துவதற்கு. அதுபோல தான் செவிகள், நம்முடைய வாய், பற்கள் என்று இந்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் படைக்கப்பட்டிருப்பது என்பது மற்றொன்றினுடைய நன்மைக்காக இருக்கிறது. உடலை சுமக்க கால்கள், வயிற்றுக்கு உணவு தர வாய், காட்சிகளை மனதிற்கு பதிய வைக்க கண்கள். இப்படி ஒன்றின் பணி என்பது மற்றொன்று பயன்பெறும் வகையிலே அமைந்திருக்கிறது எனும் போது நாமும் கூட அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது இந்த உலகத்திலே மற்ற உயிர்களெல்லாம் நன்மை பெறுகின்ற வகையிலே செயல்படுவதற்காகத்தான் நம்முடைய பிறவியே அமைந்திருக்கிறது. நீ மட்டுமே நலம் பெற வேண்டும் என்று நினைத்து வாழ்வதற்கு அல்ல. அப்படி நீ மட்டுமே பலன் பெறுகின்ற வகையிலே உன்னுடைய வாழ்க்கையும் வடிவமைக்கப்படவில்லை என்கிறார்கள் தத்துவ உலகினுடைய மிகச்சிறந்த அறிஞர்களான பெரியோர்கள். வெவ்வேறு விதமான பாணிகளிலே, வெவ்வேறு விதமான மொழிகளிலே, வார்த்தையினுடைய வெவ்வேறு விதமான பிரயோகங்களிலே இந்த தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் பொதுவாக எல்லோருடைய கருத்தும் இதை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் எந்த பெரிய தத்துவ மேதையை எடுத்துக்கொண்டாலும் இதை தங்களுடைய பாணியிலே ஒரு மிகச்சிறந்த பொன்மொழியாக உரைத்திருப்பார்கள். அப்படி அவர்கள் எல்லோரும் நமக்கு உணர்த்த விரும்புகின்ற விஷயம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்பது இந்த உலகத்தினுடைய நன்மையாகத்தான் இருக்கும். ஆகவே உங்களால் எல்லோருக்கும் என்ன நன்மையை வழங்க முடியும் என்கிற வகையிலே உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் எனக்கு யார் நன்மை செய்வது என்று கேட்டால், நீங்கள் மற்றவர்களுக்கு செய்வது போல அதற்கு சமமான நன்மை, உங்களுக்கு தேவையான நன்மை தேவைப்படுகின்ற நேரத்திலே மற்றவர்களிடமிருந்து உங்களை வந்து சேரும். இது இந்த உலகத்தையே கட்டியாளுகின்ற இறைவன் விதித்த விதி. இது இயற்கையினுடைய தத்துவம். இது மாறவே மாறாது. எவர் ஒருவர் இதிலே 100% நம்பிக்கை வைத்து தங்கள் வாழ்க்கையை அதன்படி அமைத்துக் கொள்கிறார்களோ நிச்சயம் அவர்கள் நலம் வாழ்வார்கள். அது இறைவன் பொறுப்பு. அதை இயற்கை நடத்தி கொடுக்கும். அதிலே மாற்றுக்கருத்தே இல்லை. இதை ஆழமாக நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொண்டு அதன்படி நாம் வாழுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
3: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய் அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct, presented by
5: VNCT Global in Big Villa Sale. Coming Sunday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel, Burjaman.
4: Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalainayam Mikka, Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubai. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. சமீபத்திலே என்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஒருவர் ஒரு ஆச்சரியகரமான தகவலை சொன்னார். பொதுவாக கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது என்ற சூழ்நிலை வரும் பொழுது நாம் என்ன செய்வோம்? அதை அசைக்காமல் ஓய்வெடுப்போம். இந்த ஓய்வு என்பது ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்குத்தான் எடுக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் மூட்டுக்கள், தசைகள் இவையெல்லாம் இயங்குவதற்காகவே படைக்கப்பட்டவை. நீங்கள் நீண்ட காலம் உங்கள் தசைகளை, மூட்டுக்களை இயக்காமல் இருந்தால் அவை பலகீனமாகிவிடும் என்கிறார் அந்த மருத்துவர். நான் அவரிடத்தில் கேட்டேன், மூட்டு வலி வருகிறது, இன்றைக்கு அது பலருக்கும் பொதுவான ஒரு வியாதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படி மூட்டு வலி வந்தவர்களாலே அதிகம் நடக்க முடிவதில்லை. இப்படி காரண காரியத்தோடு நாம் உடல் அசைவை குறைத்து கொண்டாலும் கூட இந்த பாதிப்பு இருக்குமா என்று கேட்டால், ஆம் என்கிறார் அவர். நீங்கள் மூட்டு வலிக்கிறது என்பதற்காக நடக்காமல் இருந்தால் உங்கள் கால் தசைகள் எல்லாம், குறிப்பாக இந்த மூட்டுக்களை சுற்றி அதை பலப்படுத்துவதற்காகவென்றே படைக்கப்பட்டிருக்கின்ற தசைகள் கூட பலகீனமாகிவிடும். ஆகவே முடிந்தவரை மூட்டுக்கள் பாதிக்காத வண்ணம் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். என்ன செய்வது? சிறு வயதிலிருந்தே உடற்பயிற்சியை பழகுவது, ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது, மனதை எப்போதும் உற்சாகமாக வைத்திருப்பது, கவலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோடு எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையை எதிர்கொள்வது. இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் வாழ்வின் துவக்கத்திலிருந்தே கடைபிடிக்க வேண்டும். அதுதான் உங்கள் உடல் நலத்தை காப்பாற்றும். ஏனென்றால் உணவுகள், சுற்றுச்சூழல், மனநிலை என்று பலவிதமான பாதிப்புகள் இன்றைக்கு உடலுக்கு ஏற்படுகின்றன. அதை உடல் நமக்கு சில அறிகுறிகளை ஆரம்ப காலத்திலேயே உணர்த்த துவங்கும். அப்போதே சுதாரித்துக் கொண்டு மூட்டுக்களை பலப்படுத்துவதற்கான பயிற்சிகளை நீங்கள் செய்ய துவங்கினீர்களே என்றால், உடல் பாதிப்பினாலே நீங்கள் முற்றும் முடங்கி போகாமல் உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளலாம். ஓய்வு என்பது சுகமானதுதான், ஆனால் அந்த ஓய்வே ஒரு குறிப்பிட்ட அளவிற்குத்தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்பது போல, எது ஒன்றையுமே அளவுக்கு அதிகமாக நாம் தொடரக்கூடாது. அந்த வகையிலே சௌகரியமான விஷயங்களை மட்டுமே செய்வது என்பது எப்போதும் வாழ்க்கைக்கு நன்மை தராது என்பதை அந்த மருத்துவர் சொன்ன அறிவுரை எனக்கு உணர்த்தியது. எல்லா விஷயங்களுக்குமே இது பொருந்தும். ஆகவே அந்த கம்ஃபர்ட் ஜோன் என்கிற வட்டத்திலிருந்து வெளியே வந்து கடினமாக உழைக்கவும், முயற்சிக்கவும், மெனக்கெடவும் நாம் எப்போதுமே ஆர்வம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை வளமானதாக, பலமானதாக, நலமானதாக எப்போதும் அமைத்து தரும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: சிறுத்தையின் தமிழி ஒளி.

நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. செப்டம்பர் மாதம் 18 தேதியான இதே தினத்துல கடந்த காலத்துல வெவ்வேறு காலகட்டங்கள்ல நிகழ்ந்திருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான ஆரம்பங்கள் பற்றி முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 1616 பொதுவாக மேற்கத்திய தேசங்கள், அதிலும் குறிப்பாக ஐரோப்பிய தேசங்கள்ல நிலப்பிரபுத்துவம் என்பது எங்கும் பரவி கிடந்த ஒரு காலகட்டம். அதாவது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த தேசத்தினுடைய அத்தனை செயல்பாடுகளுமே நடக்கும். அதிலிருந்து மாறுபட்டதாக பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையிலே முதன் முதலாக ஒரு இலவச பள்ளி எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையிலே இத்தாலி தேசத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெஸ்காட்டி என்கிற ஒரு இடத்திலே முதன் முதலாக துவங்கப்பட்ட தினம் 1616 செப்டம்பர் மாதம் 18 தேதி. அதே போல ஜான் ஹாரிஸ் என்கிற பாஸ்டனை சேர்ந்த ஒரு இசை வல்லுநர் ஸ்பைனட் பியானோ என்கின்ற ஒரு பியானோ இசைக்கருவி வகையை இன்றைய தினத்தில் கண்டுபிடிக்கிறார். பியானோக்களிலே பல வகை உண்டு. அதிலே தரைமட்டத்திலிருந்து 40 அங்குல அளவு உயரம் மட்டுமே கொண்டதாக மிகச் சிறிய அளவிலே விளங்கக்கூடிய பியானோ வகைக்குத்தான் ஸ்பைனட் பியானோ என்று பெயர். பொதுவாக பியானோவை இசைக்கக்கூடிய முறையிலிருந்து சற்று மாறுபட்டதாக இதனுடைய இயக்க முறை இருந்ததாலே கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் மிக பிரபலமாக விளங்கிய சிறப்புக்குரியது இந்த ஸ்பைனட் பியானோ. அதே போல 1809 லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் ஓபரா ஹவுஸ் என்று அழைக்கப்படுகின்ற புகழ்மிக்க கலையரங்கம் முதன் முதலாக இன்றைய தினத்தில் தான் இயங்க துவங்கியது. அதே போல 1810 ஸ்பெயின் சாம்ராஜ்யத்திடம் இருந்து சிலி தேசம் முதன் முதலாக விடுதலை பெற்ற தினம் இன்றைய தினம். அதைத் தொடர்ந்து 1947 ஒஹியோ மாகாணத்தில் இருக்கக்கூடிய கொலம்பஸ் நகரத்திலே 4 இன்ஜின்களாலே இயக்கப்படக்கூடிய ஜெட் போர் விமானம் முதன் முதலாக இயக்கப்பட்ட தினம் இன்றைய தினம். இப்படி பல சிறப்புமிக்க துவக்கங்கள், பல பயன் தரத்தக்க வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த துவக்கங்கள் இன்றைய தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதமான ஆரம்பங்கள் எல்லாம் இன்றைய தினத்திலே சம்பவிக்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புது புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. சாகச பயணத்திலே ஆர்வம் கொண்ட நண்பர்களினுடைய குழு ஒன்று ஆர்வத்தோடும் மலை ஏறி செல்லுகிறார்கள். அங்கே திடீரென்று ஒரு பாறை வழுக்குகிறது. தட்டு தடுமாறி போன அந்த குழுவினர் ஒருவர் பின் ஒருவராக அந்த மலையிலிருந்து சரிந்து விழத் துவங்குகிறார்கள். அதிலே ஒருவன் சட்டென்று ஒரு பிடிமானத்தை பற்றிக் கொள்ளுகிறான். இன்னொருவன் அவன் கைகளை பிடித்துக் கொள்ளுகிறான். மற்றவன் இவன் காலை பிடிக்கிறான். இப்படி ஒருவரோடு ஒருவராக ஒருவரை ஒருவர் பற்றி கொண்டு மேலேறுவதற்கு முயற்சிக்கிறார்கள். இந்த நேரத்திலே ஒருவன் மற்றவர்கள் அனைவரையும் மேலே உயர்த்தி செல்வதற்கு முயற்சிக்கிறான். ஒருவன் இந்த சூழ்நிலையினாலே பதட்டப்பட்டு தன்வயம் இழந்தவனாய் பிடிமானத்தை சரியாக பற்றி கொள்ளாமல் தன்னை காப்பாற்ற முயற்சிப்பவர்களையும் கூட கீழே இழுக்கும்படியாக தடுமாறுகிறான். அவனுடைய தடுமாற்றம் என்ன செய்கிறது? மற்றவர்களையும் கீழ்நோக்கி இழுத்து தள்ளக்கூடியதாக இருக்கிறது. எல்லோரையும் மேல் நோக்கி இழுத்து சென்று காப்பாற்ற முயற்சிக்கின்ற ஒருவன் தன்னுடைய பதட்டத்தினாலே எல்லோரையும் பாதாளத்தை நோக்கி தள்ள முயற்சிக்கின்ற ஒருவன். இந்த இரண்டு பேரிலே யாராக இருக்க நீங்கள் விரும்புவீர்கள்? கண்டிப்பாக திடமான மனதோடும் எல்லோரையும் காப்பாற்ற முயற்சிக்கின்ற ஒருவனாகத்தான் நாம் இருக்க முயற்சிப்போம், இல்லையா? மலை ஏறும் போது மட்டுமல்ல, அல்லது கடல் பயணம் போன்ற சாகசங்களில் மட்டுமல்ல, வாழ்க்கை என்னும் சவாலை எதிர்கொள்ளும் போது கூட நாமும் உயர வேண்டும், மற்றவர்களையும் உயர்த்த வேண்டும். நாமும் பலனடைய வேண்டும், மற்றவர்களுக்கும் அந்த பலனை பகிர்ந்தளிக்க வேண்டும். நாமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எல்லோரும் மகிழ்வதற்கு நாம் முக்கிய காரணமாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நாமும் கீழே விழுந்து மற்றவர்களையும் கீழே இழுத்து தள்ளக்கூடியவர்களாக எக்காரணத்தை கொண்டும் நாம் இருக்கக்கூடாது. ஆகவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் சிறப்பானதாக அமையும் வண்ணம் நாம் மிக கவனமாக ஒவ்வொன்றையும் வாழ்க்கையிலே பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். சில நேரங்களிலே நான் மட்டும் பலனடைந்தால் போதும் என்று சுயநலத்தோடு நாம் செய்கின்ற செயல்கள் நமக்கும் கூட ஊறுவிளைவிக்கக்கூடியதாய் அமைந்துவிடும். அது நம்மையும் வீழ்த்தும், நம்மோடு சேர்ந்து மற்றவர்களுக்கும் பாதிப்பை கொடுக்கும். ஆகவே நாமும் வாழ வேண்டும், மற்றவர்களையும் வாழ்விக்க வேண்டும் என்கின்ற மிகச்சிறந்த நோக்கத்தோடு நம்முடைய சிந்தனையை செயலை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நமக்கும் நலம் தரக்கூடியதாக, உங்களால் நிச்சயம் எல்லோரும் பலன் பெறுவார்கள் என்கிற நிலை உண்டாகும் போது நீங்கள் உறுதியாக சிறப்பாக நலமோடு நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உங்களை காட்டிலும் மற்றவர்கள் உங்களை விட சிறப்பாக உங்களுக்காக பிரார்த்திப்பார்கள். MGR அவர்களினுடைய திரைப்பாடல் ஒன்று உண்டு, நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற என்று. அதுபோல அவர் சிறப்பாக

0: வாழ்ந்தால் நமக்கும் அந்த சிறப்பு வந்து சேரும் என்று எல்லோரும் உங்களை சார்ந்து சிந்திக்கின்ற வண்ணம் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிறப்பாக்கிக் கொள்ள வேண்டும், தரம் உயர்த்தி கொள்ள வேண்டும். அப்படி நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளுமே வெறும் வாழ்க்கையாக அல்ல, அது ஒரு வரலாறாக மாறும். அப்படி நம்மை நாமே வளப்படுத்திக் கொள்ளுகின்ற மிகச்சிறந்த ஒரு நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழகம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

ஹலோ, குட் மார்னிங், அ வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:08 ஆன் த கிளாக். மெரிசல் மார்னிங் ஆரம்பிச்சாச்சு. நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஃப்ரைடே ஆயிடுச்சு இல்லையா? சூப்பர் ஃபாஸ்ட் வீக்காக இருந்தது இந்த வாரமும். ஃப்ரைடே September 18th, எட் அனதர் வீக்கெண்ட். திரும்பி பார்க்கறதுக்குள்ள வீக்கெண்டாக வந்து தள்ளு அப்படிங்கிற மாதிரி நாளையும் கிழமையும் வந்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கேன். நம்மளும் வந்து அந்த ஸ்பீடில் போயிட்டே இருக்கோம்ல. ஐ ஹோப் யூ ஹேட் அ கிரேட் வீக். இல்லை கொஞ்சம் சோசோ வீக்காக தான் இருந்தது அப்படின்னா பரவாயில்ல, இந்த வாரம் முடிஞ்சா போதும்டா சாமிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கனாலும் இட்ஸ் ஓகே. இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தான். சரியா? ஸோ எப்படி இருந்தாலும் எல்லாரும் ஒரே போட்டில் தான் சேல் ஆகிட்டு இருக்கோம். அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வாரம் முடிவடைஞ்சிடும். அண்ட் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரைடேவும் உங்களுக்கு நல்லபடியாக போகட்டும். சரியா? சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்புனீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணலாம். அது ஒன்று தான் வந்து நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும். அப்பப்போ உங்களுக்கு நான் ஞாபகமும் படுத்திக்கிட்டு இருப்பேன். சரியா? அதர்வைஸ் வாட் இஸ் ஹேப்பனிங்? இன்னைக்கு ஃபாகியான மார்னிங்காக இருந்தது. நான் கூட இன்னைக்கு காலையில் எல்லாம் எழுந்திருக்கும்போது யூஸ்வலி இந்த என்னதான் பிளாக் அவுட் கர்டன்ஸ் எல்லாம் இருக்குனாலும் எனக்கு இந்த நைட்டு தூங்கும்போது ரோடு பார்த்துட்டே தூங்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் துபாய் அலையின் ரோடு தான் வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட் வியூ. கண்ணை திறந்தேனால எனக்கு வந்து துபாய் அலையின் ரோடு தான் தெரியும். அப்படி இன்னைக்கு காலையில் பார்க்கும்பொழுது எதுவுமே தெரில. ஒரு 5:30 பக்கம் எனக்கு முழிப்பு வந்ததா. அப்போ பார்த்தப்போ எதுவுமே தெரியல. என்னடா இது, ஃபாகா அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் நான் வெளியில் போய் பார்த்தேன். ஃபாகுனால அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கண்ணாடி மேலே ஃபார்ம் ஆயிருந்ததுனால எனக்கு ஃபாகியாக இருக்கிற மாதிரி இருந்தது. எவ்வளோ விசிபிலிட்டி எல்லாம் அதுவும் பாதிக்கிற அளவுக்கு இல்லை, பட் தாறுமாறாக இருந்தது ஹியூமிடிட்டி. இட்ஸ் ஓகே, பொறுத்துக்கலாம். முடிஞ்சாச்சு அவ்வளோதான். இன்னும் கொஞ்சோண்டு தான் நம்ம வந்து பொறுத்துக்கணும். பிகாஸ் September 23rd ஒஃபிஷியலி சம்மரும் முடிய போகுது. சரியா? ஸோ ஐ ஹோப் இன்னைக்கு காலையில் யாருக்கும் ஃபாகினால இடையூறு ஏற்பட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னும் பார்க்கல எங்கேயாவது ஃபாக் ஜாஸ்தியாக இருந்ததா, அதனால விசிபிலிட்டி கம்மியாக இருந்ததா, ஸ்பீட் லிமிட்லாம் கம்மியாக இருந்ததா, என்ன ஏதுன்னு எதுவும் நான் பார்க்கல. பட் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம். சரியா? அதர்வைஸ் ஆஸ் ஆல்வேஸ் 11 AM வரைக்கும் நிறைய பாட்டு நடுவில் அப்டேட்ஸோட நம்ம அப்படியே கொண்டு போகலாம் மெரசல் மார்னிங்கை. அண்ட் டு பிகின் வித், உஃப், ரெண்டு பியூட்டிஃபுல்லான நம்ம யுவனுடைய சாங்ஸ் கண்ட நாள் முதல், அதுக்கப்புறம் அறிந்தும் அறியாமலும் படத்துல இருந்து ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். எங்கிருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இப்போ நான் பேசுறதுங்கிறது எனக்கு குட் மார்னிங் மெசேஜஸ் வழியாக நீங்க தெரியப்படுத்தலாம். ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு. ஓகே, KIRTHANA அதான் என்னோட ஸ்பெல்லிங். ஸோ இன்பாக்ஸ் பண்ணுங்க எந்த ஊர்ல இருந்து எந்த நாட்டுல இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் ஹவ் வாஸ் யோர் வீக்? குட்டா ஓகேவா இல்ல பேடா இருந்ததா, இல்ல சூப்பரா இருந்ததா, இல்ல குட்டா இருந்ததா, இல்ல ஓகேவா இருந்ததா, பேடா இருந்ததா, வாட் எவர் இட் இஸ் எனக்கு அதையும் சேர்த்து அனுப்பி வைங்க. சரியா? குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி ஃப்ரைடே. பேக் டு பேக் அடுத்து ரெண்டு பாட்டு.

0: இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. Proud Radio Partners, 89.4 Tamil FM and Home 92.2 FM.
1: அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
2: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
4: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.

0: எஸ் மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். 7:23 ஆகி இருக்கு அண்ட் இட் இஸ் அ ஃப்ரைடே டுடே. இன்னைக்கு ஃப்ரைடே வந்து ரோட்ல பெருசா டிராபிக் இல்லை, நான் வந்த இடத்துல நான் வந்த நேரத்துல அது ஃப்ரைடே ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலை கொடுத்தது. பட் நீங்க எங்க இருக்கீங்க, எங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஹவு இஸ் த டிராஃபிக்? நான் உங்கள்ட்ட அப்படி பேசிட்டே மேப் ஓபன் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன் டிராபிக் எங்க இருக்கு அப்படின்ட்டு. மேப் ஆனால் அப்படி ஒன்றும் சொல்லலையே, மேப்பை பார்க்கும்பொழுது பிஸியான ஒரு வீக் டே மாதிரி தானே இருக்கு. அதுவும் வந்து 611 என்ன இவ்வளவு டிராபிக் கன்ஜெஷன் தான் இருக்கு. சரி, எனவே பொறுமையா உங்ககிட்ட நான் சொல்றேன் எங்க டிராபிக் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி இல்ல, முக்கியமான ஒரு UAE அப்டேட் உங்களுக்காக.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo & Courier, number 1 in GCC.
0: கேள்விப்பட்டீங்களா, எமிரேட்ஸ் ஏர்லைன் வந்து சில ஸ்பெஷல் ஆஃபர், ஃபேர்ஸ், எக்ஸ்ட்ரா பேகேஜ், அது இதுன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏராளமான ஆஃபர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ஆமாம், ஸோ துபாயில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பார்த்தோன்னா, எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் அண்ட் கேஎஸ்டி ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க துபாயினுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்காக. ஸோ இதன் கீழே அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அட் கேஎஸ்டிஏ ரெகுலேட்டட் ப்ரைவேட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுவும் வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16 to 31 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி ஏராளமான ஆஃபர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ உள்ள ஃபேக்கல்ட்டி அண்ட் டீச்சிங் ஸ்டாஃபுக்கும் சில டிராவல் பெனிஃபிட்ஸும் கிடைக்க போகுது எமிரேட்ஸ் அகாடமிக் ப்ரோக்ராமின் வழியாகங்கிற மாதிரி அவங்க ஏராளமான ஆஃபர்ஸ் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதன் கீழே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சில யூனோ கண்ணே கவரும் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் சொல்லி பார்த்தோம்னா, 10% ஆஃப் இக்கானமி அண்ட் 5% ஆஃப் ப்ரீமியம் அண்ட் பிசினஸ் கிளாஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா பேகேஜ் வந்து தர போறாங்க. 10 kg ஆர் 1 எக்ஸ்ட்ரா பீஸ் ஆஃப் லக்கேஜ் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா அதுலேயும் வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, சில பிஸியான ரூட்ஸில் வந்து அவங்க வழங்க போகிறது கிடையாது. அண்ட் புக்கிங் டெட்லைன் வந்து March 31, 2027 நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் அவைல் பண்ணிக்கலான் இருக்காங்க. வேலிடான ஸ்டூடெண்ட் ஐடி இல்லைன்னா ஸ்கூல் அக்செப்டன்ஸ் லெட்டர் செக்இன் டைமில் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதை தவிர்த்து ஆன் போர்ட் நம்ம பார்த்தோம்னா ஃப்ளைட்லேயும் வந்து ஒரு சில டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு எமிரேட்ஸ் இவ்வளவு சலுகைகளை அறிவிச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக.
1: அப்டேட் brought to you by ABC Cargo & Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

0: நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
1: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
0: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Alikum Thannambikeyudan. Ungal Vaalkai Milirattum. Joyalukas, the world's favorite jeweler.

0: ஆரம்பிச்சிருச்சு மேட்னஸ். ஏன்னா டுடே இஸ் தி டே. ஐபோன் 18 ப்ரோ, ப்ரோ மேக்ஸ் இதெல்லாம் ப்ரீ ஆர்டர் பண்ணவங்க இன் ஸ்டோர்ல போய் கலெக்ட் பண்ணிக்கக்கூடிய நாள் இது. அண்ட் ஆப்பிள் ஸ்டோர்ஸ் வெளியில இங்க நம்ம துபாயிலலாம் வந்து எவ்வளவு க்ரௌட், மக்கள்லாம் வந்து ஆஸ் ஏர்லியர் 6:30 இருந்தே க்யூ அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிற மாதிரி இப்பதான் நான் பார்த்தேன். ஐ வுட் லவ் டு நோ, கொஞ்ச நேரம் கழிச்சு உங்ககிட்டயும் நான் கேட்கிறேன், யாராவது ப்ரீ ஆர்டர் பண்ணிருக்கீங்களா, வாங்கிட்டீங்களா, என்ன ஏதுங்கிறது ஐ வுட் லவ் டு நோ. சரியா, அது இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. அண்ட் அடுத்ததான் உங்களுக்காக ஒரு பிரேக் அண்ட் பிரேக், அப்புறமா உங்களை ஒருத்தர் கேட்கிற ஒரு பாட்டுலாம் நான் பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி டிராபிக் மட்டும் எப்படி இருக்குங்கிறத பாத்துருவோம். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 6:11 வந்து ஒரு பேட் கண்டிஷன்ல இருந்தது.
1: Traffic update brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT, 0% interest, 1 million kilometer warranty, monthly EMI vero 966 dirhams da.
0: என்ன சொல்ல, ஏதா சொல்ல, இன்னைக்கு 6:11 வந்து வேலையை காட்டலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கு போல. ஸோ 6:11 வந்து அன்யூஷுவலா இன்னைக்கு என்னது இது இவ்வளோ கிராஷோட நிறைஞ்சிருக்கிறது பார்க்க முடியுது. 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஷ் வந்து இப்போ மட்டும் எனக்கு தெரியுது. ஆமாம், அவியர் வரைக்கும் நம்ம கவனிஜெல்லாம் தாண்டி அவியர் வரைக்கும் எனக்கு கிராஷ் பார்க்க முடியுது. அண்ட் கன்ஜெஷனும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ அங்கே நீங்கள் ஸ்டக்காக இருக்கீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 1-2 கிராஷ்னாலே நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்பொழுதுக்கு எனக்கு மேப்ல பாக்கும்போது 7 கிராஷஸ் எனக்கு தெரியுது. ஐ டோன்ட் நோ ஏன் இன்னைக்கு இப்படி ஒரு அன்யூஷுவல் டிராபிக் அண்ட் கிராஷ் 6:11. அண்ட் ஆன் தி

0: அண்ட் 311ல வழக்கமா இருக்கிற கிராஷ் பார்க்க முடியுது, ஐ மீன் வழக்கமா இருக்கிற கன்ஜெஷன் பார்க்க முடியுது. அண்ட் ஒரு கிராஷ் எங்க ஆகியிருக்குன்னு மேப்ல எனக்கு காட்டுதுன்னு பார்த்தோம்னா, எங்க இன்டர்நேஷனல் சிட்டி பக்கத்துல அந்த ஸ்ட்ரெச்ல ஒரு கிராஷ் ஒன்று தெரியுது ஆன் 311. அண்ட் வேற எங்க இன்டர்னல் ரோட்ஸ் ஆஃப் கிசேஸ்ல அங்கே இங்கெல்லாம் வந்து கிராஷ் பார்க்க முடியுது, ஐ மீன் கன்ஜெஷன் பார்க்க முடியுது. கிராஷ் கிராஷ்னு சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய இம்பாக்டா எனக்கு கிரியேட் பண்ணிச்சு. 7 கிராஷ்னா சும்மாவா 611ல? எனவே கன்ஜெஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் தென் இது இங்கே அல் கலீட் ஸ்ட்ரீட்லேயும் வந்து ஒன்று ரெண்டு மூணு கிராஷஸ் வந்து பார்க்க முடியுது. ஐ டோன்ட் நோ வை ஏன் வந்து இவ்வளவு கன்ஜெஷன் அண்ட் கிராஷ் இன்னைக்குன்னு தெரியல. E11 டிராஃபிக் கன்ஜெஷன் நிறைஞ்சிருக்கு, E44, அல்கேல், D63 எல்லா ரோட்ஸுமே இன்னைக்கு பிஸியாக இருக்குது. போங்க, ஆமாம், எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரில. ஃப்ரைடேக்கான அறிகுறியே இல்லை ரோடு பார்க்கும்பொழுது. ஸோ டிரைவ் சேஃப். டிராஃபிக் அப்டேட்
1: was brought to you by Jetour UAE, a part of Elite Group Holding. Visit Jetour showrooms today.
0: சரி, இன்ஸ்டாகிராம்ல வந்து யாரெல்லாம் மெசேஜஸ் அனுப்பியிருக்காங்கன்னு பார்ப்போம். 611 டிராஃபிக் பத்தி எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் ஏற்கனவே மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க. அமீன் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, 611ல கவனேஜ்லேருந்து ஹெவி டிராஃபிக் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கவனேஜ்க்கு முன்னாடியிலிருந்தே கன்ஜெஷன் அண்ட் டிராஃபிக் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. எனவே இருங்க, ஃபஸ்ட்டு மனசோட்டமேட்டில் யாருக்கு என்ன பாட்டு வேணும், சில்லாக் சாங்கா அதை வந்து ப்ளே பண்ணுறதுக்கு யாருக்கு என்ன பாட்டு வேணுங்கிறது கேட்டுட்டு அப்புறமா ஐ கோ பேக் டு இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ். ஹாய், குட் மார்னிங்.
2: ஹாய், குட் மார்னிங் அக்கா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: என்ன
0: பண்றது சொல்லுங்க.
2: நம்ம போறோம்னா மேனே அந்த வடிவேலும் இன்னொருத்தவங்களும் அந்த பொட்டி கடை நின்று பாத்துப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் நானும் மேனேஜரும் தாத்தா தெரியல தையோ தையோ
0: அப்படின்னு.
2: என்ன
0: பாட்டு வேணும்?
2: உங்களோட ரெண்டு ஆப்ஷன், ஒண்ணு வராக நதிக்கரவரும், அப்படி இல்லாட்டி வளையபட்டி தவிலை.
0: ஐயோ, ரெண்டுமே செம்ம பாட்டா இருக்கே, என்ன பண்றது? வராக
2: நதிக்கரோட வைபிக்கு ஏத்த மாதிரி போட்டுருங்க.
0: சரி, சங்கமம்ல இருந்து வராக நதிக்கரவரும் பாட்டு நான் அப்ளை பண்றேன். ஏராளமான மெசேஜஸ் வந்திருக்கின்றன. ரவிசங்கர், சர்தார், ஷாகுல், சையத் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. டிராபிக் ஜாம் வந்து 611ல ஆரே முக்கால இருந்தே இருக்கு அப்படின்ட்டு. எக்ஸிட் 64ல கிராஷ், சோ டிராபிக் ஜாமும் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆஃப்டர் தட் எக்ஸிட் ரோட்ஸ் ஃப்ரீயா இருக்காமா. பிரபு, ராஜ், அருண், குட் மார்னிங். ராஜ் அருண் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, டுடே மை சன்ஸ் ஃபர்ஸ்ட் பர்த்டே, அடடே, அகரனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்லியிருக்காரு. விஷிங் அகரன் அ வெரி வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. ஃபர்ஸ்ட் பர்த்டே எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் தான் இல்லை, என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? எனிவே, டூ மச் டிராஃபிக் இன் எமிரேட்ஸ் ரோட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரண் பாபு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. சரண் பாபு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், சரவணன் ராதாகிருஷ்ணன் வந்து திருப்பூர் என்னுடைய ஊர், இப்போ ரூஸ்ல அபுதாபியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கத்தார்ல ஒர்க் பண்ணேன், தமிழ் எஃப்எம் எப்பவுமே கேட்பேன் நான். என்னோட ஃப்ரெண்ட் பேர் வந்து சரவணன் சண்முகம், திருச்சியில இருந்து அவர் கேட்டுட்டு இருக்காரு, இப்பவும் கேட்டுட்டு இருப்பாரு. ஸோ குட் மார்னிங் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ எஸ், குட் மார்னிங் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வேற யார், ரோஷன் குமார், வேற யார் சரண்ராஜ் சரண் ஐடி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு, நான் சொல்லிட்டேன், என்ன பண்ணுறது, சரி போங்க. ஒரு ஒரு மெசேஜெல்லாம் வேறு அனுப்பியிருக்காரு, பொறுமையாக படிக்கிறேன் நான். கருப்புசாமி குட் மார்னிங், அப்புறம் லியனல் வந்து குட் மார்னிங் அனுப்பியிருக்காரு. சங்கர் லோகநாதன், ஹாய் கீர்த்தனா, ஹவ் ஆர் யூ, ஐம் சங்கர் ஃப்ரம் நாமக்கல் கேட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஹாஜா ஃப்ரம் துபாய் குட் மார்னிங். கோபி, ஜினு, எல்லாருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம். அருண் ஃப்ரம் ராசல்ஹேமா, கிருஷ்ணா மபானி அவருக்கு பிலேட்டட் பர்த்டே விஷஸ் சொல்லிருங்க அப்படின்ட்டு. ஓகே, பிலேட்டட் பர்த்டே விஷஸ் கிருஷ்ணா. ஆல் ரைட், பிரேக் அப்புறமா நம்ம பஸ்ஸாம் கேட்ட பாட்டு நான் பிளே பண்ணுறேன். அநேகமாக இன்னைக்கு 6:11 டிராஃபிக் கிளியர் ஆக கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பார்த்து சேஃபாக டிரைவ் பண்ணுங்க. ஓகே,
3: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
4: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
3: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
5: You are with Kirtana on Mersal Morning. Chillax song of the hour. Chillax song of the hour.
1: Brought to you by
6: Plots Nale, Prop Shell Dane. For details call 056-415-4242.

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
1: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 win பண்ணுங்க வித் Alansari Exchange.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection Adikum Tanambikeyudan. Ungal vaazhkai milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
2: Virivana seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். அபுதாபியில் ஹாலிடே ஹோம் சேவைகளுக்கான புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் அவற்றை நடத்த தகுதியுடைய தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பிரிவுகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. அதேவேளை டிஜிட்டல் தளங்களில் வெளியிடப்படும் ஹாலிடே ஹோம் விளம்பரங்களுக்கு கூடுதல் வெளிப்படைத்தன்மை விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பதிவு மற்றும் உரிமம், செயற்பாட்டு விதிகள், ஆய்வுகள் மற்றும் விதிமுறை இணக்கம் உள்ளிட்ட முழுமையான ஒழுங்குமுறை நடைமுறைகள் இந்த புதிய விதிகளில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அபுதாபி கலாசாரம் மற்றும் சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. திருத்தப்பட்ட விதிகளின்படி தனிநபர் உரிமையாளர்கள், இணை உரிமையாளர்கள், சட்டப்பூர்வ நிறுவனங்கள், வாடகைதாரர்கள் மற்றும் சொத்து உரிமையாளரால் அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் ஹாலிடே ஹோம் சேவைகளை நடத்த தகுதி பெறலாம். எனினும் இதற்கு டிசிடி அபுதாபி நிர்ணயித்துள்ள நிபந்தனைகள் மற்றும் விதிமுறைகளை அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த தகுதி விரிவாக்கம் மூலம் அபுதாபியில் வளர்ந்து வரும் ஹாலிடே ஹோம் சந்தையில் பங்கேற்க விரும்புவோருக்கு கூடுதல் தெளிவும் வாய்ப்பும் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரான் மீதான தாக்குதல்களில் அமெரிக்கா போர்க்குற்றத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்று ஐநா நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரானில் நடத்தப்பட்ட 2 வான்வழி தாக்குதல்களில் குறைந்தது 177 பொதுமக்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அமெரிக்கா போர்க்குற்றத்தில் ஈடுபட்டிருக்க கூடும் என நம்புவதற்கு நியாயமான காரணங்கள் உள்ளதாக ஐநா மனிதுரிமை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஐநா சர்வதேச உண்மை கண்டறியும் குழுவின் புதிய அறிக்கையின்படி பிப்ரவரியில் மினாப் நகரில் உள்ள தொடக்கப்பள்ளி மற்றும் லாமெடில் உள்ள விளையாட்டு வளாகம் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் பொதுமக்கள் உயிரிழப்புக்கும் பொதுமக்கள் பயன்பாட்டு கட்டமைப்புகளுக்கும் சேதத்துக்கும் வழிவகுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் லாமெர்டில் தாக்குதல் நடத்தியமை அமெரிக்கா முன்பு மறுத்ததுடன் மினாப் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்திருந்தது. இந்நிலையில் ஐநா அறிக்கையின் கண்டுபிடிப்புகள் நம்பகத்தன்மை அளிக்கவில்லை என அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் இன்று விசாரணைக்கு முன்னிலையாகின்றார். கடந்த திமுக ஆட்சியில் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் பெற்றுத்தர பணம் வசூலித்ததாக 177 பள்ளிகளிடம் இருந்து புகார்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அதில் 100 கோடி வரை மோசடி நடந்துள்ளதாகவும் போலீஸ் தரப்பில் கூறப்படுகின்றது. இதன் தொடர்ச்சியாக அப்போதைய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடர்புடைய 9 இடங்களில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கடந்த 16ஆம் தேதி சோதனை நடத்தினர். 18ஆம் தேதி இன்று சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு போலீசில் விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு அவருக்கு சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. அதன் பேரில் அவர் இன்று விசாரணைக்கு முன்னிலையாகுவார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தொடர்பாக இந்தியாவின் நிலைப்பாட்டுக்கு சர்வதேச நிபுணர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் 63வது அமர்வையொட்டி நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்றவர்கள் இந்தியாவின் நிலைப்பாட்டுக்கு ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான நீர்வள பகிர்வில் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்போதைய சூழலில் நிறுத்தி வைக்கும் இந்தியாவின் முடிவை அவர்கள் ஆதரித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள், நீர்வள பாதுகாப்பு மற்றும் பிராந்திய நிலைத்தன்மை தொடர்பான அம்சங்கள் குறித்து மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்தியாவின் தன்னார்வ தொண்டு நிறுவனமான ஷிவி டெவலப்மெண்ட் சொசைட்டி ஏற்பாடு செய்த இந்த கருத்தரங்கிற்கு சமூகத்தின் நீர் உரிமைகள் மற்றும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீண்டும் செயற்படுத்த வேண்டிய அவசியம் என்ற தலைப்பு வழங்கப்பட்டது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 63வது அமர்வையொட்டி நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் நீர் உரிமைகள் மற்றும் எல்லை தாண்டிய நீர்வள மேலாண்மை குறித்து சர்வதேச நிபுணர்கள் விவாதித்தனர். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் மற்றும் பிராந்தியத்தில் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்தும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன.
2: இலங்கை செய்திகள்.
3: சிறுவர்கள் நாட்டின் பொக்கிஷம் என்பதால் அவர்களின் வாழ்க்கையை பாதுகாப்பது பொறுப்புள்ள அரசாங்கத்தின் கடமை என்று இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். வாழ்வுக்கு பலம் வீட்டு உதவி திட்டத்தின் மூலம் சிறுவர் பராமரிப்பு நிலையங்களில் வளரும் பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் நோக்கில் பாதுகாப்பான இல்லத்துக்காக கடந்த வருடம் 1 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதுடன் இவ்வாண்டு அத்தொகை 2 மில்லியன் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். குறித்த தொகை போதுமானதாக இல்லாவிடின் மேலதிக நிதி ஒதுக்கீடுகளை செய்ய தாம் தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த வேலை திட்டத்தின் கீழ் சிறுவர் பராமரிப்பு நிலையங்களில் இருந்து சமூகமயப்படுத்தப்படும் 18 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கும் பாதுகாப்பற்ற மற்றும் அதிக ஆபத்தான சூழ்நிலையில் உள்ளதாக அடையாளம் காணப்பட்ட சிறுவர்களுக்காகவும் வீடுகளை நிர்மாணிப்பதற்கு 2 மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுவதுடன் இன்றைய தினம் மேல்மாகாண பயனாளிகளுக்கு அந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிருக்கான 20-20 கிரிக்கெட் தொடரில் இலங்கை மகளிர் அணி அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. இன்று இடம்பெற்ற 3வது காலிறுதிப் போட்டியில் இலங்கை மற்றும் மலேசிய அணிகள் மோதின. இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடித்து ஆடிய இலங்கை மகளிர் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 160 ஓட்டங்களை பெற்றது. பதினளித்தாடிய மலேசிய மகளிர் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 74 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொள்ள இலங்கை மகளிர் அணி 86 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கை மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறவுள்ள 4வது காலிறுதி ஆட்டத்தில் ஜப்பான் மற்றும் இந்திய மகளிர் அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளன. அமீரக நேரப்படி இன்று காலை 9 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று பொதுவாக தெளிவான வானிலையும் சில பகுதிகளில் பகுதியளவு மேகமூட்டமும் நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அபுதாபியில் அதிகபட்சமாக 41 டிகிரி செல்சியஸில், ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 38 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இரவு வேளையில் அபுதாபி மற்றும் துபாயில் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் ஷார்ஜாவில் 27 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 18 முதல் அடுத்த 3 நாட்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தில் பெரும்பாலும் சீரான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்தி சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். ஸ்டார் ஆஃப் தி மந்த்.
4: சிங்கா ஹரிஹரன்.

குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். ஹாப்பி ஃப்ரைடே. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். தங்கத்தோட விலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா. நீங்க 14,155 ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் சென்னையில விற்பனை ஆயிட்டு இருக்கு. வெள்ளியும் வந்து பார்த்தோம்னா கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது நம்ம ஊர்ல. ஸோ ஒரு கிராம் வந்து 255 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. அதாவது சென்னையில வெள்ளி ஒரு கிராமுக்கு பார்த்தோம்னா இவ்வளவு விற்பனை ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கிலோன்னு பார்க்கும்பொழுது 255,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. ஸோ ரொம்ப சர்வசாதாரணமா வெள்ளி பொருட்கள் எல்லாம் வந்து கிஃப்டா எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல கல்யாணங்கள்ல. அப்பெல்லாம் வந்து எப்படின்னா என்ன இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வெள்ளியோட விலை வந்து கிராம் 100 ரூபாய்க்கும் கம்மியா இருந்த அந்த நேரத்துல எல்லாம் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மொய்யா வைக்கிறதுக்கு பதிலாக பேசாம வந்து வெளியில ஏதாவது ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருவோமே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பணமா வச்சோம்னா அது கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து ஒரு பொருளா கொடுக்கும்பொழுது ஒரு வெள்ளி பொருளா இருக்கும்பொழுது பரவாயில்ல ஏதோ ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி வெள்ளி அப்படின்னு இருக்கும்ல அது ஒரு ஃபியூ கிராம்ஸா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி கிஃப்ட் கொடுத்தவங்க அண்ட் கிஃப்ட் வாங்கிக்கிட்டவங்களுக்கு எல்லாம் வந்து செம ஜாலியா இருக்கும்ல. இப்ப எவ்வளவு உயர்ந்திருக்கு பாருங்க. அதுதான் வந்து ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜே. அண்ட் அப்படியே இந்த பக்கம் திரும்பி நம்ம அமீரகத்துல எவ்வளவா இருக்கு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தா கிட்டக்கிட்ட இன்னைக்கு வந்து உயர்ந்துட்டு இருக்கிறது தெரியுது. 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 522 திரம்ஸ் 75 ஃபில்ஸ் அண்ட் 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு 484 திரம்ஸ் ஆக இருக்கு. ஓகே அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் இப்போ உங்களுக்கு தானா சேர்ந்த கூட்டம் அதுக்கப்புறம் நண்பன் படங்கள்ல இருந்தெல்லாம் பாட்டு நான் பிளே பண்ண போறேன். அண்ட் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் குட்டி பசங்க நிறைய பேர் செலிப்ரேட் பண்றாங்க போல இருக்கு. அப்புறமா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்த இன்னும் 1-2 மெசேஜஸ் பார்த்தா கோபிநாத் மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. கோபிநாத்தோட டாட்டர் இனியா வந்து இன்னைக்கு அவங்க 6th பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் இந்த பர்த்டே தான் வந்து அவங்கள விட்டு நான் தள்ளி இருக்கக்கூடிய முதல் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இமோஷனலா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. ஐ டோட்லி அண்டர்ஸ்டாண்ட் இல்ல. ஸோ ஃபேமிலிக்காக இப்படி தொலைதூரத்தில் ஒர்க் பண்ணும்பொழுது இருக்கிற ஒரு யூனோ ஒரு ஒரு பிட்டர்னஸ்ஸே என்னன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் மூமெண்ட்ஸில் நம்ம ஸ்பெஷல் பீப்புளோட இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். எனவே இனியாக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அண்ட் இன்னொருத்தவங்க கூட மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அவங்களுடைய மகனுக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்ட்டு அகரனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அகரனுக்கும் ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. எனிவே பேக் டு பேக் ரெண்டு பாட்டு குவிக்காக கேட்டு முடிச்சதுக்கப்புறமா யாரெல்லாம் வந்து இந்த iPhone 18 ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஆர் வாங்கிட்டீங்களா? ஏன்னா வாங்கிட்டு டக்குனு இப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப குவிக்காக நீங்கள் போய் டக்குன்னு வாங்கிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு இருப்பீங்களா இருக்கும். அந்த மாதிரி ஆட்களை பிடிக்கிறது கொஞ்சம் அரிதாக இருக்கலாம் மேபி அட் திஸ் டைம். பட் ஐ வுட் லவ் டு நோ யாராவது ப்ரீ ஆர்டர்லாம் பண்ணியிருக்கீங்களா, எக்ஸைட்டடாக காத்துட்டு இருக்கீங்களா iPhone 18 சீரீஸ் ஃபோனுக்காக அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலாம் 800-8940. மீன்வாயில் இங்கே வந்து துபாய் மால் வெளியில் ஆப்பிள் ஸ்டோருக்கு வெளியில் சீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்ககிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா 89.4 தமிழ் FM. Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கான்சர்ட்டை சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
1: இல்லையே.
0: இப்ப பாக்க ரெடியாகு.
2: மறுபடி கத்துட்டு வந்திருக்கே.
0: மீசைய முறுக்கு வெற்றியை தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்போ தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
3: நீ ஒரு கலைஞன்டா.
4: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
0: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
5: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது.
6: We'll be back after a short commercial break.
7: VNCT Global in Big Villas Sale. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just 1,500 dirhams monthly EMI la 4BHK spacious designer villas. 15 years rental contract and 15 years free maintenance order. Ini unga villa oda EMI ya unga rentale paathukom. In the Big Villas Sale coming Sunday, September 20th, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergamon Mall, Dubai la nadakka irukku. Call 054-767-3111 4BHK spacious villas for just 1,500 dirhams EMI la miss panidadinga.
8: Hey, file pantalla?
9: Nu file chesava?
8: Poya file karadu?
10: Last minute varaiku wait panninga na error varo, thevailada stress, penalties, idella theveya?
11: 2025 financial year unga company follow panna unga corporate tax return kana due date September 2026. 18,000 plus happy clients and Google la 4.9 star rating oda irukra VAT consultant choose panunga.
12: FTA approved leading tax agency.
13: The VAT consultant. Call or WhatsApp 0588520103.

0: மணி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mercil Morning is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: புது அகாடமிக் இயர் ஆரம்பிச்சு ஒரு கப்பல் ஆஃப் வீக்ஸ் ஆகியிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இல்லை, நிறைய சேஞ்சஸ் இந்த வருஷம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் கேஹெச்டி இருக்காங்க இல்லையா, துபாயோட நாலேஜ் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஒரு புது கம்ப்ளையன்ஸ் ஹேண்ட்புக் ஒன்று வெளியிட்டிருக்காங்க ப்ரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காக. ஸோ எஜுகேஷனல் பாடிஸோடைய அந்த ஃப்ரேம் ஒர்க்கை இன்னும் ரெகுலேட் பண்ணணும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோடைய சேஃப்டியை வந்து கருத்தில் கொண்டு சில மாற்றங்கள்லாம் நிகழ்த்தி இந்த ஒரு ஹேண்ட்புக்கை வெளியிட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அதில் வந்து இல்லை, முக்கியமாக இந்த சின்ன கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கு, இந்த கிண்டர் கார்டன் அண்ட் கிரேட் ஒன் படிக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்னு பார்த்தா, கிரவுண்ட் ஃப்ளோர் கிளாஸ் ரூம்ஸ் தான் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூலாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரை தவிர்த்து வேற எந்த ஃப்ளோர்லையும் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அண்ட் ஆல்சோ அதில் அந்த கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் ஓவர் க்ரௌடடாக இருக்கக்கூடாது அண்ட் சேஃப்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து அட் அ டைம் எவ்வளோ ப்ரொவைட் பண்ண முடியுமோ அதை பொறுத்து தான் வந்து ஒரு ஒரு கிளாஸ்லையும் குழந்தைங்களை வந்து நம்ம வைக்கணும் அண்ட் ஓவர் க்ரௌடிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இவாக்குவேஷன்ஸ் அண்ட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் டக்குன்னு கிளம்புற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூம்ஸை பிளான் பண்ணுங்கள், நம்பர் ஆஃப் சில்ட்ரனையும் வந்து பிளான் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நேச்சுரல் லைட், கிளீன் ஏர் இருக்கணும், சூட்டபிள் வென்டிலேஷன் சிஸ்டம்ஸ் இருக்கணும், ஏர் கண்டிஷனிங் யூனிட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா என்ன எதுங்கிறத பார்த்து எஃபிஷியண்ட்டாக இருக்கா ஃபுல்லி ஃபங்க்ஷனிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி அதை அப்பப்போ சர்வீஸ் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அங்கே வச்சிருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் வந்து பார்த்தா ஏஜ் அப்ரோப்ரியேட்டாக இருக்கணும் அண்ட் ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கணும். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தா இந்த கிளாஸ் ரூம் டோர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த சைல்ட் ஃபிங்கர் ப்ரொடெக்ஷன் மெக்கானிசமும் வந்து பொருத்திருக்கணுங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் சாக்கெட்ஸ் அண்ட் கனெக்ஷன் சேஃபா இருக்கணும், செக்யூர்லி கவர்டா இருக்கணும், குழந்தைங்க வந்து கையெல்லாம் வச்சு ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பிளே ஏரியாஸ் பொறுத்த வரைக்கும் சேஃப் ஃப்ளோரிங் இருக்கணும், ஷேடடா இருக்கணும், அதாவது வெட்ட வெளியில வெயில் அடிக்கிற மாதிரி குழந்தைங்களை டயர்ட் ஆகிற மாதிரியான பிளே ஏரியாஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. அண்ட் அவுட்டோர் பிளே ஏரியாஸ்ல வந்து ஷார்ப் எஜஸ் இல்லாத பொடி இருக்கணும், அங்க அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமும் வந்து பேடடா இருக்கணும், ஷாக் அப்சார்பண்டா இருக்கணும், ஸ்விமிங் பூல்ஸ் வந்து க்ளோஸ்டா இருக்கணும் வித்வுட் அ லைஃப் கார்டு. அண்ட் துபாய் முனிசிபாலிட்டி கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இன் படி அவங்க கம்ப்ளை பண்ணி ஸ்விமிங் பூல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நிறைய நிறைய குழந்தைங்களுடைய சேஃப்டியை கருத்தில் கொண்டு வச்சிருக்காங்க. அண்ட் கெமிக்கல் சேஃப்டியும் டைட்டன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பெரிய கிளாஸ் போகும்பொழுது இந்த சயின்ஸ் லெபார்டரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து இந்த ஹேண்ட்லிங் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் கெமிக்கல்ஸுக்கும் சில அப்டேட்டட் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்கூலுக்கு குழந்தைங்க வரதும் சரி, அங்கேருந்து கிளம்பி போகிறதும் சரி, ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்டை வந்து சேஃபாக வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் தெரிவித்து இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு கன்சர்ன்ஸை வச்சு ஒரு புது ஹேண்ட்புக் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இங்கே நம்ம துபாயில் கேஹெச்டிஏ.
0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: ஹாஸ்டல் மார்னிங் வித் கீர்த்தனா. கீர்த்தனா மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
2: VNCT Global in Big Villas Sale. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just 1,500 dirhams monthly EMI la 4BHK spacious designer villas. 15 years rental contract and 15 years free maintenance order. Ini unga villa oda EMI ya unga rental e paathukko. In the Big Villas Sale coming Sunday, September 20th, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergamon Mall, Dubai la nadakka irukku. Call
3: மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
1: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திரஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திரஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே UAELottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC supply.
4: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
5: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
6: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 p.m. on 89.4 தமிழ் எஃப்எம்.
1: This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
7: You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
1: Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: We'll be back after a short commercial break.
1: VNCT Global in Big Villas Sale. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just 1,500 dirhams monthly EMI. 4 BHK spacious designer villas. 15 years rental contract and 15 years free maintenance order. இனி உங்க வில்லாவோட EMI உங்க ரெண்டலே பார்த்துக்கோ. In the Big Villas Sale coming Sunday, September 20th, 10 AM to 8 PM, Park Regis Hotel near Bergamon Mall, Dubai-ல நடக்க இருக்கு. Call 054-767-3111. 4 BHK spacious villas for just 1,500 dirhams EMI-ல மிஸ் பண்ணிடாதீங்க.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்,
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யாரு அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
3: அடிங்க.
4: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. திஸ் ஹார் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 8:54 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சின்ன வயசுல வந்து எங்க பாட்டியில சாப்பாடு எல்லாம் ஊட்டும் போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பொதுவா வந்து கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்போ கதை சொல்றதையும் தாண்டி வேற என்ன பண்ணுவோம்னா, நானும் பாட்டியும் வந்து ஒரு கேம் மாதிரி ஒன்று விளையாடுவோம். அந்த கேம்ல வந்து என்னன்னா, மொட்டை மாடியில இல்லைன்னா வந்து வெட்ட வெளியில போய் நின்றுட்டு பாட்டி சாப்பாடு ஊட்டும் போது சொல்லுவாங்க, ஏதோ ஒரு ஒரு பொருளை பார்ப்பாங்க, இல்ல ஏதாவது ஒரு இடத்த பார்ப்பாங்க, ஒரு மரம், ஒரு கதவு, ஒரு செடி, என்னவா வேணா இருக்கலாம். சொல்லுவாங்க, தூரத்துல வந்து பச்சை கலர்ல ஒண்ணு தெரியுது, பச்சை கலர்ல ஒரு மரம் தெரியுது, ஒரு பச்சை கலர்ல ஒரு கார் தெரியுது, எங்க கண்டுபிடி பார்ப்போம் அப்படிம்பாங்க. அது அப்படியே தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த கேப்ல வந்து டப்புன்னு ஒரு வாய் ஊட்டிடுவாங்க. அப்புறம் அடுத்தது வந்து என் பாட்டிக்கு நான் சொல்லுவேன், ஒரு இடத்துல வந்து ஒருத்தவங்க நிக்கிறாங்க, அவங்க கையில இந்த கலர் பை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படியே அவங்க தேட வைக்கிற மாதிரி ஒரு கேம் ஒன்று விளையாடுவோம். டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ அப்படி நீங்க டிராஃபிக்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேம் ஒன்று உங்ககிட்ட நான் சொல்றேன். உங்க கண்ணு முன்னாடி எவ்வளவு ஜெட்டோ ஒரு கார் இருக்கு கவுண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஏன்னா ஐ எம் ஷோர் நீங்க வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது, டிராஃபிக்ல சிக்கிட்டு இருக்கும்போது அப்படி அப்படியே சுத்தி முத்தி திரும்பிங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு ஜெட்டோர் காராவது உங்க கண்ணில் தென்படும் இல்லையா? அந்த அளவுக்கு வந்து இட் இஸ் பிகம் பீப்புள்ஸ் ஃபேவரட் பிராண்ட். அண்ட் ரைட் நோ நீங்க பாத்தீங்கன்னா, ஜெட்டோர்ல அன்பீட்டபிள் ஆஃபர்ஸ் உங்களுக்காக வழங்குறாங்க. அதனால உங்களோட ட்ரீம் எஸ்யூவிய டக்குன்னு நீங்க வாங்கிடலாம். அண்ட் ரைட் நோ பாத்தீங்கன்னா, வேட் வந்து கவர் பண்ணி தராங்க, இல்லைனா வந்து 0% இன்ட்ரெஸ்ட்ல நீங்க உங்களோட கார் வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ், இல்ல 1,000,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் தராங்க ஃபார் யூ டு சூஸ். அண்ட் மந்த்லி இஎம்ஐ பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜஸ்ட் 966 dirhams. So உங்க ட்ரீம் எஸ்யூவிய நீங்க நினைக்கிறத விட ரொம்ப சுலபமா நீங்க வாங்கிடலாம். உங்க பக்கத்திலேயே இருக்கும், சுத்தி முத்தி பாருங்க. இல்லைன்னா வந்து அடுத்த ஒரு 2 நிமிஷத்துல உங்களை தாண்டி ஒரு ஜெட்டோ எஸ்யூவி போலன்னா பாருங்க, என்கிட்ட சொல்லுங்க, இல்ல நான் பாக்கல அப்படின்னு சொல்லுங்க. பிகாஸ் ஐ எம் சோ கான்பிடன்ட், அந்த அளவுக்கு நிறைய பேர் இங்க ஜெட்டோர் அவங்களுடைய ஃபேவரட் காரா வாங்கி டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் வந்து அபுதாபி, துபாய், அஜ்மான், அலேன் அண்ட் ஃபுஜேரால இருக்கு. ஸோ உங்க பக்கத்துல என்ன ஷோரூம் இருக்குங்கிறத பார்த்து போய் விசிட் பண்ணுங்க. ஜெட்டோ UAE, பார்ட் ஆஃப் எலிட் குரூப் ஹோல்டிங்.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new Jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: லண்டன் முதலீடுகள் மற்றும் புதிய திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் விஜய் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார். லண்டனில் மேற்கொள்ளப்பட்ட 15,300 கோடி ரூபாய் முதலீட்டு ஒப்பந்தங்களை செயற்பாட்டுக்கு கொண்டு வருவது குறித்து கவனம் செலுத்தப்பட உள்ளது. அத்துடன் எதிர்வரும் 22ஆம் தேதி காலை உணவு திட்ட விரிவாக்கம் மற்றும் 25ஆம் தேதி தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் தொடக்கம் தொடர்பான நடைமுறைகள் குறித்தும் ஆலோசனை நடத்த உள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை தொடங்கும் திகதி இடம் தொடர்பாகவும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சின்னத்தை முடக்கிய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இணைந்து அரசியல் கட்சிகளை பிளவுபடுத்திய பின்னர் அந்த கட்சிகளின் தேர்தல் சின்னங்களை பறித்துக் கொள்வதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். முதலில் சிவசேனா, பின்னர் தேசியவாத காங்கிரஸ் கட்சி, தற்போது திரிணாமுல் காங்கிரஸ் என ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியான நடைமுறை பின்பற்றப்படுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஒரு முழு அரசியல் கட்சியையே கைப்பற்ற முடியும் என்ற நிலை ஏற்பட்டால் கோடிக்கணக்கான இந்தியர்களின் வாக்குகளையும் திருட முடியும் என்பது ஆச்சரியமல்ல என்றும் ராகுல்காந்தி தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் குறித்த சந்தேக நபர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திட்டமிட்ட குற்றச்செயலுடன் தொடர்புடைய நபர் ஒருவருக்கு சட்டவிரோதமான முறையில் கடவுச்சீட்டு ஒன்றை தயாரித்து வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்த குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஈரான் சமீபத்தில் பிராந்தியத்தில் தாக்குதல்களை நடத்திக் கொண்டிருந்தபோது பொதுமக்களிடையே ஏராளமான தவறான தகவல்கள் பரவியதாக பஹ்ரைன் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ரம்ஸான் அல் நுஐமி தெரிவித்தார். துபாயில் நடைபெற்ற அரப் மீடியா உச்சி மாநாட்டில் பேசிய அவர், இதுபோன்ற நெருக்கடியான சூழ்நிலைகளில் நம்பகமான அதிகாரப்பூர்வ தகவல் ஆதாரங்களின் முக்கியத்துவம் வெளிப்பட்டதாக கூறினார். தாக்குதல்களை நேரடியாக எதிர்கொண்ட மக்கள் அந்த காலகட்டத்தில் பல தவறான செய்திகள் மற்றும் தகவல்கள் பரவியதை நேரில் பார்த்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். ஈரான் வெளியுறவு அமைச்சகம் ஜெர்மனி வெளியிட்டதாக கூறப்படும் பொருத்தமற்ற கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் தூதுவர் ஆக்சல் வில்ஹெல்ம் டின்ட்வான்னை நேரில் அழைத்து கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் மேற்கத்திய ஐரோப்பா விவகார அதிகாரி அலி ரீசா யூசேஃபி ஜெர்மனியின் அணுகுமுறை தொடர்பான ஈரானின் எதிர்ப்பை தூதரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. ஈரானுக்கு சென்றிருந்த ஈராக் பிரதமருடன் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற சந்திப்புக்கு பிறகு ஜெர்மன் அதிபர் ஃபிரெட்ரிக் மர்ஸ் ஹோமோஸ் நீரிணையில் ஈரான் விதித்துள்ள தடையை நீக்க வேண்டும் என்றும் பிராந்தியத்தில் ஆயுத குழுக்களுக்கு வழங்கும் ஆதரவை நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் ஈரான் தனது ராணுவ அணுசக்தி திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடரை இந்தியா 3-0 என்ற கணக்கில் முழுமையாக கைப்பற்றியுள்ளது. நேற்று நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது மிருதியுமான T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 127 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி எட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 221 ஓட்டங்களை குவித்தது. அணி சார்பில் அபிஷேக் சர்மா 34 பந்துகளில் 108 ஓட்டங்களை விளாசி அணியை வலுவான ஓட்ட எண்ணிக்கைக்கு வழிவகுத்தார். சஞ்சு சாம்சன் 35 பந்துகளில் 50 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 222 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய ஆப்கானிஸ்தான் அணி 14.1 ஓவரில் 94 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதற்கமைய இந்திய அணி 127 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி ஈட்டியது. இறுதிப் போட்டியின் ஆட்ட நாயகனாகவும் தொடரின் நாயகனாகவும் இந்திய அணியின் அபிஷேக் சர்மா தேர்வானார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

0: காலங்காத்தால ஒரு 6-6.5 மணியில இருந்தே துபாய் மால் அண்ட் வேற எங்க இருக்கு, மால் ஆஃப் தி எமிரேட்ஸ்ல இருக்க நம்ம ஆப்பிள் ஸ்டோர், ஆமா, சோ அங்க வந்து மக்கள் கியூல அப்படியே நின்று கூட்டம் கூட்டமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது. அவங்களை கவர் பண்றதுக்காக மீடியா ஹவுஸ் எல்லாம் போகிறதுன்னு சொல்லிட்டு பயங்கர விழா கோலம் பூண்டிருந்திருக்கு. அண்ட் காலையில வந்து பார்த்தோம்னா யூனோ இந்த ரெண்டு மால்ஸ்லையுமே நிறைய மக்கள் வந்து கூட்டமாக இருந்திருக்காங்க. ஐஃபோன் 18 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டுலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும்னா இது என்னெல்லாம் கலர்ஸில் வருது. ஆல்ரெடி இல்லை சில இந்த டெக் கிரியேட்டர்ஸ் அண்ட் சில கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து பிஃபோர் ஹேண்டே ஐஃபோன் ஆப்பிள் வந்து கொடுத்துட்டாங்க, அவங்களோட ரிவ்யூஸ் போஸ்ட் பண்ணுறது அது இதுன்னெலாம் சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருப்போம். அண்ட் இந்த வருஷம் நம்ம வந்து பார்த்தோம்னா, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த வருஷம் வந்து இல்லை, ஆப்பிள் 18 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸில் என்னெல்லாம் கலர்ஸ் இருக்குன்னா பிளாக், அப்புறம் சில்வர், கிளேஷியர், அதுக்கப்புறம் எல்லாரோட கண்ணை பறிக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கலர் வந்து இந்த பர்கண்டி. எப்படி இந்த 17 சீரீஸில் இந்த ஆரஞ்சு கலர் ஃபோன் எல்லாரோட கண்ணை பறிச்சதோ அதே மாதிரி இந்த தடவை பர்கண்டி தான் நிறைய பேர் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் இதில் இன்னொன்று என்னன்னா பேஸ் மாடல் கிடையாது. யூஸ்வலி வந்து ஐஃபோன் 18 அதாவது ஒரு பேஸ் மாடல், அதுக்கப்புறம் ப்ரோ அண்ட் தென் ப்ரோ மேக்ஸ்னு மூணு இருக்கும் இல்லையா. இப்போ வந்து பேஸ் மாடல் ஐஃபோன் 18 அப்படின்ட்டு எதுவும் கிடையாது, டைரெக்டாக வந்து ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் தான். இதுதான் வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் ஐஃபோன் 18 ப்ரோ வந்து ஆல்ரெடி டெலிவரும் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆன்லைன்லேயும் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க, இன் ஸ்டோரும் போய் கலெக்ட் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் வந்து யூஏ சேர்ந்த ஒருத்தர் என்னோட ஐஃபோன் வந்துடுச்சு ஈவன் பிஃபோர் த ஸ்டோர்ஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று போட்டிருந்திருக்காரு. அண்ட் துபாயில் இருக்கக்கூடிய சில ரெசிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேசி நம்பர் ஆஃப் ஃபோன்ஸை ஒன் ஸ்ட்ரெச்சில் புக் பண்ணி வாங்கியிருக்காங்க. 36 ஐஃபோன் 18 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு பேர் ஓகேவா, துபாயை சேர்ந்த ரெண்டு நபர்கள், அவங்க வந்து என்டையர் நைட்டையே துபாய் மால் பார்க்கிங்கில் தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட் யூனோ கரெக்டாக ஆன் டைம் கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடையை திறந்து உடனே உள்ளே போகிறோம், புக் பண்ண 36 டிவைஸையும் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நைட்லேருந்தே அங்கே இருந்திருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, மால் பக்கத்தில் தான் எங்கள் வீடு, இருந்தாலும் ஏன் நாங்கள் நைட் வந்து பார்க்கிங் லாட்டில் ஸ்பெண்ட் பண்ணோம்னு நினச்சோன்னா எங்கேயாவது ஓவர் ஸ்லீப் பண்ணிட்டோன்னா அலாம் அடிக்கலைன்னா அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் லாஸ்ட் நைட்டே நாங்கள் வந்துட்டோம். அண்ட் காலங்கத்தால் 6 மணிக்கெல்லாம் வந்து நின்னாச்சு அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னா, கடந்த 14 ஆண்டுகளாக அவங்க வந்து ஐஃபோன் வாங்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி லார்ஜ் குவான்டிட்டிஸில், பிகாஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமா சேர்த்து நாங்கள் வாங்குவோம். அண்ட் 36 பீசஸ் நாங்கள் ஏற்கனவே வாங்கியாச்சு, 14 இங்கேருந்து வாங்கிட்டோம், அண்ட் அடுத்தது வந்து மால் ஆஃப் தி எமிரேட்ஸில் போகிறோம், நாளைக்கு வந்து 140 பீஸ் வாங்குறோன்னு சொல்லிட்டு ஓப்பனாக இப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட 400,000 திரும்ஸ் வந்து டோட்டலி ஆன் தீஸ் டிவைசஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ டோன்ட் நோ, இவங்க வந்து விற்பனை பண்ணுறதுக்கு வாங்கியிருக்காங்க போல இருக்கு, அதையும் வந்து ஓப்பனாக அவங்க ஆப்பிள் ஸ்டோர் வெளியிலேயே சொல்லியிருக்காங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங். எனிவே, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆண்கள் தான் வந்து பெண்களை விட தெரிஞ்சிருக்காங்க, ரொம்ப கம்மியான நம்பர் ஆஃப் பெண்கள் தான் வந்து இன்றைக்கி காலையில் தென்பட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் பெண்கள் வந்து தென்படவே இல்லை, ப்ராப்ளி ஃபேமிலியோடு சேர்ந்து வரவங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வரவங்க தான் வந்து 1-2 பேர் வந்திருப்பாங்களே தவிர நிறைய பெண்கள்லாம் கிடையாது, ஆண்கள் தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஒருத்தரும் வந்து அவங்களுடைய கதையெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஐஃபோன் 18 ப்ரோ இன்றைக்கி வாங்கின அந்த கதை, ஃபர்ஸ்ட் ரெசிடென்ட் யார், இப்போ நிலவில் முதல்ல கால் வச்சது யாருங்கிற மாதிரி அவங்கள வந்து இன்றைக்கி கொண்டாடிட்டு இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஐஃபோன் 18 ப்ரோ ஆர் ப்ரோ மேக்ஸ் வாங்கினவங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே, சவுண்ட்ஸ் வெரி கிரேசி ரைட். கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் யாராவது 18 ப்ரோ ஆர் ப்ரோ மேக்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டீங்களா, உங்கள் கையில் இருக்கா, இல்லை வந்து ப்ரீ புக் பண்ணி வச்சுருக்கீங்களா, இல்லை வாங்குற பிளானில் இருக்கீங்களா, அப்படி ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு 800-8940 நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க இந்த புது மாடல் ஆஃப் ஐஃபோன் வாங்குறதுக்காக, ஆர் உங்கள் கையில் கிடச்சிருச்சுன்னா ஃபோன் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ இஃப் யூ ஃப்ரீ அண்ட் கால் பண்ண முடியும், வாங்கியிருக்கீங்க, ஃபோன் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 800-8940 நீங்கள் கால் பண்ணலாம், இல்லைனா வந்து ஜாலியாக ரெண்டு பாட்டு வருது நீங்கள் கேட்கலாம், அச்சம் என்பது மடமேடா படத்துலேருந்தும் ஆரம்பம் படத்துலேருந்தும்.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
1: We'll be back. Commercial break.
2: VNCT Global in Big Villas Sale. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just 1500 dirhams monthly EMI la 4BHK spacious designer villas. 15 years rental contract and 15 years free maintenance order. Ini unga villa oda EMI unga rental e paathukko. In the Big Villas Sale coming Sunday September 20th 10 AM to 8 PM Park Regis Hotel near Burjaman Mall Dubai la nadakka irukku. Call 054-767-3111 4BHK spacious villas for just 1500 dirhams EMI la miss panidadinga.
3: எனக்கு சக்கரை வியாதி.
4: சுகர். இது எத்தனை நாளா?
3: ரத்தக்கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
4: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
3: சார்?
0: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
2: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 dirhams தா.
5: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
8: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
9: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: போயிட்டியா?
7: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரி டே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Correct, presented by
2: VNCT Global in Big Villa Sale. Coming Sunday, 10 AM to 8 PM, Park Regis Hotel, Burjaman.
0: Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka, Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubai. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: இங்கே நம்ம யுஏஇலில் இந்த கடந்த அதாவது கடந்த ஒரு 6 மாதங்களில் கடந்த ஒரு 6-8 மாதங்களில் வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த இல்லீகலாக டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ் ஹையர் பண்ணுவாங்க தெரியுமா, ஹையர் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அவங்கள ரெக்ரூட் பண்ணுறதுக்காக யூனோ வெப்சைட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது ஒரு சோஷியல் மீடியா வந்து வழியாக அட்வர்டைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை வந்து அவங்க பார்த்து ட்ராக் டவுன் பண்ணி ஷட் டவுனும் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டால் MOHRE மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரீசோர்ஸஸ் அண்ட் எமிரிட்டைசேஷன் அவங்க தான் வந்து இதை தெரிவிச்சிருக்காங்க. அன்லைசன்ஸ்ட் டொமெஸ்டிக் ஒர்க்கர் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸை பார்த்து கண்டறிஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இதை பார்க்கும்பொழுது என்னதான் வந்து எவ்வளோ யூனோ ஸ்ட்ரிக்டாக ப்ராப்பரான ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் வச்சு இங்கே ஆப்ரேட் பண்ணாலும் அதையும் தாண்டி சட்டவிரோதமாக எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம், சட்டவிரோதமான காரியங்களில் வந்து ஈடுபடலாம்னு சொல்லிட்டு எத்தனை பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன். அதுக்கு வந்து சோஷியல் மீடியா ஒரு ஈஸியான டூலாக இருக்கு. ஆனால் நம்ம யூஏஇ யாரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜியெல்லாம் பயன்படுத்தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி எஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஏஐ பெரும் அளவில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இந்த டிஜிட்டல் அண்ட் ஏஐ மானிட்டரிங் மூலமாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய சட்டவிரோதமான ரெக்ரூட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க பார்த்துருக்காங்க. டெலிகம்யூனிகேஷன்ஸ் அண்ட் டிஜிட்டல் கவர்மெண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி TDRA இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அத்தாரிட்டிஸ் தான் வந்து இதை பார்த்துருக்காங்க. டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ் சர்வீசஸ் வந்து வழங்கிட்டு இருக்கிறதா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளோ டேஞ்சரஸான ஒன்று பாருங்களேன். ஏன்னா இங்கே பொதுவாக நிறைய பேர் நம்ம பார்த்தோன்னா அமீரகத்தில் இருக்கிறவங்க வீட்டில் வந்து வேலை செய்ய முடியல, நமக்கு டைம் இல்லை, ஆஃபீஸ்லேயும் வந்து வேலையெல்லாம் பண்ணிட்டு திரும்பி வரோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து வேலைக்கு போயிட்டு வராங்கிறதுனாலையோ இல்லை வந்து நமக்கு ஒரு கன்வீனியன்ஸ்க்காகவோ டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணுறது உண்டு. ஸோ அப்படி ஒருத்தர் நம்பி நம்ம வீட்டுக்குள்ளே விடுறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு டிசிஷன் இல்லை. ஸோ அந்த டிசிஷனில் வந்து நம்ம கம்மியாக வந்து இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க, இந்த ஏஜென்சி வந்து நமக்கு கம்மியாக சார்ஜ் பண்ணுறாங்க, ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த டேஞ்சர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கவனிக்காமல் போயிட்டோம்னா நமக்கு தான் வந்து பெரிய பிரச்சனையாகும். இன்ஃபேக்ட் இதை வச்சு கூட நம்ம லாயர் மகாதேவா அவரோட ஒரு ஃபியூ வீக்ஸ் பேக் ஒரு ஷோ கூட பண்ணியிருந்தோம், எப்படி டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸை வந்து நம்ம ஹையர் பண்ணணும் அண்ட் டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸை ஹையர் பண்ணும்பொழுது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியதெல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாத ப்ராப்பரான ஏஜென்சியில் இல்லாத டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸை ஹையர் பண்ணும்பொழுது ரொம்ப காமனாக நேற்றி கூட வந்து நான் தூக்கி போட்டேன் அந்த சிட்டை எங்கள் வீட்டு கீழே அந்த டோர் வழியாக உள்ளே தள்ளுவாங்க தெரியுமா, அந்த குட்டி குட்டி இந்த பிட் நோட்டீஸ் மாதிரி, ஐ எம் ஃப்ரம் திஸ் இன் திஸ் கண்ட்ரி, ஐ கேன் டேக் கேர் ஆஃப் யுவர் சைல்டு, ஐ கேன் குக், ஐ கேன் க்ளீன், 10 திரம்ஸ் பர் ஹவர், 20 திரம்ஸ் பர் ஹவருங்கிற மாதிரி அந்த சிட்டெல்லாம் வந்து கொடுப்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்கிறவங்கள யாரும் நம்பிடவே நம்பிடாதீங்க. பிகாஸ் அவங்கள வந்து நீங்கள் என்கேஜ் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால ஏதாவது காணாமல் போயிடுச்சு, ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு, டேஞ்சரஸான விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி ப்ராப்பரான ஆத்தரைஸ்டான லைசன்ஸ் இல்லாத பீப்புளை ஹையர் பண்ணது முதல்ல நம்ம தப்பு. ஸோ அதுக்கு நம்மளும் சேர்ந்து ரெஸ்பான்சிபிள் ஆகும். அதனால இந்த மாதிரி டூ குட் டு பி ட்ரூன்னு நம்புற மாதிரி ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹியர் இந்த டொமெஸ்டிக் ஒர்க்கர்ஸ்ன்னு கிடையாது, எந்த ஒரு கேட்டகரியில் உங்களுக்கு வந்துச்சுனாலும் அதோடைய உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா நம்ம ஆக்ஷன் எடுக்கிறது தான் நல்ல விஷயம். சரியா, ஸோ பீவேர்.
0: Update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 திரம்ஸ் in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: FTR brought to you by Basha Bhai Biryani. Authentic ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி and சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.
1: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
2: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
1: யூஏஇ ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜா லைவன் இருக்கு, வாங்க போலாம்.
0: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM to 9 PM ப்ராப்ஷல் டீம் மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
1: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056 415 4242.

0: Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
1: அப்பாடி 611 எப்படி இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும், இப்போ என்னடா காற்று ஓட்டமாக இருக்கு. 611 வந்து சுத்தமாக டிராஃபிக் கன்ஜெஷன் எதுவும் இல்லை. ஆனால் 311 அந்த மாதிரியான மேஜிக்கெலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. 311 அஃப்கோர்ஸ் டிராஃபிக் எவ்வளோ இருக்குமோ அதே அளவு எதிர்பார்க்கலாம். மொபைலா கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு கிராஷ் வேற ஆயிருக்கு. அதை தாண்டி நம்ம ஃபர்தர் டவுன் டுவர்ட்ஸ் துபாய் வரும்பொழுதும் இன்னொரு கிராஷ் ஆயிருக்கு. ஷார்ஜா ரிங் ரோடில் ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுது. இண்டஸ்ட்ரியல் ஏரியா 15 எனக்கு இங்கே மேப்பில் காட்டுது. வேற என்ன, E11 கொஞ்சம் அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. E11 பேரூட் ஸ்ட்ரீட் இது எல்லாத்துலேயும் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கு. E11 வந்து ஒரு கிராஷ் இருக்கு. நான் இட்ஸ் ஆன் தி ஆப்போசிட் சைட் டுவர்ட்ஸ் ஷார்ஜா டைரக்ஷனில் ஒரு கிராஷ் இருக்கு. அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கிராஷ் மட்டும் தெரியுது, அவ்வளோதான். வேற எங்கே ராசல்கூர் ரோடில் டிராஃபிக் கண்டிஷன் இருக்கு. அதை தாண்டி அன்யூஷுவல்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. D63 ஒரு கிராஷ் ஒன்று, உம்சுகிம் ஸ்ட்ரீட்ல ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுது, துபாய் ஹில்ஸ் பக்கத்தில். சரியா, இவ்வளோதான் வந்து இப்பொழுதுக்கு எனக்கு மேப்ல தெரியக்கூடிய traffic congestions angange in and around Dubai.
0: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.

0: VNCT Global in Big Villas Sale. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just 1,500 dirhams monthly EMI. 4BHK Spacious Designer Villas. 15 years rental contract and 15 years free maintenance order. இனி உங்க வில்லாவோட EMI உங்க ரெண்டலே பார்த்துக்கும். இந்த பிக் விலாஸ் சேல் கமிங் சண்டே செப்டம்பர் 20th 10 AM to 8 PM பார்க் ரேஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜமன் மால் துபாயில நடக்க இருக்கு. கால் 054-767-3111 4BHK Spacious Villas for just 1,500 dirhams EMI ல மிஸ் பண்ணிடாதீங்க.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Mercil Morning brought to you by Plots Nalle Prop Shell Dane for details call 056 415 4242.
5: Chillax song of the hour brought to you by Plots Nalle Prop Shell Dane for details call 056 415 4242.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Dania Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்திச் சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மதுரை ஆணையூர் பகுதியில் 11ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்த

0: தமிழக செய்திகள்.
1: மதுரை ஆணையூர் பகுதியில் 11ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்த விட்டம் சுமத்தியுள்ளார்.
0: இந்திய செய்திகள்.
1: யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் விதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக வெளியான தகவலுக்கு எதிராக காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கருத்து தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த மத்திய அரசு தரப்பு, நாடாளுமன்ற நிதி விவகாரங்களுக்கான நிலைக்குழு ஏற்கனவே யுபிஐக்கு ஒரு பணிநிலை அடிப்படையிலான MDR வருவாய் கட்டமைப்பை அமல்படுத்த பரிந்துரைத்ததாகவும், அந்த அறிக்கையை ஏற்கும்போது குழுவில் இருந்த 5 காங்கிரஸ் எம்பிக்கள் எதிர்ப்பை பதிவு செய்யவில்லை என்றும் கூறியுள்ளது. ஆனால் காங்கிரஸ் எம்பிக்கள் இந்த விளக்கத்தையும் மறுத்துள்ளனர். குறிப்பாக யுபிஐ கட்டணம் தொடர்பான தற்போதைய குறிப்பிட்ட திட்டம், அதன் கட்டண விகிதம் அல்லது வரம்புகள் குறித்து நிதிக்குழுவில் விவாதிக்கப்படவில்லை என்றும், எனவே தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள கட்டண முறையை தாங்கள் ஆதரித்ததாக கூற முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மாணவர் பாரதிதாசன் கல்விக்கு அரசு அனைத்து வகையிலும் உதவும் என்று அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பை நடத்தி வரும் அமைச்சர் வன்னியரசு இதனை கூறியுள்ளார். மாணவர் பாரதிதாசன் கல்விக்கு அரசு அனைத்து வகையிலும் உதவும் என்று சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். தனது கல்விக்கான உதவிகளை தற்போதைய அரசு வழங்கவில்லை என்று மாணவர் பாரதிதாசன் காணொலியொன்றை வெளியிட்ட நிலையில் அமைச்சர் வன்னியரசு பதிலளித்துள்ளார்.
0: இலங்கை செய்திகள்.
1: பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று மீண்டும் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக நிலுவையில் உள்ள ஊழல் வழக்கொன்று விசாரணைக்காகவே சிறைச்சாலை அதிகாரிகளினால் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்துக்கு அவர் அழைத்து வரப்பட்டுள்ளார். ஏர்பஸ் விமானங்களை கொள்முதல் செய்யும் சம்பவத்தில் 800,000 அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவினால் சமீபத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். அஜ்மான் 2026 ஆண்டின் 4வது ரியல் எஸ்டேட் முதலீட்டு கண்காட்சி இன்று நிறைவடைந்தது. 4 நாட்களில் மொத்தம் 994 ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகள், 699 மில்லியன் திர்ஹாம்ஸ் மதிப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள், முதலீட்டாளர்கள், நிபுணர்கள் மற்றும் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்ற இந்த கண்காட்சியை 15,671 பேர் பார்வையிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கண்காட்சி நேற்றுடன் நிறைவுக்கு வந்தது.
0: உலகச் செய்திகள்.
1: பாப் அல் மந்தீப் நீரிணை வழியாக இத்தாலியின் வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாகச் செல்ல போர்க்கப்பல்களை அனுப்பவுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் குவிடோ குரூசேடோ தெரிவித்துள்ளார். இதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தின் கூட்டு முடிவுக்காக இத்தாலி காத்திருக்காது என்றும், கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்யும் திறன் தங்களிடம் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த முக்கிய கடல் வழிபாதை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டால் அதன் பொருளாதார விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் குரூசேடோ எச்சரித்துள்ளார்.
0: விளையாட்டுச் செய்திகள்.
1: இலங்கை அணிக்கு எதிரான 2வது டி20 கிரிக்கெட் போட்டியிலும் இங்கிலாந்து 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 145 ஓட்டங்களை பெற்றது. 146 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய இங்கிலாந்து அணி 12.1 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 146 ஓட்டங்களை பெற்ற நிலையில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக லியம் டாசன் தேர்வானார். இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட டி20 தொடரை 2-0 என்ற கணக்கில் இங்கிலாந்து கைப்பற்றியுள்ளது.
0: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தில் இன்று 44 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக லீவாவில் இன்று 44 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவாகும். அபுதாபியில் 41 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 38 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபுஜிரா மற்றும் அஜ்மானில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கைமாவில் 35 டிகிரி செல்சியஸிலும், துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் உமல்குவாயினில் தற்பொழுது 35

0: டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
2: Star of the month. Singer Hariharan.

0: செம்ம ஜாலியான பாட்டு இல்ல, பாம்பே படத்துல இருந்து குச்சி குச்சி ராக்கம்மா, ஃபன்னா இருக்கும் கேட்கறதுக்கு. அண்ட் ஹரிஹரன் அண்ட் குழுவே வந்து நம்ம ஸ்வர்ணலதா அவர்களும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. சச் அ பியூட்டிஃபுல் சாங் அண்ட் அமேசிங் சிங்கர்ஸ் ரெண்டு பேருமே. பாட்டு கேட்டாச்சு, ஹவுஸ் யோர் ஃப்ரைடே கோயிங், ரோட்ஸ் எல்லாம் வந்து இப்போ கிளியர் ஆயிடுச்சு அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ப்ரியா டைம் வேறு ஆகிடும் அப்படிங்கிறதுனால ஐம் ஷோர் வழக்கமாக இருக்கிறத விட உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக அங்கே இங்கே போயிட்டு வரதுக்கு வசதியாக இருக்கும்னு நம்புகிறேன். எனிவே ஹாவ் அ குட் ஃப்ரைடே, நல்லபடியாக உங்களுடைய ஃப்ரைடே ப்ரேயர்ஸ் எல்லாம் போகட்டும். பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் வந்து காஞ்சனா அதுக்கப்புறம் விண்ணை தாண்டி வருவாயா படங்கள் இருந்தெல்லாம் பாட்டு நான் ப்ளே பண்ண போகிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து செப்டம்பர் 18th ஆயிடுச்சா, அடுத்த வீக்கெண்ட் உங்களோட பிளான் இஸ் சார்ட்டட். ஏன்னா அடுத்த வீக்கெண்டுக்கான பிளான் என்னவா இருக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறத கடந்த சில நாட்களாகவே ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம் நாங்கள். அதுவும் மியூசிக் லவர்ஸ் யூ ஷுட் நாட் மிஸ் திஸ் ஷோ அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம சவுத் இந்தியாவினுடைய ஃபேவரட் கர்நாடிக் ஃபியூஷன் பேண்டான அகம் இங்கே நமக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ கர்நாடிக் மியூசிக்கை வந்து ஒரு மாடர்னைஸ்ட் ஃபியூஷனாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான பேண்ட் தான் வந்து அகம் பேண்ட். அண்ட் வர செப்டம்பர் 26th துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் லைவாக நமக்காக பெர்ஃபார்ம் பண்ண வர போகிறாங்க. பிளாட்டினம் லிஸ்ட் .ae போனீங்கன்னா உங்களோட டிக்கெட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் இப்போது நான் கேட்குற க்வெஸ்டனுக்கு ரைட்டான ஆன்சர் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களேருந்து ஒரு சில பேருக்கு அகம் பேண்ட் லைவாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த கான்சர்ட்கான பாசஸ் நான் கொடுக்க போகிறேன். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி சிம்பிள் க்வெஸ்சன், சரியா? ஸோ அகம் பேண்டோட லீட் சிங்கர் யார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி, சரியா? ஸோ இந்த பேண்டு பற்றி கரைச்சி குடித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆர் இன் ஜென்ரல் நீங்கள் வந்து இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும், ஒரு மியூசிக் லவராக இருக்கீங்கனாலும், ஜஸ்ட் நீங்கள் வந்து அவங்கள பற்றி ரீசர்ச் பண்ணிங்கனாலும் இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். அதோடு சேர்த்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பாருங்களேன், ஐம் ஷோர் யூ வில் பி ஹுக்ட். அண்ட் இதை வந்து லைவாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா, இப்போ நான் கேட்ட இந்த க்வெஸ்சனுக்கான ரைட் ஆன்சர் எனக்கு 0502528940 நம்ம நம்பருக்கு அகம் ஸ்பேஸ் உங்கள் நேம் அண்ட் நம்பரோட டைப் பண்ணி அனுப்புவீங்களாம். இந்த பேண்டோட லீட் சிங்கர் யார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி, சரியா? பாட்டு ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குவிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட் உங்களுக்காக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: எல்லாமே இப்போது ஆன்லைனில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? குட்டி குட்டி டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து மிகப்பெரிய லைஃப் சேஞ்சிங் பிக் பிக் டிசிஷன்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் கூட நம்ம ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் பெரிய அளவில் பணத்தை வந்து நம்ம கையாண்டுட்டுருக்கோங்கும்பொழுது நம்ம ஆன்லைனில் எவ்வளோ சேஃபாக இருக்கோம் அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம கொஞ்சம் கண்டும் கருத்துமாக பார்த்துக்க வேண்டிய ஒன்றா இருக்குது. ஏன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியாகி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2026ல் இங்கே நம்ம மிடில் ஈஸ்டர்ன் ரீஜன்லேயே பார்த்தா அதிக அளவு சைபர் அட்டாக்ஸ் நம்ம யூஏஏ நோக்கித்தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் காமன் டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஏஐ பவர்ட் மால்வேர் அண்ட் ஃபிஷிங் வயா இமெயில் இதுதான். அண்ட் தென் வாட்ஸ்அப் வழியாகவும் மற்ற மெசேஜிங் ஆப்ஸ் வழியாகவும் டார்கெட் பண்ணி சைபர் கிரைம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. நம்மகிட்ட வந்து பணத்தை பறிக்கிறதோ இல்லை வந்து ஹேக் பண்ணுறதோ யூனோ இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த ஃப்ராட்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படிங்கறது தெரிவிச்சிருக்காங்க. என்னதான் வந்து அட்வான்ஸ்டான டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி அவங்கள பிளாக் பண்ணி எவ்வளவு சேஃப் அண்ட் செக்யூரா வச்சுக்க பார்த்தாலும் அவங்களும் வந்து நாங்க சும்மா எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து டார்கெட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அண்ட் மோஸ்ட் டார்கெட்டட் செக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யார் தெரியுமா? கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் தானா? ஸோ கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் தான் வந்து மோஸ்ட் டார்கெட்டட் செக்டரா இருக்கு. அண்ட் 27% ஆஃப் சக்சஸ்ஃபுல் சைபர் அட்டாக்ஸும் வந்து கல்ஃப் ரீஜன்ல இவங்க மேல நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதற்கு அடுத்தபடியா வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டர் அண்ட் மத்த செக்டர்ஸ் எல்லாம் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து யூஏ நிறைய பேர் டார்கெட் பண்றாங்க. அண்ட் அதற்கு அடுத்தபடியா சவுதி அரேபியாவையும் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எல்லாருமே கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு. ஸோ ஆன்லைன்ல ஏதாவது வேலை பண்றீங்க, எஸ்பெஷலி பணம் சார்ந்து டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பண்றீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. மல்டி டாஸ்கிங்குக்கு நடுவில் பில்ஸ் பே பண்றதோ இல்லை பணம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதோ டிரான்சாக்ட் பண்றதோ வேண்டவே வேண்டாம். பொறுமையா உட்காந்து மைண்ட்ல எந்த விதமான கிளட்டரும் இல்லாத போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாத நேரமா பார்த்து பணத்தை டீல் பண்ணுங்க, எஸ்பெஷலி ஆன்லைன்ல.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: Back to back. 2 பாட்டு 2 பாட்டு

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.

0: பாடி இந்த ஐபோன் கிரேஸ் தான் வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் முடியவே இல்லைங்க, அவ்வளோ பார்க்க முடியுது. அண்ட் இன்னொன்று என்னன்னா, அப்பயே நான் கேட்டிருந்தேன்ல எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க யாராவது வாங்கியிருக்கீங்களா என்ன அப்படின்ட்டு, ஒன்று ரெண்டு பேர் வந்து எனக்கு ஆஃபரில் பாட்டு போகிற கேப்பில் கூப்பிட்டீங்க. அதில் வந்து பாரிங்லேருந்து மிஸ்டர் ராம் அவர் கூப்பிட்டுருந்தாரு. ராம் என்ன சொன்னாருன்னா, கீர்த்தனா ஏன் கேட்குறீங்க, இதே வந்து ஒரு பொழப்பாக வச்சு சுற்றிட்டு இருக்கேன் நான். இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் இருந்தான், பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நீ பாருப்பா எனக்கு வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பர்சனல் ரீசன்ஸ்க்காகவா இல்லை அதை திருப்பியும் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காகவா என்னன்னு தெரியல, அங்கேயும் வந்து 7000 பிடிக்கு வந்து விற்பனை ஆகுது. எனக்கு இந்த கிரேஸ் தான் வந்து புரிய மாட்டேங்குது. பல பேருக்கு ஒரு மாச சம்பளம், ஒரு சில பேருக்கு வந்துட்டு மாச சம்பளத்தை விட கூட இந்த ஐஃபோன் ரேட்டுன்னு பார்க்கும்பொழுது, ஸோ அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஃபோன்ஸ் வாங்குற ஒரு ஐடியாவில் தான் இருக்காங்க. ஸோ நான் அதெல்லாம் எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. சரி பரவாயில்ல, ஏதோ நீங்கள் கேட்குறீங்க உங்களுக்காக நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சேவையாகவே இதை நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தார் பாரின்லேருந்து மிஸ்டர் ராம். ஆமாம், ஸோ அதே தான் வந்து இங்கேயும் நம்ம யூஏயில் பார்த்தா என்னது இவ்வளோ க்யூவா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ நேரம் ஆக ஆக நிறைய இடங்கள்ல வந்து நிறைய இடங்கள்ல இருந்து மக்கள் இங்க வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியால இருந்து ஸ்பெஷலி ஃப்ளை பண்ணி எல்லாம் வந்திருக்காங்கன்னா பாருங்களேன், ஐபோன் 18 ப்ரோ உடைய ரேட் வந்து இங்க சீப்பரா இருக்கிற மாதிரி இருக்கு. ஃப்ளைட் டிக்கெட்டையும் போட்டு எங்களால இங்க ஃபோன் வாங்கிட்டு திருப்பி இந்தியாவுக்கு எடுத்துட்டு போய் எங்களால ப்ராஃபிட் பண்ண முடியுங்கிற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து ஸ்பெசிஃபிக்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காக வாங்கணும்ட்டு இப்போ வந்து ஒரு யூஏக்கு துபாய்க்கு ஒரு ட்ரிப்பை போட்டு அதோட சேர்த்து இங்க வந்து ஃபோனையும் வாங்கிட்டு ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுல வந்து ஒருத்தர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஈவன் வித் ஃபிளைட் டிக்கெட் அண்ட் விசா காஸ்ட் எனக்கு வந்து இங்க வாங்குறது சீப்பரா இருக்கு தென் கம்பேர்ட் டு இந்தியா. அண்ட் இந்தியாவில் வந்து நம்ம பார்த்தோம்னா அடிஷனல் டாக்ஸஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவா பே பண்றதுனால தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் அவர் சொல்றதை வச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000 60,000 வரைக்கும் என்னால் மிச்சம் பண்ண முடியும். 50,000 வரைக்கும் இட் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் இன் இந்தியா. ஃபேமிலிக்காக வந்து நான் ஃபோன் வாங்குறேன் அண்ட் எல்லாத்தையுமா சேர்த்து வச்சு எனக்கு கூட்டி கழிச்சு பார்க்கும்பொழுது இது பெட்டர் டீலாக இருக்கிறதுனால தான் வரேன் நான். ஸோ ஒரு ஒரு ஃபோனுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 20-30,000 ருபீஸாவது என்னால் சேவ் பண்ண முடியுதுன்ட்டு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. ஃபோன் விலையை விட டாக்ஸில் தான் நமக்கு அங்கே அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்குது, விச் இஸ் வை நிறைய பேர் துபாய்க்கு வந்து இந்த லான்ச் டே அதுவுமா சுட சுட ஃபோனை வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த சீன்ஸ் அங்க நடந்துட்டு இருக்கு. அண்ட் வேற என்ன, இந்தியாவில வந்து பார்த்தா பல இடங்கள்ல வந்து கனமழை அண்ட் மழையோட சேர்த்து டெங்கு ஸ்ப்ரெட்டும் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் நான் பார்த்தேன். கோவையில வந்து நிறைய பேருக்கு டெங்கு வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கு அண்ட் நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ கேர்ஃபுல்லா இருக்க சொல்லணும். என்னோட ஃபேமிலி வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க அண்ட் உங்கள் ஃபேமிலியும் வந்து இந்த டெங்கு ப்ரோன் ஏரியாவில் இருக்காங்கன்னா ப்ளீஸ் ஆசம் டு டேக் எக்ஸ்ட்ரா கேர். அண்ட் ஃபீவர் வருது, கை கால் வலிக்குது, ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா எஸ்பெஷலி வீட்டில் கொஞ்சம் வயசானவங்க, இந்த வல்னரபிள் கேட்டகரியில் இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்க அண்ட் கொஞ்சம் வயசானவங்க அண்ட் க்ரானிக் டிசீசஸ் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு இருக்காங்க. மழையெல்லாம் வேற பெஞ்சிட்ருக்கு. ஸோ அங்கங்கே வந்து வீட்டில் தண்ணியெல்லாம் தேங்கி நிற்காமல் மழை தண்ணியெல்லாம் வந்து அழகாக போகிறதுக்கான பாதையெல்லாம் இருக்கா, அதுக்கான யூனோ ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் கரெக்டாக இருக்கா என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்களாம் சேஃபாக இருக்கு சொல்லுங்க சரியா. இது மாதிரி சில சீசனல் பிரச்சனைகள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, பட் அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு டெஃபினெட்லி நம்மளால் சில எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் அண்ட் காஷன்ஸ் எல்லாம் காஷியஸான யூனோ ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ண முடியும். அதனால அதை மட்டும் பண்ணிக்க சொல்லுங்க. ஓகே, அடுத்ததான் டாரத்தியிலிருந்து ஒரு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். பிரேக் அப்புறமா இன்னும் ஒரு பாட்டெல்லாம் வரும். அண்ட் அகம் பேண்ட் லைவ் அங்கே வந்து நம்ம துபாயில் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல நடக்க இருக்க இந்த பிரம்மாண்டமான கான்சர்ட் அண்ட் அதுக்கான பாசஸ் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் இதை விட்டு ஒரு சிம்பிள் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி லெவல் கேள்வி தான் நான் கேட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு பார்ட்டிசிபேஷனுக்காக தான். என் கையில் நிறைய பாசஸ் இருந்தால் இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன், பட் லிமிடெட் நம்பர் ஆஃப் பாசஸ் தான் இருக்குங்கிறதால எப்படியாவது சூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால தான். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் சிம்பிளான கேள்வி தான் கேட்டிருக்கேன். அகம் பேண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட லீட் சிங்கர் யார், அவர் பேர் என்ன அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அகம் ஸ்பேஸ் உங்கள் நேம் அண்ட் நம்பரேட்டை டைப் பண்ணி 0502528940 ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை தட்டி விடுங்க பார்ப்போம்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
2: இன்கமிங்,
1: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: 2.2 FM.
1: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
2: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
1: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜா லைவன்ட் இருக்கு, வாங்க போலாம்.
3: 20th செப்டம்பர் சண்டே, நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீம் மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
1: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 0564142
4: ஹே, ஃபைல் பண்ணட்டல?
5: நீ ஃபைல் செய்சாவா?
4: போய் ஃபைல் கராது.
1: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரோ, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
4: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளைண்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
1: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
3: தி VAT கன்சல்டன்ட் கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103.
6: You are with Kirtana on Mirasol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
7: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல RERA and DTCP approved plots, 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜால ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
4: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM to 9 PM ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
5: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056 415 4242.

0: 10:53 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல இருந்து நானும் அப்படியே பய சொல்லிட்டு கிளம்ப போறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டு இம்பார்ட்டன்டான விஷயங்கள்.
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now, pay in 2027, 0 VAT, 0% interest, 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams na.
0: ஆல் ரைட், இப்போதான் வந்து ஒரு ஃப்ரைடே ஃபீலே வருது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே டிராஃபிக் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் வந்து இப்போது இட் ஸ்டில் சீம்ஸ் பெட்டர். 311 வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்க தான் செய்யுது. இலவன்லேயும் கொஞ்சமாக இருக்குது, பட் அதை தாண்டி மேஜராக இருந்த கன்ஜெஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. கிராஷ் எதுவும் இல்லை. நானும் அப்படியே ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் பண்ணி பார்த்துட்டுருக்கேன். தெர் இஸ் நோ கிராஷ் ஆர் எனி திங். இன்டர்னல் ரோட்ஸில் இருக்கக்கூடிய டிராஃபிக் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. ஆனால் ஊத் மேத்தா ரோடில் ரெண்டு சைட்லையுமே டிராஃபிக் கன்ஜெஷன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. ஐ திங்க் ஏன்னா இப்போது என்ன ரீசன்னாலன்னு தெரியல. இட்ஸ் ஒன்லி அபவுட் 11 o'clock. இது வந்து எக்ஸாக்ட்லி எங்கன்னா இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரெச்சில் டுவர்ட்ஸ் ஊத்மேதா மெட்ரோ ஸ்டேஷன் போகக்கூடிய டைரெக்ஷன்லையும் சரி, அண்ட் ஆன் தி ஆப்போசிட் சைடும் பார்த்தோன்னா ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்கு. அது மட்டும் தான் எனக்கு இப்போதைக்கு அன்யூஷுவலாக தெரியுது. அதை தவிர்த்து பாக்கி எல்லாமே ஃபைன்.
1: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: Okay, கலமரத்துக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு விஷயம், winner யார் அப்படிங்கறத நான் சொல்லிட்டு போறேன். ஒருத்தருக்கு வந்து நான் கப்பல் பாஸ் கொடுக்க போறேன். அகம் லைவா நம்ம துபாயில வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அகம் பேண்ட் வந்து such a unique band, and you know நம்ம இந்தியாலே வந்து இந்த கர்நாடிக் மியூசிக் வந்து ஒரு ஃபியூஷன் ஸ்டைல பிரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேண்ட் இது. அண்ட் பெங்களூர் பேஸ்டா இருக்கக்கூடிய பேண்ட். அண்ட் இங்க நமக்காக வர செப்டம்பர் 26 பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல. ஆல்ரெடி வந்து டிக்கெட்ஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க எல்லாருமா சேர்த்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா PlatinumList.ae போனீங்கன்னா டிக்கெட்ஸ் நீங்க வாங்கலாம். பட் அதை தவிர்த்து ஃபியூ லக்கி பீப்புளுக்கு எங்க கையில இருக்கக்கூடிய சில பாசஸ்லாம் நாங்க கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்து நான் கேட்டிருந்தேன். என்னன்னா இந்த பேண்டோட லீட் சிங்கர் யாரு அப்படின்ட்டு ஒரு பேசிக் லெவல் கேள்வி தான் கேட்டிருந்தேன். ஹரீஷ் சிவராமகிருஷ்ணன் அப்படிங்கறதா வந்து கரெக்டான ஆன்சர். அண்ட் எல்லாரும் ரைட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. இருந்தாலும் ஒருத்தருக்கு தான் என்னால பாஸ் தர முடியும். ஸோ சலீம் அவர் தான் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லி பாஸ் வின் பண்ணியிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதே மாதிரி இன்னும் ஃபியூ பாசஸ் எங்கள் கையில் இருக்குது, அதை வின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 89.4 தமிழ் எஃப்எம் மோடி ஷோஸ் எல்லாம் கேளுங்க. அப்பப்போ வந்து இந்த மாதிரி கான்டெஸ்ட் நடக்கும். கேட்குற க்வெஸ்டனுக்கு ரைட் ஆன்சர் சொன்னீங்கன்னா மேபி நீங்கள் பாஸ் வின் பண்ணலாம். அதர்வைஸ் ஆல்வேஸ் நீங்கள் வந்து PlatinumList.ae போயிட்டு உங்களோட பாஸை புக்கும் பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாக சொல்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு சரியா. அண்ட் நானும் அப்படியே கிளம்புறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு பாட்டு, வீக்கெண்டை வரவேற்கிற மாதிரி ஒரு அட்டகாசமான பாட்டு ப்ளே பண்ணிட்டு கிளம்ப போகிறேன். திருமலை படத்துலேருந்து கேட்கலாமா? என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் அப் நெக்ஸ்ட் மதுவும் தயாராக இருக்காரு மசாலா கேஃபேக்கு, அவரோட நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் மண்டே மார்னிங் 7 PM மறுபடியும் மெர்சல் மார்னிங்ல உங்ககிட்ட வந்து நான் பேசுகிறேன். டேக் கேர் அண்ட் ஹாவ் அன் அமேசிங் வீக்கெண்ட்.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
2: Alan Sari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new Jet or T1 win பண்ணுங்க with Alan Sari Exchange.

0: 89.4 Tamar FM. Nama radio, nama music. This hour of Masala Cafe is brought to you by
1: Skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
2: 89.4 Tamar FM செய்தி சுருக்கம்
0: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: கடலூர் சிப்காட் நிலம் எடுக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் எதிர்ப்பை மீறி கடலூர் சிப்காட் தொழில் பூங்காவிற்கான நிலத்தை கையகப்படுத்துவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தியாகவல்லி குடிக்காடு கிராமங்களில் நிலங்களை கையகப்படுத்துவதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. கடலூர் சிப்காட் தொழிற்பேட்டையை ஒட்டிய பகுதியில் புதிய தொழில் பூங்கா அமைக்க 450 ஏக்கர் நிலம் எடுக்க வேண்டும். மாணவர் திரு பாரதிதாசனுக்கு உறுதியளிக்கப்பட்ட கல்வி உதவித்தொகையை வழங்குவதற்கு இவ்வளவு கெடுபிடிகளை தாவைக்க அரசு விதிப்பதற்கான தேவை என்ன என்று கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். கல்விக்காக இந்த 2026 ஒரு மாணவர் கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை ஏற்படுமானால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிலையை எட்ட நாம் மேற்கொண்ட போராட்டங்களின் நோக்கத்தையே இந்த அரசு சிதைத்து விட்டது என்றுதான் பொருள் என அவர் கூறியுள்ளார். தனது அரசு பொறுப்பை தட்டி கழித்தாலும் ஒரு மாணவரின் கல்வி கனவு அரசின் பிடிவாதத்துக்கு பலியாவதை இனியும் அனுமதிக்க முடியாது என்று அவர் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
3: மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அணி புதிய கட்சி பெயர் மற்றும் தேர்தல் சின்னத்துக்கான தங்களது விருப்பங்களை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலையொட்டி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பெயர் மற்றும் புபூல் தேர்தல் சின்னத்தை பயன்படுத்த தேர்தல் ஆணையம் தற்காலிகமாக தடை விதித்துள்ளது. இதனையடுத்து நேற்றிரவு 11:36 அளவில் புதிய கட்சி பெயர் மற்றும் தேர்தல் சின்னத்தை சமர்ப்பித்ததாக திரிணாமுல் காங்கிரஸ் அணி தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை ஏற்கவில்லை என எதிர்ப்பு தெரிவித்த போதும் இடைத்தேர்தலுக்கான அவசர தேவையை கருதிக்கொண்டு இந்த பெயர் மற்றும் சின்ன தேர்வுகளை மிக கடுமையான எதிர்ப்புடன் சமர்ப்பித்ததாக அக்கட்சி தெரிவித்துள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜாவீரவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ரிட் மனு தொடர்பான தீர்ப்பை எதிர்வரும் 30 அறிவிக்க உள்ளதாக இலங்கை மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அறிவித்தது. நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றஞ்சாட்டி கோட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை வலுவிழக்கு செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி பாராளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜாவீர இந்த ரிட் மனுவை தாக்கல் செய்திருந்தார். குறித்த ரிட் மனுவானது இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ரோஹாந்த அபிசூரிய தலைமையிலான மூவரடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்ட பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2026 முதல் 6 வளைகுடா பிராந்தியத்தில் பதிவான சைபர் தாக்குதல்களில் பாதிக்கும் மேற்பட்டவை ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியாவை குறிவைத்ததாக தகவல் பாதுகாப்பு ஆய்வு நிறுவனமான பாசிட்டிவ் டெக்னாலஜிஸ் ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதில் வளைகுடா பிராந்தியத்தில் அதிகம் இலக்கு வைக்கப்பட்ட நாடாக அமீரகம் முதலிடத்தில் உள்ளது. மொத்த தாக்குதல்களில் 35% அமீரகத்தை குறிவைத்துள்ளன. அதனைத் தொடர்ந்து ஈரான் 17% சவுதி அரேபியா 15% உள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரானுடனான நீடித்து வரும் போரில் அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து முக்கிய முடிவொன்றை எடுக்க வேண்டிய நிலையில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பெரிய அளவிலான அமெரிக்க ராணுவ தாக்குதல்களை மீண்டும் தொடங்குவதா என்பது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: இங்கிலாந்திடம் மீண்டும் ஒரு பெரிய தோல்வியை சந்தித்த இலங்கை அணியின் வீரர்கள் தேர்வு ஆட்டத்தில் தொடர்ச்சியின்மை மற்றும் உடற்தகுதி குறித்து முன்னாள் அணித்தலைவர் குமார் சங்கக்கார கேள்வி எழுப்பியுள்ளார். போட்டிக்கு பிந்தைய ஆய்வில் பேசிய சங்கக்கார இங்கிலாந்தின் ஆதிக்கம் இரு அணிகளுக்கும் இடையிலான முக்கிய வேறுபாடுகளை வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக பேட்டிங், உடற்தகுதி மற்றும் போட்டியை அணுகும் உத்தியில் உள்ள வேறுபாடுகள் தெளிவாக தெரிந்ததாகவும், இலங்கை அணி விரும்பும் தரமான டி ட்வெண்டி அணியாக மாறுவதற்கு இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளது என்றும் குமார் சங்கக்கார தெரிவித்துள்ளார்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 44 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 35 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 36 டிகிரி செல்சியஸிலும், துபாய், அபுதாபி, ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் தற்பொழுது 37 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: அந்த ஒரு போனை வாங்குறதுக்காக எங்கேந்தலாமோ கிளம்பி வந்திருக்காங்களாம். கேள்விப்பட்டீங்களா?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஸோ யுஏஇயில் ஐஃபோன் வாங்குறதுக்காக பல்வேறு நாடுகள்லேருந்து மக்கள்லாம் கிளம்பி இன்னைக்கு யுஏஇக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நான் பார்த்தேன். ஸோ நிறைய பேர் வந்து ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி, ப்ரீ ஆர்டர் பண்ணி, என்னெல்லாமோ பண்ணி, லிட்ரலி என்ன வேணால் ஆகட்டும் எனக்கு ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையிலே போயிட்டு வழக்கம் போலடின்னு அவங்கெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்களாம் ஃபோனை. அதை தாண்டி ஒரே ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 40 ஃபோன் 50 ஃபோன் 400,000 திரம்ஸ்க்குலாம் வந்து ஃபோன் வாங்கியிருக்காரு அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஸ்டார்டிங்கே 5,000 மேலே தான் இருக்குது. ஸோ யாராவது இந்த ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா எப்போ என்னன்னு பார்த்து ஆர்டர் பண்ணி விட்டுட்டு வாங்கிக்கோங்க. இல்லைனா என்ன மாதிரி நீங்களும் ஒரு ஆண்ட்ராய்டு யூஸர் அப்படின்னா இதெல்லாம் ஜாலியாக ஒரு நியூஸாக கடந்து போயிருங்க. வேடிக்கை பார்த்துட்டு இப்படிலாம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. ரஷ்யாலேருந்து ஒரு டூரிஸ்ட் வந்திருக்காங்க. பல்வேறு நாடுகள்லேருந்து நிறைய வ்ளாகர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வேறு வந்திருக்காங்க. காய்ஸ் ஐ மீன் துபாய் டு பாய் ஐஃபோன் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள்.
1: Update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: நீங்கெல்லாம் என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் ஆப்போசிட்டா தான் செய்வேன். அதுக்கு வேற காரணங்கள் நான் வச்சிருப்பேன் அப்படின்னு சர்ப்ரைஸ் பண்றது தான் கோல்டு. The federal rate வந்து ஏத்துறாங்க, ரேட் ஹைக் பண்ணாங்க. உலகமே சொல்லிச்சு கோல்டு இஸ் கோயிங் டு ஃபால் டவுன், கோல்டு கீழே விழப்போகுது கேரண்டீடு அப்படின்னாங்க. பார்த்தா கோல்டு மேலே ஏறிட்டு இருக்குங்க மேலே.
1: இன்று தங்கத்தின் விலை
0: 18 கேரட் தங்கம் 403.25 திர்ஹம்ஸ், 21 கேரட் தங்கம் 470.50, 22 கேரட் தங்கம் 490.75, 24 கேரட் தங்கம் 529.75 திர்ஹம்ஸாக இருக்கு. 3 திர்ஹம்ஸ் ஏறி இருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை
0: வெள்ளிக்கிழமை.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: We'll be back.
0: ALD Properties in 4th

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
0: Brought to you by
5: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242. This hour of Masala Cafe is brought to you by
0: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.

0: என்னங்க இது அபிஷேக் சர்மா 30 பால் நேற்று செஞ்சுரி போட்டாரு, செம்மையா இருந்துச்சோ. ஐயோ மொரட்டி இன்னிங்ஸ், சூப்பர் டிஸ்பிளே. இந்த ஃபார்ம்லலாம் போனாங்க அப்படின்னா இந்தியாவை யாராலும் யாசிச்சுக்கவே முடியாது. ஸோ ஹாப்பி, ஸோ ப்ரவுட். ஓகே, தொடர்ந்து நம்ம பேசலாம். இன்னைக்கு நம்ம மசாலா கஃபி நிகழ்ச்சியில் 12 மணிக்கு மேலே உங்களுக்கு மீசை முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபல் பாசஸ் நான் வழங்க போகிறேன். ஆல்ரைட், 12 மணிக்கு மேலே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துட்டு டிராஃபிக்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டி நான் கொடுத்துருவேன். இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும். ஓகே, இப்போ வந்து அகம் பேண்ட் இருக்காங்கல்ல, அகம் பேண்டோட கான்சர்ட் துபாயில் நடக்க இருக்கு. ஸோ மியூசிக் லவர்ஸ், இது உங்களுக்கான ஒரு கர்நாடிக் மியூசிக் அண்ட் மாடர்ன் ஃபியூஷனை ஒன்றிணைக்கக்கூடிய மியூசிக் பேண்ட் அகம் பேண்ட். ஹரி சிவராமகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையில் அகம் பேண்ட் வந்து 26 செப்டம்பர் துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் அவங்க கான்சர்ட்டை நடத்தவிருக்காங்க. நீங்கள் உங்கள் டிக்கெட்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். PlatinumList.ae விசிட் பண்ணுங்க. அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர்ஸ் ஆர் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 FM. ஓகே, ஸோ இன்னொரு பக்கம் கிரிக்கெட்டில் ஏஷியன் கேம்ஸ், அதாவது ஏஷியன் கேம்ஸில் கிரிக்கெட் இருக்குது. யா, எல்லா ஸ்போர்ட்டுமே நடக்கும் அதில். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு குட்டி ஒலிம்பிக்ஸ் மாதிரி இருக்கும், பார்க்க செம்மையாக இருக்கும். நிறைய ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து பயங்கரமாக டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. அந்த வகையில் நமக்கு கேரண்டீட் டபுள் கோல்டு மெடல் வேணும் அப்படின்னா கடைக்கு தான் போகுதுன்னு வச்சுக்கோங்க. கிரிக்கெட்டில் வந்து வித்தவுட் டவுட் நம்ம கோல்டு மெடல் அடிச்சிடலாம். ஏன்னா இன்றைக்கி இந்தியா வர்சஸ் ஜப்பான் விமன், ஜப்பான் விமன் 57 கால் அவுட்டு, இந்தியா விமன் 5 ஓவரில் 59 ரெண்டு அடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் நேற்று பாகிஸ்தான் வர்சஸ் தாய்லாந்து குவார்டர் ஃபைனல் நடந்திருக்கு. அதில் தாய் உமன் 11 ஓவர்ஸ் மேட்ச், இது ரெயின்னால 91 for 4 சரியா, பாகிஸ்தான் 92 for 7. பாகிஸ்தான் விமன் கொஞ்சம் விட்டுருந்தா தோத்துருப்பாங்க. இன்னும் 2 பால் தான் இருக்குன்றப்போ கரெக்டாக அடிச்சு முடிச்சிட்டாங்க. ஜஸ்ட்டில் தப்பிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள். அவங்க செமிஃபைனல் வந்துட்டாங்க இல்லையா, ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபைனல்லாம் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேரண்டி சில்வர் மெடல் வேறு கிடச்சிரும். பட் இந்தியா அஃப்கோர்ஸ் வின் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஏஷியன் கேம்ஸில் இருக்கிற அப்டேட்டும் நான் உங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன். ஸ்டே டியூன், எங்கேயும் போயிடாதீங்க. அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Masala Cafe brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
2: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். This hour of Masala Cafe is brought to you by
5: Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
1: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
5: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I, player responsibly. TNC supply. இங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: Third reason நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
5: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசுல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: This hour of Masala Cafe is brought to you by
1: ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா

0: 889 40 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் இப்போ கால் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கிடைக்கும். இது மசாலா கஃபே 189.4 தமிழ் எஃப்எம். 11:48 இப்போ டைம், நம்ம கூட யார் பேச போகிறாங்கன்றத பார்த்துடலாம். வணக்கம், யாரை இங்கே பேசுகிறீங்க?
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சிவா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: ஆல்ரெடி iOS 27 அப்டேட் வந்துருச்சு.

0: பண்ணிட்டு ஒரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணுவோம்.
1: ஓகே நல்ல.
0: அதுக்கப்புறம் 20 ஒரு நல்ல ஃபியூச்சர் மாடலா இருக்கும். அதுக்கப்புறம் பாப்போம், வாங்குவோம். காசு இருந்தா வாங்குவோம், இல்லாட்டா அப்படியே 70 ப்ரோ மேக்ஸ் ஓட்ட வேண்டியதான்.
1: அவ்வளவுதான், வெரி குட் டிசிஷன். சூப்பர். ஏன் அதுல போன் பேச
0: நீ வாங்கலையா?
1: நான் ஆண்ட்ராய்டு யூசர்.
0: வெரி குட், வெரி குட். இந்த டூன்னு சொல்லிட்டு பிளிப் டாக் ஒன்று வந்திருக்கு, 8000 சொன்னாங்க. அது கேட்டா எனக்கு பக்கு
1: பக்குன்னு போனுக்குள்ளேயே கம்ப்யூட்டரே கொண்டு வந்து அப்படியே நிறுத்தினா கூட நான் ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஒத்தகால நிக்கிறேன்.
0: வெரி குட், அப்படியே அப்படியே வச்சுக்க, எந்த வித மாற்றம் மாறாது. மாறாதீங்க, ஐபாக் பண்ணு போயிட்டே போயிடாதீங்க.
1: 10000
0: ஏன்னா எனக்கு என்ன தொல்லைன்னா எனக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் எவ்ரி டைம் நான் நீட் டு பை ஸ்டோரேஜ். ஐக்ளோட்ல போனா வாங்கணும். ஸ்டார்டிங் 4 திரம்ஸ்ல இருந்து 50 திரம்ஸ் வரைக்கும் மந்த்லி பே பண்ணு வரேன்.
1: பாத்தீங்களா,
0: எதுக்கு தேவையில்லாத ஒரு இது தெரியல எனக்கு. எனக்கு சுத்தமா ஐபோன் பிடிக்கவே இல்லை. எனக்கு
1: பாக்குறதுக்கு ஐபோன் மாதிரியே இருக்கிற சைனா போன் 500 ரூபா. 1 TB
0: ஜஸ்ட் ஷோ தாங்க, அது ஜஸ்ட் ஷோ. 400 ஐபோன் வச்சிருக்கேன், ஜஸ்ட் ஷோ தான். இதுல ஒண்ணும் கிடையாது. ஆண்ட்ராய்டுல இருக்க ஃபீச்சர் கூட இதுல கிடையாது. ஐபோன்ல ஜஸ்ட் ஒன்லி ஷோ தான். ஒரு நானும் பெரிய ஆள் தான், ஐபோன் வச்சிருக்கேன்.
1: பல பேர் அதுக்காக தான் வாங்குறாங்க. அது இன்னும்
0: ஆமா, அதுதான். பட் இன்னும் கூட பாருங்க, அந்த ஐபோன் யூஸ் பண்ற ஃபீச்சர் பத்தி உங்களுக்கு தெரிய தெரியாது. சும்மா ஷோக்குன்னு வாங்கி வச்சுப்பாங்க தவிர, அது உள்ள என்ன உள்ள நிறைய இருக்கு திங்ஸ் எல்லாம் கத்துக்க வேண்டியது. ஆனா அதை பத்தி யாருக்குமே தெரியாது. பட் இருந்தாலும் ஷோ இப்படி போன் பேசிட்டு அப்படியே போனா வர ஐபோன் 74 வாங்கி பெரிய ஆள் போல இருக்குன்னு நல்ல ஷோ தான். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ற மாதிரி கிடையாது.
1: பழகி போச்சு,
0: பழகி போச்சு அவங்களுக்கு, பழகி போச்சு. அதே மாதிரி அந்த மார்க்கெட்டும் அவங்களை வச்சு அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க.
1: அதான் அவங்க அட்வான்டேஜ் தான் எடுத்துப்பாங்க. ஆப்வியஸ்லி சூப்பர். எனிவேஸ் என்ன பாட்டு வேணும் செய்யும் அவங்களுக்கு?
0: காலில தான் கேட்ட அந்த கொலம்பஸ் விட்டா சில்லியும் சொல்லிட்டு ஜீன்ஸ்ல அதுல இருந்து வேற பாட்டு போட்டுருங்க.
1: ஓகே, இல்ல நீங்க அப்ப காலையிலேயே பாட்டு கேட்டுதான் இங்க வந்திருக்கீங்களா?
0: இல்ல இல்ல, காலையில கேட்டேன், வண்டி ஓட்டும் போது கேட்டிருந்தேன். கொழம்பு விட்டாச்சு சொல்லிட்டு அதே படத்துல இருந்து நல்ல ஒரு பாட்டை நீங்களே போட்டிருந்தேன்.
1: சரி, ஓகே ஓகே ஓகே. என்ன பண்றேன், ஜீன்ஸ்ல நிறைய நல்ல பாட்டு இருந்தாலும் ரெண்டு பாட்டு பயங்கர டாப் நாச்சா இருக்கும். அதுல ஒரு பாட்டு இப்ப நான் போட்டு விடுறேன். ஆர்ஜிஎம் போது பேசிட்டு இருக்கேன், 89.4 தமிழ் எஃப்எம்ல. எங்கேயும் போயிடாதீங்க, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasa thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Masala Cafe brought to you by Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
2: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: நேரம் இப்பொழுது மதியம் 12 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாட்டில் அமையவுள்ள உலகளாவிய திறன் மையத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக முதலமைச்சர் சர் ஜோசப் விஜய் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் முன்னிலையில் இன்று தலைமைச் செயலகத்தில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழ்நாடு அரசால் சென்னையில் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள ஒஎம்ஆர் ஜிசிசி வழித்தடத்தில் அமைந்துள்ள டிஎல்எஃப் டவுன் டவுன் தரமணி வளாகத்தில் முதலாம் ஆண்டு 250 பேருக்கு உயர் மதிப்பு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையிலும் வரும் ஆண்டுகளில் விரிவாக்கம் மேற்கொள்ளும் வகையிலும் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட வால்கிரீன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் அமைக்கவுள்ள தனது முதல் உலகளாவிய திறன் மையத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: ஒடிசாவில் மாநில அரசின் நிர்மான் ஷ்ராமிக் வெல்ஃபேர் திட்டத்தில் மெகா மோசடி நடந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2500 கட்டுமான தொழிலாளர்கள் இறந்துவிட்டதாக கூறி திட்டத்தின் கீழ் குடும்பத்தினர் இழப்பீடு பெற்றுள்ளனர். இறந்ததாக அறிவிக்கப்பட்டு ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்ட நிலையில் 2500 பேர் ரேஷன் பொருள் வாங்குகின்றனர். ஒடிசாவில் இறந்ததாக அறிவிக்கப்பட்ட 2500 பேரின் குடும்பங்களுக்கு மொத்தமாக 15 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. ஆவணத்தில் ஒரு புறம் இறந்ததாக அறிவிக்கப்பட்ட நபர்கள் மற்றொரு புறம் கைரேகை வைத்து பொருள் வாங்குகின்றனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் 500 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை வேகமாக நடந்து செல்லும் பெண் என்ற கின்னஸ் உலக சாதனையை படைக்கும் நோக்கில் கேத்தரின் ஸ்மார்ட் சாகச பயணத்தை தொடங்கியுள்ளார். கிளிநொச்சியில் தொடங்கியுள்ள இந்த பயணம் மாத்திரையில் நிறைவடைய உள்ளது. 110 மணி நேரத்துக்குள் இலக்கை அடைய வேண்டும் என அவர் திட்டமிட்டுள்ளார். ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை கடந்து வரும் ஸ்மார்ட் பல்வேறு நிலப்பரப்புகளை கடுமையான உடல் சவால்களுக்கு மத்தியில் கடந்து செல்கின்றார்.
1: அமீரக செய்திகள்.
2: சுமார் 100 நூற்றாண்டுக்கு பிறகு அறிவியலுக்கு இதுவரை அறியப்படாத புதிய காட்டுப்பூனை இனத்தை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். லெப்பாடஸ் டில்காயோ என அறிவியல் பெயரிடப்பட்டுள்ள இந்த புதிய இனம் டில்காயோ டைகர் கேட் என்று அழைக்கப்படுகின்றது. மெலிந்த உடல், புள்ளிகள் மற்றும் வட்டமான காதுகளை கொண்ட இது சாதாரண வீட்டு பூனையை விட சிறியது. ஆண்டிஸ் மலை தொடரும் அமேசான் படுகையும் சந்திக்கும் பொலிவியாவின் யுங்காஸ் மேகக்காடுகளில் இந்த பூனைகள் வாழ்கின்றன. இந்த புதிய இனத்தை பற்றிய அறிவியல் விளக்கம் முதன்முறையாக கரண்ட் பயாலஜி இதழில் வெளியிடப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: எல்லை தாண்டிய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கையாக சர்வதேச குற்ற கும்பலின் தலைவரான ஸ்வீடன் நாட்டவரை ஐக்கிய அரபு அமீரக உள்துறை அமைச்சகம் கைது செய்துள்ளது. பண மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஸ்வீடன் நாட்டால் தேடப்பட்டு வந்த அவருக்கு எதிராக இன்டர்போல் சிவப்பு எச்சரிக்கை பிறப்பித்திருந்ததாக அமீரக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமீரகம் மற்றும் ஸ்வீடன் இணைந்து மேற்கொண்ட கூட்டு பாதுகாப்பு நடவடிக்கையின் விளைவாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதே நடவடிக்கையில் ஸ்வீடனில் அந்த குற்றக்கும்பலைச் சேர்ந்த மேலும் 6 பேர் ஒரே நேரத்தில் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: லிவர்பூல் அணியில் இணைவது தமக்கு மிகவும் எளிதான முடிவாக இருந்ததாக ஸ்வீடன் கால்பந்து வீரர் அலெக்சாண்டர் இசாக் தெரிவித்துள்ளார். 2025 செப்டம்பரில் டிரான்ஸ்பர் காலக்கெடு நாளில் நியூகாசல் அணியில் இருந்த 125 மில்லியன் பவுண்ட் என்ற பிரிட்டன் சாதனை தொகைக்கு லிவர்பூலில் இசாக் இணைந்தார். லிவர்பூல் மிகப்பெரிய கால்பந்து கிளப் என்றும் அதன் லட்சியமும் தன்னை அணியில் சேர்ப்பதற்கான கிளப்பின் ஆர்வமும் இந்த முடிவில் முக்கிய பங்கு வகித்ததாக இசாக் கூறியுள்ளார்.
1: செய்தி சுருக்கம்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்று உள்ளக பிராந்தியங்களில் 44 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக லீவாவில் இன்று 44 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 35 டிகிரி செல்சியஸிலும், துபாய், அபுதாபி, ராசல்கைமா மற்றும் உமல் குவைனில் 37 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 38 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy. I need this. Back now, நானு US ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
5: Star of the month. Singer Hariharan.

0: துபாய் பார்க்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் பத்தின ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: சம்மர் பிரேக்கை முடித்துவிட்டு துபாய் பார்க்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் வந்து அக்டோபர் 7 திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 40 மேற்பட்ட ரைட்ஸ் அண்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்கு இங்கே. அதை தாண்டி வாட்டர் பார்க் இருக்கு, இதில் 20 ஸ்லைட்ஸ் அண்ட் வாட்டர் அட்ராக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சம்மர் பிரேக்கில் இது வந்து மூடப்பட்டு இருந்தது. ஸோ இதில் புது புது ரைட்ஸோட நிறைய விஷயங்கள், அதாவது அங்கே இருக்கக்கூடிய பார்க்ஸ் எல்லாமே வந்து அக்டோபர் 7 அஃபிஷியலாக ஓப்பன் ஆகும். நீங்கள் உங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, அப்படியே கையோட இன்னொரு ரெக்கமெண்டேஷன் வச்சிருக்கேன் நான், அதையும் சொல்லிடுறேன். என்எம்சி ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் இப்போ போயிட்டுருக்கு. அது என்னன்னா பீடியாட்ரிக் கன்சல்டேஷன், சரியா, டயட்டிஷியன் கன்சல்டேஷன், வைட்டமின் டி டெஸ்ட், அயன் டெஸ்ட், சிபிசி, ஓரல் இவாலுவேஷன், விஷன் டெஸ்ட், ஸ்கூல் பேக் போஸ்டர் அனாலிசிஸ் வரைக்கும் குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் பக்காவாக சிங்கிளாக ஒரே பேக்கேஜில் முடிச்சிருவாங்க. வெறும் 350 AED தான். செப்டம்பர் 27 வரைக்கும் மட்டும்தான் இந்த பேக்கேஜ் இருக்குது. அதனால் இப்போவே நீங்கள் 800-6624 கால் பண்ணுங்கள், டோல் ஃப்ரீ நம்பர், ஆர் 050-899-8018 வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்கூல் சீசன் ஆரம்பித்த காரணத்தினால குழந்தைங்க ஹெல்த் மேலே கண்ணு வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. தொடர்ந்து பேசுவோம். பேக் டு பேக் ரெண்டு பாட்டு வருது. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: பேக் டு பேக் ரெண்டு பாட்டு.

0: மற்றும் பலர் நடிப்பில் ஹிப் ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2 செப்டம்பர் 25th ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
1: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது செப்டம்பர் 25.
2: We'll be back after a short commercial break.

0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரேன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
1: Is your heart speaking to her?

0: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
1: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: வெல்கம் பேக். இது 89.4 தமிழ் எஃப்எம், ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன். மீசை முறுக்கு 2 படத்துக்கான கப்பல் பாசஸ் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ மீசை முறுக்கு 2 இப்போ வருது. மீசை முறுக்கு 1 எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு? ஆப்ஷன் ஏ 2017, ஆப்ஷன் பி 2022. சரியான பதில 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பேர் எமிரேட் நேம் சேர்த்து போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க மீசை முறுக்கு 2 படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம். இந்த படத்தை அமீரகத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க ஃபார்ஸ் ஃபிலிம். அண்ட் இந்த படம் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகவிருக்கு, செப்டம்பர் 25th. ஸோ ஃப்ரைடே, அடுத்த ஃப்ரைடே நீங்கள் எங்களோட சேர்ந்து மீசை முறுக்கு படம் பார்க்கலாம், மீசை முறுக்கு 2. அதுக்கு நீங்கள் இந்த கப்பல் பாசஸ் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அஸ் சிம்பிள் அஸ்
4: ட்ராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
3: ஏர்போர்ட் ரோடு பயங்கர ஸ்லோவா இருக்கு. டெர்மினல் 1 கிட்டே முன்னாடியே ஆரம்பிச்சிருது D89ல, டெர்மினல் 3 வரைக்கும் நல்ல ஸ்லோ மூமெண்டோட இருக்கு. அதே மாதிரி ரெபாத் ஸ்ட்ரீட் டுவர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் சிட்டி, அலிடியாத் ஸ்ட்ரீட்ல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு நீங்க வந்து ஃபெஸ்டிவல் சிட்டி நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா D83 இஸ் வெரி வெரி வெரி ஸ்லோ, நல்லாவே ஸ்லோவாக தான் இருக்குது டுவர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் சிட்டி போகும்போது. அண்ட் அதே நேரத்தில் துபாய்க்குள்ளனா பெருசாக இங்கே சொல்லிக்கிற அளவுக்கு டிராஃபிக்ல அல்கேல் ரோட்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. பட் E311 டுவர்ட் ஷார்ஜா நல்ல ஸ்லோ மூமெண்ட் இருக்குது. அண்ட் ஒரு கிராஷ் வேறு ரிப்போர்ட் ஆயிருக்கு மேஸ்னா போகிறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட் தாண்டி. அதே மாதிரி E11 வந்து சாரா சென்டர் போகிற வழியில் நல்லா ஸ்லோ மூமெண்ட்டோட தான் இருக்குது. சஜா பக்கத்துலையும் அல்தைத் ரோட் பக்கத்துலையும் E611லையும் கூட கொஞ்சம் டிராஃபிக் இருக்க தான் செய்யுது.
4: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
3: பயங்கர பொறுப்பில்லாம சுத்தி கொண்டிருக்கும் ஹீரோ, அவரோட வாழ்க்கை ஒரு சம்பவத்துல மொத்தமா மாறுது. அதாவது நல்ல மனுஷன் தான், நல்ல ஹெல்ப் தான் பண்ணுவாரு, ஆனா அவருக்கு வந்து ரொம்ப சீரியஸ்னஸ் இருக்காது. அவருக்கு வேற ஒரு வேலை கிடைக்கும், அந்த இடத்துல அவ்வளவு சீரியஸா இருக்க மாட்டாரு. பட் பார்த்தா அங்கே ஒரு சம்பவம் நடக்கும், அந்த சம்பவத்தை பார்த்து அவர் அப்படியே மனம் உடஞ்சி என்ன இவ்வளோ மோசமாக இருக்குது, இவன் இவனுங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வில்லனை நோக்கி பயணம் பண்ணி பழி வாங்குவார். என்ன படங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். பாட்டு முடிஞ்ச உடனே 800-8940 கால் பண்ணுங்க.
5: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
6: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர், தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: FTR brought to you by Basha Bhai Biryani. Authentic ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி and சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல நாரடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ. த்ரில்லர்? அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. சாட்டர்டேஸ் 2-4 PM ஆன் 89.4 தமிழ் FM.
4: तुझे कैसे बुलाया तुमने? Rolex. Rolex.
5: Sir! Just sir!
6: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: ஓகே, சண்முகநாதன் சரியான பதில கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 889-40 கால் பண்ணுங்க. ஸோ இந்த படத்துல ஹீரோ இருப்பாரு, நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, அவருக்கு வேற ஒரு வேலை கிடைக்கும், அந்த வேலையில வந்து பெருசா பொறுப்பு இல்லாம அப்படியே சுத்திட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அங்க நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பார்த்து, ஐயோ இது என்ன, ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இடமா இருக்கே, இந்த இடத்துல இருக்கவே கூடாது, எல்லாரையும் காப்பாற்றணும், முதல்ல அந்த வில்லன் யாரும் கண்டுபிடிச்சு முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷனை எடுத்துக்கிட்டு இறங்குவாரு. என்ன படம் கண்டுபிடிச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. ஆல்சோ மீசை முறுக்கு 2 படத்துக்கான கபல் பாசஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்பவே நான் கேட்குற கேள்விக்கு சரியான பதில வாட்ஸ்அப் பண்ணுங்க. மீசை முறுக்கு 1 எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு? ஆப்ஷன் ஏ 2017, ஆப்ஷன் பி 2022, 050-252-8940 அப்படிங்கிற நம்பருக்கு உங்கள் பேர் எமிரேட் நேமையும் சேர்த்து போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மீசை முறுக்கு 2-3 படத்துக்கான கபல் பாசஸை நீங்கள் வின் பண்ணலாம். ஓகேவா? அகம் ஈவெண்ட், எஸ் மியூசிக் லவர்ஸ், உங்களுக்காகவே அகம் ஈவெண்ட் இங்கே கான்சர்ட் நடத்தவிருக்காங்க. கர்நாடிக் மியூசிக் அண்ட் மாடர்ன் ஃபியூஷனை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மியூசிக் பேண்ட் ஹரிஷ் சிவராமகிருஷ்ணனுடைய அகம் பேண்ட். ஸோ ஒரு கிராண்ட் மியூசிக்கல் ஃபெஸ்டிவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் நடக்கவிருக்கு. இப்போவே நீங்கள் platinumlist.ae விசிட் பண்ணி உங்கள் டிக்கெட்ஸை புக் பண்ணலாம். அண்ட் அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர்ஸ் ஆர் அஃப்கோர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
1: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா. You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
3: மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலையொட்டி முதலமைச்சர் விஜய் 4 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்கின்றார். இந்த மாதத்தின் இறுதி மற்றும் அடுத்த மாதம் தொடக்கத்தில் 1 தொகுதிக்கு தலா 2 நாட்கள் என 4 நாட்கள் முதலமைச்சர் விஜய் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். முதலமைச்சர் விஜய் பேசுவதற்காக மதுராந்தகம் தாராபுரத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்துக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி, உரிமை, அரசியல் பிரதிநிதித்துவத்துக்காக தன் வாழ்நாளையை அர்ப்பணித்த சமூக போராளியும் திராவிட இயக்கத்தின் முன்னோடியுமான திராவிட மணி இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் நினைவு நாளில் சமத்துவம், சமூக நீதி தழைத்திட அயராது பாடுபட்ட அன்னாரின் நினைவை போற்றி வணங்குகின்றேன் என்று கனிமொழி எம்பி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். எந்த சொல் உன் மீது இழிச் சொல்லாக சுமத்தப்படுகின்றதோ அந்த சொல்லை நீ எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லை என்று முழங்கிய புரட்சியாளர் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
3: செமிகான் 2.0 திட்டத்தின் கீழ் இந்தியாவில் சிப் வடிவமைக்கும் சுமார் 200 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக செமிகான் 1.0 திட்டத்துக்கு கடந்த 2021 டிசம்பர் மாதம் மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. மொத்தம் 164,000 கோடி மதிப்பிலான 12 செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதேபோன்று செமிகான் 2.0 திட்டத்துக்கு கடந்த ஜூலை மாதம் மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. அதற்கு 1,27,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டப்பட்டதாக கூறப்படும் பணத்தில் வாங்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 12.5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள சொத்துக்கள் மற்றும் வாகனங்களை இலங்கை காவல்துறையின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு முடக்கியுள்ளது. பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்த முடக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விசாரணை தொடரும் நிலையில் 14 நாட்களுக்கு அந்த சொத்துக்களை விற்பனை செய்யவோ உரிமையை மாற்றவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. வத்தளையைச் சேர்ந்த ஒருவர் போதைப்பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த வருவாயைக் கொண்டு பல சொத்துக்களையும் ஒரு வாகனத்தையும் வாங்கியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அவற்றின் மொத்த மதிப்பு 9 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என்று கூறப்படுகின்றது.
1: அமீரக செய்திகள்.
3: அபுதாபியில் ஹாலிடே ஹோம் சேவைகளுக்கான புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் அவற்றை நடத்த தகுதியுடைய தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பிரிவுகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை டிஜிட்டல் தளங்களில் வெளியிடப்படும் ஹாலிடே ஹோம் விளம்பரங்களுக்கு கூடுதல் வெளிப்படைத்தன்மை விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பதிவு மற்றும் உரிமம் செயற்பாட்டு விதிகள், ஆய்வுகள் மற்றும் விதிமுறை இணக்கம் உள்ளிட்ட முழுமையான ஒழுங்குமுறை நடைமுறைகள் இந்த புதிய விதிகளில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அபுதாபி கலாசாரம் மற்றும் சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
3: ஐநா மனித உரிமைகள் பேரவை பல தசாப்தங்களாக தீவிரமற்ற கருத்துக்களை மட்டுமே வெளியிட்டு வருவதாகவும் மனித உரிமைகளுக்காக குறிப்பிடத்தக்க எதையும் சாதிக்கவில்லை என்றும் வெள்ளை மாளிகையின் துணை செய்தி தொடர்பாளர் அனா கெலி தெரிவித்துள்ளார். இந்த மோதலில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட ஒரே தரப்பு ஈரான் ஆட்சி என அமெரிக்காவின் நிலைப்பாட்டையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் தனது சொந்த மக்களில் 1,000,000 கொன்றுள்ளதாகவும் வெளிநாடுகளில் அமெரிக்கர்களை கொன்றுள்ளதாகவும் ஹோர்முஸ் நீரிணையில் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் பிராந்திய அண்டை நாடுகள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: இங்கிலாந்து கிரிக்கெட் தொடருக்காக இந்திய அணியில் இருந்து சஞ்சு சாம்சனை நீக்கியது தனது பயிற்சியாளர் பதவி காலத்தில் எடுத்த மிக கடினமான முடிவு என்று இந்திய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தெரிவித்துள்ளார். 2026 T20 உலகக்கோப்பையில் சிறப்பாக செயற்பட்டு தொடர் நாயகன் விருதை வென்றிருந்த சஞ்சு சாம்சன் இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து தொடர்களில் குறைந்த ஓட்டங்களை எடுத்ததை தொடர்ந்து அணியில் இருந்து நீக்கப்பட்டார். சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக 15 வயதான வைபவ் சூரியவன்சி வாய்ப்பளிக்கப்பட்டது. இங்கிலாந்து தொடரில் சர்வதேச அறிமுகம் பெற்ற சூரியவன்ஷி 3 போட்டிகளில் 42 ஓட்டங்களை பெற்றார். பின்னர் ஜிம்பாப்வே தொடரில் 151 ஓட்டங்களை குவித்து தொடர் நாயகன் விருதையும் பெற்றார். இந்நிலையில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடரில் சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா தொடக்க வீரர்களாக களமிறங்கியதுடன் இந்த ஜோடி 346 ஓட்டங்களை சேர்த்தது. கடைசி போட்டியில் 142 ஓட்டங்கள் தொடக்க கூட்டணியையும் அமைத்தது. உலக கோப்பையை வென்ற அணியின் கூட்டணிக்கே மீண்டும் திரும்ப வேண்டும் என்பதை தங்களது திட்டமாக இருந்ததாக கௌதம் கம்பீர் விளக்கமளித்துள்ளார். எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.
2: Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4.
4: ஏய், நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல. அது தமிழ் FM ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice.

0: ஓகே, இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஆர்ஜி முத்து பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு தொடர்ந்து நம்ம மூவி கேமை கண்டினியூ பண்ணுவோம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே, குகன்ஹைம் அபுதாபியோட டிக்கெட்ஸ் வந்து சேலுக்கு வரப்போகுது. டிசம்பர் 11th வந்து ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அபுதாபியில் பார்க்குற நிறைய அட்ராக்ஷன்ஸில் இப்போது இந்த குகன்ஹைம் அட்ராக்ஷனும் ஆட் ஆகுது. இதில் டிக்கெட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 70 dirhams ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் 18 வயசு கீழே இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஃப்ரீ. ஓ நைஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் யுஏஇ அண்ட் 60K மேலே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே வந்து இருக்கு ஃப்ரீ டிக்கெட்ஸ். அதை தாண்டி எலிஜிபிள் குரூப்ஸ்க்கு உங்களுக்கு கம்மியான விலையிலையும் டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மியூசிக்கில் கிட்டத்தட்ட நிறையா ஆர்ட் ஒர்க்ஸ், பெயிண்டிங்ஸ், ஸ்கல்ப்சர், இன்ஸ்டலேஷன், ஃபோட்டோகிராஃபி நிறையா இருக்கும். ஸோ இதோட எக்ஸிபிஷனாக இது வந்திருக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சரல் அண்ட் கல்ச்சர் அண்ட் டூரிசம் தரப்பிலிருந்து இது இந்த அப்டேட் வந்திருக்கு. அவங்க கொலாபரேஷனோட பண்ணுறாங்க குகன்ஹைமோட. 11,600 ஸ்கொயர் மீட்டர்ஸில் இந்த மியூசியம் வந்து பிரம்மாண்டமாக இருக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் இனிஷியல் ஆஃபர்ஸ் அண்ட் சேல்லாமும் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது அவங்களால் தரப்பட்ட ஒரு தகவல்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Back to back.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரீஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
3: ஃபைல் பண்ணிட்டல்ல,
4: நீ ஃபைல் செய்சாவா?
3: போய் ஃபைல் கராது.
5: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
6: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளையன்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட்ட சூஸ் பண்ணுங்க.
7: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
2: தி VAT கன்சல்டன்ட், கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். டிராஃபிக் இன்க்ரீஸ் சொல்லட்டுமா?
1: டிராஃபிக் அப்டேட், டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 0 VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI வெறும் 966 dirhams தான்.
0: ஓகே, அல்தா இது ரோட்டில் நல்லா ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்குது. டுவர்ட்ஸ் வாசித் ஸ்கொயர் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா வாசித் ஸ்கொயர் ரவுண்ட் அபவுட் கிட்ட ஒரு டிராஃபிக் அப்டேட். என்ன காரணம்னா அங்கே ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. முயஸ்னா பக்கத்துலேயே ஒரு கிராஷ் E311, அதனால் டுவர்ட் சார்ஜாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. மற்றபடி எங்கே பெருசாக டிராஃபிக் இல்லை. டுவர்ட்ஸ் அல்தா இது ரோட் E611 கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்குது, அவ்வளவே
1: தான். வாஸ் ப்ராட் டு யூ பை ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
0: எல்லா படம் மாதிரி இந்த படத்துலேயும் வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி மூவ் ஆகும்னா, இதில் வந்து ஹீரோ இருப்பார். அஃப்கோர்ஸ் ஹீரோ வந்து வில்லனால் பழிவாங்கப்படுவார், கொலை செய்யப்படுவார், ஹீரோவின் குடும்பம் அழிக்கப்படும். ஹீரோவின் மகன்கள், மகன் எப்படி வேணால் சொல்லலாம், அவ்வளோதான் க்ளூ கொடுத்துட்டேன் நான். வில்லனை பழிவாங்குவாங்க. என்ன படம் கண்டுபிடிச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்க, அவர் 800-8940 கால் பண்ணுங்க.
1: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமனை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: ஆர் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்ப்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
1: உங்க பிரெக்னன்சி ஜேர்னியை ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூபார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
2: நினைக்கிறேன். இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு தனியாவே பண்றா
4: ஈவினிங்க. போகாத போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரி டே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
0: The Evening Correct, presented by
5: VNCT Global in Big Villa Sale. Coming Sunday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel, Burjaman.
0: Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalainayam Mikka, Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
6: Chillax Song of the Hour.
7: Chillax Song of the Hour.
0: Brought to you by
5: Plots Nale, Prop Shell Dane. For details, call 056-415-4242.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: மூணு பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் சொன்ன திரைப்படம் மெர்சல் அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். அண்ட் நம்ம நிகழ்ச்சி முடியறதுக்கான நேரமும் வந்தாச்சு. ஸோ 800-8940 கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வழங்கப்படும். 800-8940 தமிழ் எஃப்எம் லார்ஜி மது பேசிகிட்ருக்கேன். இந்த நிகழ்ச்சி மசாலா கேஃபே. யூஏக்கு வெளிலேருந்து கூப்பிட்றவங்க +971-43-59-5525 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணலாம். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜி மதுன் இருக்கேன், மேடியாச்சு. அங்கேயும் வந்து உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு நீங்கள் பதிவு பண்ணலாம். அந்த பாட்டு வந்து இப்பொழுதே ப்ளே செய்யப்படும். வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹாய், குட் ஆஃப்டர்நூன்.
0: குட் ஆஃப்டர்நூன் ப்ரோ, உங்க பேர் சொல்லுங்க.
1: பாண்டியன்.
0: பாண்டியன், காலிங் ஃப்ரம் வேர்?
1: துபாய்.
0: ஓகே பாண்டியன், உங்களுக்கு என்ன பாட்டு
1: வேணும்? பாண்டியன் இந்த ராஜ்யத்தில் உயலாளா, தலைவர் பாட்டு.
0: ஓகே ஓகே, உங்க பேர்ல உள்ள பாட்டியே கேட்டீங்க. நல்ல பாட்டு, நல்ல பாட்டு போட்டு வரேன் பாண்டியன்.
1: ஓகே ஃபைன், தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ, பாய். ஹாப்பி வீக்கெண்ட் மிஸ்டர் பாண்டியன். அண்ட் அடுத்து நம்ம கூட யார் பேசுறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ.
2: ஹாய் மது.
0: ஹாய், வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம், கண்டுபிடிங்க.
0: சுகன்யா.
2: யா
0: யா, மிஸ்டேன் அப்பாடா. ஓகே சொல்லுங்க, சொல்லுங்க.
2: ஓகே ஓகே,
0: லஞ்ச்ல சாப்பிட்டீங்களா?
2: ஆ சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டாச்சா? இனிமே தான
0: நான் பிரேக்பாஸ்ட் லேட்டா தான் சாப்பிட்டேன். சோ
2: ஓகே ஓகே, எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. வணக்கம் போல.
0: கண்டிப்பா
2: நானே கண்டுபிடிச்சேன், ஆனா நான் மெசேஜ் பண்ணல இதுல.
0: ஓகே மெர்சலா. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப ஈஸியா தான் குத்துனா. பசங்கன்னு சொன்னவனே எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: கண்டுபிடிச்சதா? ஆமா ஆமா,
0: பையன் அப்படின்னு சொல்லியிருந்தா வேற மாதிரி இருந்தது.
2: ஆமா ஆமா, பசங்கன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா,
0: நானே வாய் விட்டேன். ஓகே ரைட், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்
2: சுகன்யா? சிவப்பட்டி காட்டுல இருந்து சித்திரையில் என்ன வரும்?
0: ஓகே நான் போட்டு விடுறேன்.
2: ஓகே ஓகே, தேங்க்யூ,
0: தேங்க்யூ, பாய், ஹாப்பி வீக்கெண்ட்.
2: பாய் பாய். ஓகே,
0: ஸோ ரெண்டு பேருக்காகவும் ரெண்டு பாட்டை கொடுத்துட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஸோ நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எது வந்தாலும் நீங்கள் வந்து 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜில் வந்து தெரியப்படுத்தலாம். இத்துடன் மண்டே மார்னிங் 11:00 உங்களை வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
2: 89.4 தமிழ் FM செய்தி சுருக்கம்
0: brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாய் பார்க்ஸ் அண்ட் ரிசோர்ட்ஸ் அக்டோபர் 7 மீண்டும் திறக்கப்பட உள்ளது. மோஷன் கேட் துபாய், ரியல் பேரிட் வேர்ல்ட், லெகோலேண்ட், துபாய் ரிசார்ட் மற்றும் தி வேர்ல்ட் ஆஃப் ரிவர்லேண்ட் ஆகிய சுற்றுலா தளங்கள் பார்வையாளர்களை வரவேற்க உள்ளன. அக்டோபர் மாத மத்திய பள்ளி விடுமுறைக்கு முன்னதாக இந்த மறு திறப்பு நடைபெறுகிறது. தி வேர்ல்ட் ஆஃப் ரிவர்லேண்ட் நுழைவு கட்டணம் 25 திர்ஹாம்ஸில் இருந்து தொடங்குகின்றது. மோஷன் கேட் துபாய் மற்றும் ரியல் மேட்ரிட் வேர்ல்ட் ஆகியவற்றுக்கான டிக்கெட் விலை 295 திர்ஹாம்ஸில் இருந்து தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: பிலிப்பீன்ஸின் மின்டானோவா மாகாணம் பங்கா நகரில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர், 8 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர்களில் 14 வயதுடைய 2 மாணவர்களும் அடங்குவதாக பங்கா நகர மேயர் ஆல்பர்ட் பலின்சியா தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்திய 16 வயது சிறுவனும் உயிரிழந்துள்ளதாகவும் காயமடைந்தவர்களில் 4 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
2: தமிழக செய்திகள்.
3: பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அப்பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். பாஜக மாநில பொதுச் செயலாளராக கருப்பு முருகானந்தம் இருந்து வந்தார். தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக இவர் மீது பெண்ணொருவர் அளித்த பாலியல் புகாரை தொடர்ந்து கட்சி பொறுப்பில் இருந்து அவர் நீக்கப்பட்டுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: திரிணாமுல் காங்கிரஸ் பிளவுபட்டுள்ள நிலையில் மம்தா பானர்ஜி பிரிவுக்கு கால்பந்து வீரர் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. மம்தா அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் என மம்தா தரப்பு கட்சிக்கு புதிய பெயரையும் ஆணையம் அங்கீகரித்துள்ளது. ஜனநாயக திரிணாமுல் காங்கிரஸ் என அரூப் ராய் ரித்தபிரதா பானர்ஜி தரப்புக்கு புதிய பெயரை ஆணையம் அங்கீகரித்துள்ளது. ரிதபிரதா பிரிவு திரிணாமுல் காங்கிரசுக்கு அஞ்சல் உரை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மம்தா தரப்பும் ரிதபிரதா தரப்பும் உரிமை கோரிய நிலையில் இரு அணி மனுவையும் விசாரித்து திரிணாமுல் காங்கிரஸ் பெயர் இரட்டை பூக்கள் சின்னம் முடக்கப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமால் வீரவங்ச நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்துள்ளாரா என்பது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் பொலிஸ்மா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விடுத்த கோரிக்கைக்கமைய கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த 12 திகதி அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மக்கள் சந்திப்பொன்றின் போது விமால் வீரவங்ச வெளியிட்ட கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனிடையே ஆபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக ராமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார குறிப்பிட்ட உரை அடங்கிய இருவட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து இந்த கோரிக்கையை முன்வைத்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆஸ்திரேலியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தற்பொழுது ஹராரேயில் நடைபெற்று வருகிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஜிம்பாப்வே முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தது. இதற்கு மைய முதலில் துடுப்பெடுத்தாடி வரும் ஆஸ்திரேலியா சற்று முன்னர் வரை 37.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 239 ஓட்டங்களை பெற்றது. கூப்பகொனோலி 40 ஓட்டங்களுடனும் அலிஸ் கெரி 6 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர். ஆஸ்திரேலிய அணிக்கு ஆரம்பம் வழங்கிய அணித்தலைவர் மிச்சேல் மார்ஷ் 53 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்தார். அதிரடியாக துடுப்பெடுத்தாடிய டிராவிஸ் ஹெட் 112 ஓட்டங்களை பெற்று பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி. அழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். இன்றும் நேற்று இந்த காழகம் பற்றி நாம பேச இருந்தோம் இல்லையா? அப்போ காழகம் என்ற உடை அந்த காலத்துல வந்து அணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு உறுதியாகுது. இதை தவிர வேறு என்ன வகையான ஆடைகளை முற்காலத்துல, குறிப்பா சங்க காலத்துல அணிஞ்சிருப்பாங்க, அதை தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் வந்து எல்லாருக்குமே எப்பவுமே இருக்கிறது உண்டுதான் இல்லையா? இன்னைக்கு நாம அது பற்றி பேசலாமா? சங்க காலத்துல அது தவிர வேறு என்ன வகையான ஆடைகளை அணிஞ்சிருப்பாங்க, மர உரி அணிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது நாம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கோம். அதே மாதிரி பூக்களை கொண்டு ஒரு ஆடை செய்து மகளிர் எல்லாம் அணிஞ்சிருக்காங்க அப்படிங்கறது பற்றி இலக்கியங்கள்ல வரக்கூடிய சான்றுகள் வந்து நமக்கு எடுத்துரைக்குது. இது தவிர என்ன வகையான ஆடைகளை அவங்க அணிஞ்சிருப்பாங்க, எப்படியான ஒரு வாழ்வியலை அவங்க முன்னெடுத்திருப்பாங்க அப்படிங்கறத பற்றி இன்னைக்கு நாம பேசலாம். சங்க காலத்தை பொறுத்த வரையில ஆநிறை கவர்தல் அப்படிங்கிற ஒரு ஒரு ஒரு பழக்கம் வந்து இருந்தது. அதாவது இன்னொரு நிலத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஆநிறைகளை, ஆநிறைனா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஆடு மாடு இந்த கூட்டம் இதெல்லாம் வளர்ப்பாங்க இல்லையா, அதை போய் கவர்ந்து கொண்டு வர்ற ஒரு பழக்கம் இருந்தது. இதனாலேயே நிலங்களுக்கு இடையில போரும் வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆநிறை கவர்றதுக்காக போகக்கூடிய படைக்கு அரவம் என்று ஒரு பெயர் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அரவம்னா நமக்கு பாம்புன்னு தெரியும், ஆனா இங்க சங்க காலத்துல அரவம் என்ற பெயர் அதற்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு இல்லையா? நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து என்ன பாட்டு வருதுன்னா, காத்தோடு காத்தானின் ஜெயில் படத்துல இருந்து வருது. அதுக்கப்புறமா லேசா பறக்குது அந்த பாட்டு வருது, வெண்ணிலா கபடி குழு படத்துல இருந்து. ரெண்டு பாட்டையும் கேட்டுட்டு வாங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம்.
1: Back to back.
2: I'm going to turn the ring to party. Ring to party.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: கான்சர்ட்டை சென்னையில் பார்த்துருப்ப, துபாயில் பார்த்துருப்ப, ஏன் யூரோப்ல கூட பார்த்துருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பார்த்திருக்கியா?
2: இல்லையே.
1: இப்ப பார்க்க ரெடியாகு.
3: மறுபடி கத்துட்டு வந்திருக்கே.
1: மீசைய முறுக்கு வெற்றியை தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்போ தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
4: நீ ஒரு கலைஞன்டா.
5: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
1: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
6: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சதே.
7: We'll be back after a short commercial break.
8: ஹே, ஃபைல் பண்ணிட்டல?
9: நீ ஃபைல் செய்யவா?
8: போய் ஃபைல் கராது.
10: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரும், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா?
11: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026. 18,000 பிளஸ் ஹாப்பி கிளைண்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற VAT கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க.
12: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி.
13: தி VAT கன்சல்டன்ட் கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103.
14: This hour of Ragaram is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

இந்த மரப்பட்டைகள் இருக்கு இல்லையா, அது ஆடையாக அணியப்பட்டது. அதே மாதிரி தழையுடைகள் வந்து ஆடையாக அணியப்பட்டவை சம்பந்தமான ஆதாரங்கள் சங்க இலக்கியங்கள்ல வந்து இருக்கு. சீரை தைய உடுக்கையர் அப்படின்னு திருமுருகாற்றுப்படை வந்து சொல்லுது. இதுல சீரை அப்படிங்கிறது மரவுரி, மரவுரிய வந்து ஆடையாக அணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரமா அது பார்க்கப்படுது. அப்புறமா இலை தழைகள், அதையும் மலர்களையும் மலர் நாரில நரை நாரிலும் தொடுத்து கட்டி அது ஒரு தழை ஆடையா பெண்கள் அணிந்ததற்கான சங்க இலக்கியங்கள் சான்று கூட இருக்கு. தீநீர் பெருங்குண்டு சுனை பூத்த குவளை கூம்பவிள் முழு நெறி புரள வரும் ஆல்குல் அப்படின்னு புறநானூர்ல ஒரு பாடல் வருது. இதுல இனிய நீரையுடைய ஆழ்ந்த சுனைக்கண் பூத்த செங்கழு நீரினது முகை எவிழ்ந்த புறவிதழ் உடித்த முழு பூவாட் செய்யப்பட்ட தழையசையும் ஆல்குல் அப்படின்னா, இந்த செங்கழு நீர் அதுல வந்த ஒரு மலர், அந்த மலர் அந்த அதனுடைய இதழ் வந்து முழுசா அப்படியே விரிஞ்சி அது பூவானதுக்கு அப்புறமா அதை கொண்டு செய்யப்பட்ட ஒரு ஆடை, அதை அல்குள் வரைக்கும் வந்து பெண்கள் வந்து அணிஞ்சிருந்தாங்கன்னு கபிலர் வந்து சொல்லியிருக்காரு. அழிய தாமே சிறு வெள்ளாம்பல் இளையமாக தழையாகினவை அப்படின்னு புறநானூர்ல இன்னொரு பாட்டு வருது. இதுல இந்த சிறிய வெள்ளிய ஆம்பல்கள் அது வந்து முற்காலத்துல தழையுடையாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒக்கூர் மாசத்தனார் வந்து சொல்லியிருக்காரு. எனவே இந்த மாதிரியான ஆதாரங்கள் சங்க இலக்கியங்கள் முழுக்க முழுக்க நமக்கு வருது. குறிஞ்சி பாட்டுல கிட்டத்தட்ட 100 பூக்கள் பற்றி வந்து கபிலர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. சரியா, அந்த பூக்களை வச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு ஆடை செஞ்சு பெண்கள் வந்து அணிந்து கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வந்து வரும். சரி, டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டீங்களா? செப்டம்பர் 26 இந்த மாசம் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல இசை ரசிகர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு இசை நிகழ்ச்சி நடக்க போகுது. ஆமா, அகம் பேண்டினுடைய இசை நிகழ்ச்சி. கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷன் இசையையும் வந்து ஒன்றிணைக்க கூடிய ஒரே ஒரு மியூசிக் பேண்டா இந்த அகம் பேண்ட் வந்து இருக்காங்க. அவங்க இப்போ துபாயில வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க எதிர்வரும் செப்டம்பர் 26. இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொள்றதுக்கான டிக்கெட்ஸ் வேணும் அப்படின்னா இப்பவே PlatinumList.ae-ல போய் இப்பவே ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. இந்த நிகழ்ச்சிக்கான ஆஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர்ஸ் நாம தான் 89.4 தமிழ் FM மற்றும் ஹோம் 92.2 FM தான். சரி, நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து என்ன வருது அப்படின்னா சத்தம் போடாத படத்துல இருந்து பேசுகிறேன் பேசுகிறேன் பாட்டு வருது. அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சாங்ல DC படத்துல இருந்து ஒரு அழகான பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு பாட்டு
1: brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

முற்காலத்துல நம்முடைய முன்னோர்கள் இன்னும் என்ன வகையான ஆடைகளை அணிஞ்சிருப்பாங்க? பெண்கள் வந்து இடுப்புல மேகலை அல்லது துணியை வந்து உடுத்தி இருக்காங்க. மார்பக பகுதியை மறைக்கிறதுக்காக கச்சைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு ஆடையை அணிஞ்சிருக்காங்க. இது ஆண்களும் அந்த மாதிரியான ஒரு ஆடையை பொதுவாக அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் கொய்சகம் என்ற ஒரு மேல் ஆடையையும் அணிந்திருக்காங்க. ஆண்கள் இடுப்புல உடுத்திய ஆடைக்கு பெயர் வந்து அரை ஆடை, சரியா? அப்புறம் வேட்டையாடும் போது போரின் போதும் உடல்ல வந்து இறுக்கமான ஆடைகளை வந்து அவங்க உடுத்தி இருக்காங்க. இதுல மேல் ஆடையா இருந்ததை வந்து உத்தரீயம் என்று சொல்றாங்க. ஆண்கள் தங்களுடைய தோள்கள்ல ஒரு துண்ட மேல் ஆடையா போர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு வழக்கமும் முற்காலத்துல இருந்திருக்கு. அப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள், நம்முடைய முன்னோர்களின் ஆடை பற்றிய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கக்கூடியதா இருக்கு. அதற்கு சங்க இலக்கியங்கள் முதற்கொண்டு அதற்கு பின்னாடி வந்த பிற்கால இலக்கியங்களும் சான்று பகிறது. சரி, ழகரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். ஐபோன் 18 ப்ரோ வந்துருச்சு, வாங்கிட்டீங்களா, வாங்க போறீங்களா? எத்தனை பேர் வாங்கி இருக்காங்க, வாங்குறதுக்கான திட்டம் இருக்கா? இன்னைக்கு காலையிலிருந்து அடிச்சு பிடிச்சு போய் முதல் நபரா ஒருத்தர் வந்து ஐபோன் 18 இங்க வாங்கியிருக்காரு துபாயில. அப்புறமா ரஷ்யால இருந்து ஒரு ஜோடி 4 ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் வாங்குறதுக்காக ஒரு டூர் மாதிரி அங்கிருந்து வந்துட்டு போயிருக்காங்க. அடடா அடடா, எவ்வளவு பணம் இருக்கும் அவங்கள்ட்ட அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. சரி, நமக்கிட்ட இருக்கிறது ஒரு 14 ப்ரோ இருக்கு, அது வந்து இன்னும் கொஞ்சம் வருஷங்களுக்கு அதை பயன்படுத்தலாம். ஐபோன் வாங்குறதுக்கான முக்கியமான காரணமே அதுதான். என்னன்னா, கொஞ்சம் காலத்துக்கு அது வந்து நீடித்து உழைக்கக்கூடியது, பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. பேட்டரியை வந்து நம்ம சரியா பார்த்து 20% குறையாமலும் 80% கூடாமலும் அப்படியே அழகா சார்ஜ் பண்ணி பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா பேட்டரியும் வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் கொஞ்ச காலத்துக்கு. அதுக்கப்புறமா இந்த போன் எப்ப வந்து பேட்டரி இல்லாம போகுதோ அப்பதான் வந்து தூக்கி போட முடியும். ஏன்னா இப்ப என்கிட்ட 14 ப்ரோ இருக்கா, அதுக்கு முன்னாடி ஒரு 7S வச்சிருந்தேன், அந்த போன் என்கிட்ட இப்பவும் இருக்கு, ஸ்ரீலங்கன் சிம் போட்டு வச்சிருக்கேன், சரியா? எனவே இந்த ஐபோன் வந்து காலத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு போன், அதனால அதுல நம்ம தயங்காம இன்வெஸ்ட் பண்ணலாம். வாங்கினதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து மாத்த வேண்டிய அவசியம் வரவே வராது. கொஞ்ச காலத்துக்கு நல்லாவே யூஸ் பண்ணிட்டு வந்து இன்னொரு போன் வந்து வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 நான் இந்த போன் தான் வச்சிருக்க போறேன். சரி, நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல வந்து ஒரு தேதி பார்த்தால் அப்படிங்கிற பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம், நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன்.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
7: This hour of ரகரம் is brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

சரி, மனசு தொட்டமட்டில பாட்டு கொடுக்கலாமா? அழைப்படுங்க 800-8940 என்ற எண்ணுக்கு. சரி, 25ஆம் தேதி, செப்டம்பர் 25ஆம் தேதி, மீசைய முறுக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை வந்து எழுதி இயக்கி இருக்கிறாரு ஹிப்ஹாப் தமிழா ஆதிதா.

0: அவரோட சேர்ந்து இன்னும் கரண் கார்கி, நிதிஷ் இவங்கெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க இந்த படத்துல. ஹிப்ஹாப் ஆதி தமிழா, அதுக்கப்புறம் சைத்ரா நடிச்சிருக்காங்க, யோகி பாபு நடிச்சிருக்காங்க, இது உள்ளிட்ட இன்னும் நிறைய பேர் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. எனவே மீசைய முறுக்கு 2 வெளியாகுது செப்டம்பர் 25 இந்த படத்தை யாரு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா ஃபாஸ்ட் ஃபர்ம்ஸ் தான். சரியா, கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள். அதுக்கான கப்பல் பாசஸ் எல்லாம் வின் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான போட்டிகள் எல்லாம் நடந்துட்டே இருக்கு. சரி, இப்போ பாட்டு கொடுக்கலாமா? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்
1: வணக்கம்,
0: யாரு, என்ன பேர்? பிலால். பிலால், ஓகே. என்னப்பா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? இளங்காத்து வீசுது நந்தால இருந்து. சரி, நல்ல பாட்டு இல்ல? சரி, ஏன் அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும்?
1: இதுல வந்து அது ஒரு ராகமா போவும் பாட்டு, பிளஸ் அதுல உள்ள லைன்ல நல்ல நுணுக்கமா இருக்கும்.
0: சரி சரி, அப்படியே பேசிட்டே இருங்க, நான் பாட்டு தேடி எடுத்துறேன். சரி சரி சரி, உங்களுக்காக அந்த பாட்டு வருது. சரியா, சாப்பிட்டாச்சு, அதெல்லாம் டைமுக்கு சாப்பிட்டுருவேன். சரியா, நன்றி. நீங்க
1: சாப்பிட்டீங்களா?
0: அந்த பாட்டு வருது. நன்றி நன்றி நன்றி. சரி, பிதாமகன் படத்துல இருந்து இளங்காத்து வீசுதே பாட்டு வருது. மனசு தொட்டமிட்டில அத்தோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளைக்கு நாம சந்திக்கலாம். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். தொடர்ந்து விடைந்திருங்க.
2: Call or WhatsApp 050-252-8940.
3: Manasu thottamittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்
2: brought to you by Divya Auto Spare Parts Trading LLC genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
3: அபுதாபி சாதியா தீவில் December 11 திறக்கப்பட உள்ள குகன்ஹாம் அபுதாபி அருங்காட்சியகத்துக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கியுள்ளது. பார்வையாளர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கான நுழைவு கட்டணம் 70 dirhams என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டவர்கள், மாணவர்கள் மற்றும் 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட உள்ளது. தகுதி பெறும் சில பிரிவினருக்கு குறைக்கப்பட்ட கட்டணங்களும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது.
1: உலக செய்திகள்.
3: ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் கடற்சார் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் கப்பல் போக்குவரத்து சுதந்திரத்தை பாதுகாக்கவும் பஹ்ரைன் தொடர்ந்தும் நடவடிக்கை எடுக்கும் என அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் அப்துல் லத்தீப் பின் ராஷித் அல் சயானி தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அரியா ஃபமுலா கூட்டத்தில் பேசிய அவர், கடற்சார் பாதுகாப்பை அனைவரின் பொறுப்பாக கருதும் நாடுகளுடன் இணைந்து செயற்பட பஹ்ரைன் தயாராக இருப்பதாக கூறினார். கப்பல் போக்குவரத்து சுதந்திரம் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விவகாரம் அல்ல என்றும் ஐநா கடல் சட்ட மாநாட்டால் உறுதி செய்யப்பட்ட அடிப்படை கொள்கை என்றும் அல் சயானி வலியுறுத்தினார். பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்கள் அனைவருக்கும் சூடான சுவையான உரிய அளவிலான ஊட்டச்சத்து மிகுந்த உணவு வழங்கப்பட வேண்டும் என்றும் இத்திட்டத்துக்காக பணியாற்றும் அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். காலை உணவு திட்டத்தை 6 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு விரிவாக்கம் செய்திட உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு துறை அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். இத்திட்ட விரிவாக்கத்தின் மூலம் 15,454 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் சுமார் 15.30 லட்சம் மாணவ மாணவியர்கள் கூடுதலாக பயன்பெறுவர். உத்தரப்பிரதேசத்தின் பாரத் டாக்ஸி எனும் கூட்டுறவு வாடகை போக்குவரத்து மாநிலத்தில் மொத்தம் உள்ள 75 மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். இதற்கான உத்தரவையும் அவர் பிறப்பித்துள்ளார். பாரத் டாக்ஸி எனும் கூட்டுறவு வாடகை போக்குவரத்து உத்தரப்பிரதேசத்தின் முக்கிய சில நகரங்களில் சோதனை அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதன் வெற்றியை அடுத்து இவற்றை கிராமப்புறங்களுக்கும் கொண்டு செல்ல உத்தரப்பிரதேச அரசு திட்டமிட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
3: நாமல் ராஜபக்ச மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் இன்று முற்பகல் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்முதல் செய்தபோது 100 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆசிய விளையாட்டுத் தொடரில் பெண்களுக்கான கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இன்று காலை இடம்பெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி அரையிறுதி வாய்ப்பை உறுதிப்படுத்தியது. முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இலங்கை மற்றும் இந்திய மகளிர் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன.
1: செய்தி சுருக்கம்
4: was brought to you by Danya Group of Companies since 1982.
1: Weather update
4: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. முகாரிஸ், லீவா, ஓதாய்த் பகுதிகளில் இன்று 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் 41 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் துபாய், ராசல் கைமா, அஜ்மான் மற்றும் உமல் குவாயினில் 38 டிகிரி செல்சியஸிலும் அல் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம்
2: brought you by
6: Rock with Raja.
2: Stay tuned.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: One hour of non-stop Raja Hits.

0: to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 pay panni, Trichy oda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.
3: ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் DIP 1 துபாய்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
0: ராக் வித் ராஜா.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant. Your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செப்டம்பர் 28 முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்கின்றார். ஜூன் 22 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகளுக்கு தலா 1 கிராம் தங்கம் வழங்கப்படுகின்றது. வருகின்ற 28 முதல் 107 மையங்களில் தினமும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செப்டம்பர் 28 முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க உள்ளார். வருகின்ற 28 முதல் 107 மையங்களில் தினமும் 100 குழந்தைகள் வீதம் தங்க மோதிரம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: இந்திய செய்திகள்.
3: 2006 நிதாரி கொலை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட சுரேந்திர கோலி உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் வெள்ளிக்கிழமை தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நிதாரி கொலை வழக்கில் சுரேந்திர கோலிக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த மரணம் தொடர்பாக காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றது. நிதாரி கொலை வழக்கு 2006 டிசம்பரில் வெளிச்சத்துக்கு வந்தது. தொழிலதிபர் மோனிந்தர் சிங் பாந்தி வசித்த வீட்டை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் கழிவுநீர் கால்வாய்களில் மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த வழக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.
2: இலங்கை செய்திகள்.
3: அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களில் உள்ள அனைத்து பயணிகளுக்கும் இன்று நள்ளிரவு முதல் ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். 2026 முதல் 6 வளைகுடா பிராந்தியத்தில் பதிவான சைபர் தாக்குதல்களில் பாதிக்கும் மீட்பட்டவை ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியாவை குறிவைத்ததாக தகவல் பாதுகாப்பு ஆய்வு நிறுவனமான பாசிட்டிவ் டெக்னாலஜிஸ் ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதில் வளைகுடா பிராந்தியத்தில் அதிகம் குறிவைக்கப்பட்ட நாடாக அமீரகம் முதலிடத்தில் உள்ளது. மொத்த தாக்குதல்களில் 35% அமீரகத்தை குறிவைத்துள்ளன. அதனைத் தொடர்ந்து ஈரான் 17% சவுதி அரேபியா 15% உள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது.
2: உலகச் செய்திகள்.
3: ஈரானின் மினாப் நகரில் உள்ள பள்ளி மீது நடத்தப்பட்ட அமெரிக்க தாக்குதலை வெளிப்படையான போர்க்குற்றம் என ஈரான் துணை வெளியுறவு அமைச்சர் காசிம் கழிபாபாதி தெரிவித்தார். இந்த சம்பவத்தை வரலாறு ஒருபோதும் மறக்காது என்று அவர் கூறினார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய கடுமையான தாக்குதல்களின் போது மினாப் பள்ளி மற்றும் லாமெர்டில் உள்ள விளையாட்டு வளாகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை அவர் சுட்டிக்காட்டினார். மினாப் பள்ளி 168 குழந்தைகளின் இரத்தத்தால் நிறைந்ததாகவும் லாமெர்டில் உள்ள விளையாட்டு மைதானம் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட இடமாக மாற்றப்பட்டதாகவும் கரிபாபாதி குற்றம் சாட்டியுள்ளார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஆஸ்திரேலிய இளையோர் அணிக்கெதிரான யூத் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்திய இளையோர் அணி 7 வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடித்து ஆடிய இந்திய 19 வயதுக்குட்பட்ட அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 182 ஓட்டங்களை பெற்றது. 183 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்து ஆடிய ஆஸ்திரேலிய 19 வயதுக்குட்பட்ட அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 175 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றிருந்த நிலையில் 7 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய இளையோர் அணி வெற்றியீட்டியது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM. Tamil FM. Namma radio, namma music.
4: Star of the Month.
5: Singer Hariharan.

0: ஒன்னையும் வைப் பண்ணி காட்டட்டா.
1: The evening karak.
2: ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங் உள்ள வரலாங்களா? வெல்கம் அண்ட் வெரி குட் ஈவினிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த குரலை நீங்க கேட்பீங்க, அதுவும் லைவ்ல கேக்குறீங்க. எஸ் திஸ் இஸ் மீ ஆர் ஜெனவேதா, ஐ அம் பேக் வித் தி ஈவினிங் கரெக்ட். இன்னைக்கு தான் உள்ள வருவேன் அப்படின்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதுக்கு எதுக்குமா வந்துட்டு கண்ணீர் மழுக வந்து பாயெல்லாம் சொல்லிட்டு போனா நீங்க கேட்கலாம், அதில் அப்புறமா கேளுங்க. எனிவேஸ், வெல்கம் அண்ட் வெரி குட் ஈவினிங் அண்ட் ஹாப்பி ஈவினிங். இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே அப்படிங்கிறனால ரொம்ப ஹாப்பியா வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க. அதுவும் லாங் டிரைவ், லாங் கம்யூட் எல்லாம் பார்க்கக்கூடிய, தினசரி பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த ஃப்ரைடே எப்போ வரும்னு காத்துட்டு இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹாப்பி ஃப்ரைடேவாக இருக்கக்கூடிய இந்த டைமில் ஐம் பேக் டு தி ஈவினிங் கரெக்ட் அண்ட் பிரேவோ கூடம் சில அது காரணத்தினால முழுக்க முழுக்க இன்னிக்கான தி ஈவினிங் கரெக்ட் வந்து நான் தனியாக ஷோ பண்ண போகிறேன். அண்ட் நிறைய பேசலாம். நாம சென்னை எப்படி இருந்துச்சு நான் சொல்கிறேன், இந்த 3 மாதம் துபாய் எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்குது, என்ன மாற்றி மாற்றங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க, புது வரவுகளாக என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். கால் பண்ணக்கூடிய நேரம் வரும்போது நான் சொல்கிறேன், 800-8940-க்கு நீங்கள் கால் பண்ண தயாராகிடுங்க. ஸோ யஸ், ஒரு அருமையான இந்த டைமில் இந்த டேயில் நிறைய பேர் வந்து எட்டி பார்க்குறாங்களே என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே நான் வந்து இப்போ உங்களுக்காக யூஇ அப்டேட் சொல்ல போகிறேன்.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: சிட்டி நான் வந்து சென்னையில் இருந்த டைமில் புது புது விஷயங்கள் நிறைய யுவையில் நடக்கக்கூடிய, துபாயில் நடக்கக்கூடிய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அப்டேட் வந்து ரோபோட்ஸுடைய வருகை தான். ஸோ வீட்டுக்கு ரோபோட்ஸ் வந்து டெலிவர் பண்ணக்கூடிய பொருட்கள், டெலிவர் பண்ணக்கூடியதை பார்க்குறதுக்காகவே வந்து ஆர்டர் பண்ணக்கூடியதெல்லாம் நான் வந்து ஸ்டோரியாக கேட்டிருந்தேன். ஸோ இந்த வகையில் அடுத்த கட்டமாக வந்து தலாபாத் வந்து டெலிவரி ரோபோட்ஸ் ஹை ரைஸ் பில்டிங், அதாவது நம்ம வீட்டுக்கு வெளியில் போகிறோன்னா அந்த ரோபோட்ஸ் வந்து டெலிவர் பண்ணுவோம், அதை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ ஹை ரைஸ் பில்டிங்கில் வந்து லிஃப்ட் எலவேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் ஸ்டெப் சைடு வரதா இருக்கட்டும், அண்ட் ப்ராப்பராக வீடு கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்து வீட்டுக்கு டெலிவர் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அது எப்படி பண்ணுது அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டெஸ்டிங் ஆல்மோஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அடுத்த கட்டமாக உங்கள் வீட்டுக்கு ரோபோட்ஸ் வந்து பொருட்களை டெலிவர் பண்ணும், அதுக்கு நீங்கள் தயாராக இருக்க போறீங்க.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
2: இது மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அடுத்தடுத்த நல்ல நல்ல பாட்டோட ஐல் கம் பேக். அண்ட் திஸ் இஸ் மீ ஆர்ஜன் வேதா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம், யூஏஇஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: Back to back.
5: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கான்சர்ட்டை சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
1: இல்லையே.
0: இப்ப பாக்க ரெடியாகு.
2: மறுபடி கத்துட்டு வந்திருக்கிய.
0: மீசைய முறுக்கு வெற்றியை தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
3: நீ ஒரு கலைஞன்டா.
4: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
0: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
5: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சதே.
6: We'll be back after a short commercial break.
0: ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
7: எனக்கு சக்கரை வியாதி.
8: சுகரா? இது எத்தனை நாளா?
7: ரத்தக்கொதி வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
8: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
7: சார்?
0: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
9: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 தான்.
0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
10: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe, brought to you by Skin Care, Hair Care, Joint பிரச்சனைகள், Stress, Migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time க்கு ஃபைல் பண்ண The VAT Consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை
1: VNCT Global இன் பிக் வில்லா சேல் கமிங் சண்டே 10 AM டு 8 PM பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் பர்ஜமான்ல நடக்க இருக்கு.
0: பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: and welcome back. Good evening, Kharak, with me, Arjun Veda, on Leon 89.4 Tamil FM, UAE's number one Tamil radio station. இது நம்ம ரேடியோ நம்ம வியாசாயி. இன்னும் சரியா உங்களுக்கு பிடிப்படலாம் நினைக்கிறேன். சரி, அதை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம், என்ன சொல்ல வரேன், என்ன சொல்லலாம் அப்படின்னு. ஸோ கோல்டு ரேட் பொறுத்த வரைக்கும் ஊர்ல என்ன ரேட்டு, இங்க என்ன ரேட்டு அப்படின்னு நான் பார்த்ததே கிடையாது. ஆனா ஒன்ஸ் ஊருக்கு போன பிறகு கோல்டு ரேட் ஊர்ல என்ன எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டே இருந்தேன். அப்போதான் எனக்கு நிறைய விஷயங்கள் தோணுச்சு. ஆமாங்க, இங்க வாங்குறதாங்க லாபம் அப்படின்னு. ஸோ நீங்க இங்க இருக்கிறீங்க, இல்ல டூரிஸ்டா ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா மோர் ஓவர் இங்கிருந்து வாங்குறதுதான் நிறைய நேரங்கள்ல நமக்கு இருக்கு. அண்ட் தங்கத்துடைய மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போதும் இங்கிருந்து வாங்கும்போது அதுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குதான் செய்து. சரி, இப்போ வந்து கரண்ட்லி கோல்டின் விலை என்ன? ஸோ வாட் இஸ் த கோல்ட் ரேட் ரைட் நவ்? என்ன விலை இப்போ போட்டிருக்காங்க?
1: இன்று தங்கத்தின் விலை
0: ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் 24 கேரட் தங்கம் 1 கிராம் விலை வந்து தற்பொழுது 525 திர்கம் 25 பில்ஸ் ஆகி இருக்கு. 22 கேரட் 486 திர்கம் 25 பில்ஸ், 21 கேரட் 466 திர்கம் 25 பில்ஸ், 18 கேரட் 399 திர்கம் 75 பில்ஸ் மற்றும் 14 கேரட் 311 திர்கம் 75 பில்ஸ் ஆகி இருக்கு. ஸோ இதுதான் தங்கத்துடைய நிலவரம்.
1: இன்று தங்கத்தின் விலை
0: இப்போலாம் இருக்கக்கூடிய இந்த ஏஐலே எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்துறதை பார்க்கும்போது ஒரு பக்கம் பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா இன் போடணுமா, இங்கே ஆன் போடணுமா, ஸ்பெல்லிங் என்ன, இதெல்லாமே குழப்பி போகுது. எவ்ரி சிங்கிள் டைம் ஒரு சாதா டெக்ஸ்ட் அனுப்பும்போது கூட நம்ம கரெக்டாக தான் டெக்ஸ்ட் பண்ணுறோமான்னு ஒரு கிராமர் செக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு நாம் அதுக்கு டிபெண்ட் ஆகிட்டோம். அதாவது டோட்டலி நீ என்ன சொல்கிறியோ அதான்ப்பா சரி, நீ என்ன கரெக்ட் பண்ணி கொடுத்தாலும் அது கரெக்டாக இருக்கும், ஏ சொல்லிடுச்சு அப்போ கரெக்டாக தான் இருக்கும், அப்படி நம்புற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அது என்னன்னு நம்ம வந்து பார்த்தே ஆகணும். அதை பார்க்குற கேப்பில் இப்போ பாட்டு வருது, ஃப்ரெஷ் சாங், ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய இந்த சாங்கை கேட்டுட்டே இருங்க. ஐல் பி பேக் அண்ட் திஸ் இஸ் தி ஈவினிங் கரக் வித் மீ அர்ஜுன வேதா.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு
3: இன்கமிங்,
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
4: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: தமிழ் 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். We'll be back after a short commercial break.
1: ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன்னால தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? நிம்மதியான தூக்கம் இல்லாம எந்த வேலையும் நம்மளால சரியாவே பண்ண முடியாது. அதுக்கு ஆயுர்வேத முறையில சிறந்த தீர்வு காண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. @ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary special offer தா இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜா லைவ்ன்ட் இருக்கு, வாங்க போலாம்.
4: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM to 9 PM ப்ராப்ஷல் டீம் மீட் பண்ணுங்க. உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
5: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நீங்க எந்த பக்கம் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, அந்த சைடு எந்த மாதிரி டிராபிக் எல்லாம் இருக்க தெரிஞ்சுக்க ஸ்டேடியம் ரேடி 9.4 தமிழ் எஃப்எம். 4:43 ஈவினிங் கரக் வித் மீ அர்ஜுன வேதா. சோ எஸ், டிராபிக் எங்க?
2: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Discover the power of Jetor with amazing offers like buy now pay in 2027 zero VAT 0% interest 1 million kilometer warranty. Monthly EMI vero 966 dirhams da.
1: ஸோ டிராஃபிக், எஸ் எனக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனாலையும் டைம் இப்போ வந்து எஸ் 4:43 கரெக்டாக, இதனாலையும் பெருசாக டிராஃபிக் இல்லை. பட் நீங்கள் டுவர்ட்ஸ் ஷார்ஜா போகிற லேன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சிட்டிசன் மருதீஃப் கடந்து ஒரு டிராஃபிக் இருக்குது. ஸோ அந்த டைம் நீங்கள் வந்து E311 வழியாக போயிட்டுருக்கீங்க, நான் கொஞ்சம் டிராஃபிக்கில் தான் நீங்கள் கடந்து போக வேண்டியிருக்கும். சிட்டிசன் அல்சஹியா வரைக்குமே டிராஃபிக் இருக்குது. அண்ட் நடுவில் மொய்ஸ் நாவான டோக்கியோ தான் உங்களுக்கு ஹெவி டிராஃபிக் இருக்குது, மற்றபடி இடங்களில் வந்து கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் தான். அண்ட் E11லேயும் வந்து லிட்டில் டிராஃபிக் டுவோர்ட்ஸ் ஷார்ஜா இருக்கு, இப்போ தான் பில்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுனாலும் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு தேராக்குள்ள கொஞ்சம் டிராஃபிக் ஹெவியாக இருக்கிற மாதிரி தெரியுது. கராமா அண்ட் ஆல் மூவிங் டிராஃபிக்ல இருக்கு. எஸ், சேஃபா வண்டி ஓட்டுங்க.
2: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Visit Jetor showrooms today.
1: அண்ட் எவ்வளவு நாட்கள் என்னெல்லாம் அப்டேட்ஸ் யுவேல இருந்துச்சு, என்னெல்லாம் மற்றங்கள் துபாயில் இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் அவளாக இருக்கேன். ஸோ அதெல்லாம் பற்றி பேசுறதுக்காக அடுத்த மணி நேரத்தில் கால் பண்ண நீங்கள் ரெடியாக இருங்க. அண்ட் திஸ் இஸ் தி ஈவினிங் கரக் வித் மீ அர்ஜுன வேதா, ஆன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ஸ்டே டியூன்.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler.

0: We'll be back after a short commercial break.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: 3rd ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
3: எங்க நம்ம பிளாட் வாங்குமா?
4: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
3: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல RERA அண்ட் DTCP அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜால ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
1: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM to 9 PM ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் call 056-415-4242.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
1: This hour of the evening correct is brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: துபாய் காவல்துறையின் செயற்பாட்டுத் துறையின் கட்டுப்பாட்டு மையம், சந்திக்க நபர்களின் அடையாளங்கள் மற்றும் தோற்றம் குறித்த தகவல்களை அருகில் இருந்த காவல் ரோந்து பிரிவுகளுக்கு உடனடியாக அனுப்பியது. இதனையடுத்து நைஃப் காவல் நிலையத்தின் மின்சார ஸ்கூட்டர் ரோந்து பிரிவு விரைந்து செயற்பட்டு சந்திக்க நபர்களை 4 நிமிடங்களுக்குள் கைது செய்து முழு தொகையையும் மீட்டதாக துபாய் காவல்துறை தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: பாகிஸ்தானின் குஹாட் நகரில் காவல்துறை முகாம் அருகே உள்ள பள்ளிவாசலில் தற்கொலை படை தாக்குதல் நடத்தப்பட்டதில் குறைந்தது 16 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இன்று தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது இந்த வெடிகுண்டு தாக்குதல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதல் தொடர்பாக பாதுகாப்பு படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷிடம் 7 மணி நேரத்துக்கும் மேலாக நடந்த மத்திய குற்றப்பிரிவு போலீசாரின் விசாரணை நிறைவு பெற்றது. சென்னை தியாகராய நகரில் செயற்படும் தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகார் மனுவில் தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் பெற்றுத்தருவதாக கூறி 100 கோடி ரூபாய் வரை பணம் வசூலித்து மோசடி நடந்துள்ளது என்று குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இது தொடர்பில் முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு சொந்தமான இடங்களில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று அவரை விசாரணைக்கு ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது.
1: இந்திய செய்திகள்.
0: மேற்கு வங்கத்தின் நந்திகிராம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்காக மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் நிறுத்தியிருந்த வேட்பாளர் சஞ்சிதா தேய் பிரதான் இன்று தனது வேட்பு மனுவை திரும்ப பெற்றுள்ளார். அவர் மேற்கு வங்க முதல்வர் சுபேந்து அதிகாரியை சந்தித்த பின்னர் வேட்பு மனுவை வாபஸ் பெற்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நந்திகிராம் இடைத்தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பெயர் மற்றும் இரட்டை மலர் சின்னத்தை யார் பயன்படுத்துவது என்பது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் சர்ச்சை நிலவி வந்த நிலையில் சஞ்சிதா பிரதான் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்திருந்தார்.
1: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையின் முதல் நிறைவேற்று அதிபர் ஜே ஆர் ஜெயவர்தன முன்னெடுத்த 17 ஆண்டுகால மாற்றங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை மறுசீரமைத்ததுடன் ஜனநாயகத்தை வலுப்படுத்தி மக்களின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தியதாக முன்னாள் அதிபரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஜெயவர்தனேவின் 120வது பிறந்த நாளை முன்னிட்டு தேசிய நூலகத்தில் நடைபெற்ற ஆய்வு கலந்துரையாடலில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். ஜெயவர்தனேவின் சமூக பொருளாதார கொள்கை மூலம் சொத்து உரிமை மக்களிடையே பரவலாக்கப்பட்டதாகவும் கல்வி வாய்ப்புகள் விரிவுபடுத்தப்பட்டதாகவும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 357 என்ற வெற்றி இலக்கை நிர்ணயித்துள்ளது. போட்டியில் முதலில் துடுப்பிடித்தாடிய ஆஸ்திரேலியா 50 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 356 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்தாடி வரும் ஜிம்பாப்வே சற்று முன்னர் வரை 23 ஓவர்களில் 109 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. இன்னசென்ட் காயா 31 ஓட்டங்களுடனும் பிரண்டன் டெய்லர் 21 ஓட்டங்களுடனும் களத்தில் உள்ளனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் இன்று பொதுவாக இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவி வருகிறது. மொகாரிஸ், லீவா, ஓதாயித் பகுதிகளில் இன்று 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் 41 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் துபாய் ராசல் கைமா அஜ்மான் உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும் அல் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: the evening, Karak.
1: Welcome back. This is The Evening Correct. Now, I'm RJ Niveda. So, I'm back again after some good break. Okay? So, சில நேரங்களில் நாம் சில முடிவுகளை சரி நினச்செடுப்போம். அந்த முடிவுகள் எல்லா நேரமுமே சரியாக இருக்குதோ இல்லையோ அது நமக்கு ஒரு சரியான ஒரு தெளிவை கொடுக்கும். ஓகே, லைக் வைஸ் ஐவ் காட் அ தெளிவு. ஃபைன், இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம், எந்த மாதிரி அப்டேட்ஸ் துபாயில் இருக்குது அப்படின்னு கேட்பேன் நினப்பீங்க, ஆனால் அது கிடையாது. I want from you the comeback stories. நாம சில நேரங்களில் வந்து ஓகே போதும் அப்படின்லாம் சொல்லிட்டு வி டுக் அ பிரேக், வி வில் டேக் அ பிரேக் அண்ட் தென் வில் கம் பேக். நோ, அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கே ஒரு பிரேக் கொடுத்துக்கிட்டு நீங்கள் கம் பேக் கொடுத்துருக்கீங்களா இல்லை போதும் நினச்சிருக்கீங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். 800-8940 கால் பண்ணுங்கள். டியூ யூ ஹாவ் அ கம் பேக் ஸ்டோரி, அல்லது நீங்கள் யாருடைய கம் பேக் ஸ்டோரியாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் யூ
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஓகே, இப்போது அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் வந்து துபாயில் வந்து முதல் முறையாக டாவின்சி 5 கொண்டு வராங்க, ஜிசிசி ஹாஸ்பிட்டலுக்கு முதல் முறையாக. ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து டாவின்சி 5 ரோபோட்டிக் சர்ஜிக்கல் சிஸ்டம் வந்து ஜிசிசிக்கு கொண்டு வரது மூலமாக இன்னும் மேஜர் அட்வான்ஸ்மெண்ட் நிறைய இருக்க போகுது. அதன் மூலமாக நிறைய ரோபோட்டிக் அசிஸ்டட் ஹெல்த் கேர் வந்து கிடைக்க போகுது. 150 என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும், இன்க்ளூடிங் ஃபோர்ஸ் ஃபீட்பேக் டெக்னாலஜி, அல்ட்ரா ரியலிஸ்டிக் 3D இமேஜிங் அண்ட் த சிஸ்டம் வந்து உங்களுக்கு இன்னும் கிரேட்டர் ப்ரெசிஷன் கொடுக்கும். நிறைய ப்ரொசீஜர்ஸ்க்கு வந்து இன்னும் போதிய புரிதல் தேவைப்படும் இல்லையா, அது வந்து இன்னும் டீட்டெயிலாக புரிய வைக்கிறதுக்காக இந்த ரோபோட்டிக் சர்ஜிக்கல் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆக இருக்கு. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரோபோட்டிக் மூலமாக நம்ம ஒவ்வொரு பிரச்சனைகளையும், எஸ்பெஷலி ஹெல்த் கேரில் இருக்கக்கூடிய ஹெல்த் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இது உதவியாக இருக்கும்னு நம்பப்படுது.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: ஒரு ரொம்ப முன்னாடி அனுஹாசனுடைய ஒரு ஷோ நான் பார்த்தேன் சின்ன வயசில். அதில் அவங்க வந்து ஆஃப்டர் இயர்ஸ் அவங்க வந்து திருப்பி ரேடியோக்குள்ளே வருவாங்க. அப்போது வந்து இந்த இருக்கிற சிஸ்டம் எல்லாம் பார்த்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நர்வஸாக இருக்குன்னு எப்படி பண்ண போகிற தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் அவங்க வந்து உட்காந்த உடனே அந்த மோட்டர் சிஸ்டம் இருக்குல்ல, நம்மளுடைய மோட்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்களே பிரெயின்ஸ், ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாத்தையும் கரெக்டாக ஒர்க் பண்ணிடுவோம்ல. அது மாதிரி நான் வந்த கிட கிடக்கடனு என் கை தானாகவே எல்லா வேலையும் பார்த்துருச்சு. சரி, ஓகே, இப்போ உங்களுக்காக ரெண்டு சாங் பேக் டு பேக் வருது. ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் வேதா, ஆன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். பேக் டு பேக்

0: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: We'll be back. கமர்ஷியல் பிரேக்.
2: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
3: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
2: யுஏஇல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜால ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
0: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணுங்க. உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால்
0: 5 6 4 1 5 4 2 4 2 8 9.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புதிய டேர்ம், புதிய ஜெட்டார், ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் எஸ்யூவியை டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. வேட்டை நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட். ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியும் பெறுங்க. மந்த்லி EMI வெறும் 966 ரூபாய் முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் எஸ்யூவி நீங்க நினைக்கிறத விட ரொம
2: அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட் தமிழ்நாட்டில் பிரைம் லொகேஷனில் ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ் பிளாட்ஸ் 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜா லைவன் இருக்கு, வாங்க போலாம்.
4: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM to 9 PM ப்ராப்ஷல் டீம் மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.
5: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா. நீங்க
1: சொல்லுங்க.
2: ஆக்சுவலி நான் 2016 யூஏ வந்தேன். ஒரு கஸ்டமர்ஸ் வந்து கிளைண்ட்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
1: ஓகே.
2: நல்ல கம்ஃபர்ட் ஜோன், நல்ல சேலரி, ஆன் டைம் சேலரி, கம்ஃபர்ட்டா போயிட்டு இருந்துச்சு. 2020 எல்லாருக்கும் தெரியும், கொரோனா சமயத்துல அன்பார்ச்சுனேட்லி அந்த டெர்மினேட் பண்ணாங்க. ஸோ அந்த சமயத்துல ஆக்சுவலி நான் படிச்சது சிவில் இன்ஜினியரிங். வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வேற வேலை இல்லாம கஸ்டமர் சர்வீஸ்ல ஜாயின் ஒர்க்
1: வாங்கிட்டு முடிவெடுத்து போயிட்டு திருப்பி வந்த அந்த கம்பேக் ஸ்டோரி கேட்டே பரவாயில்ல. வெரி ஹாப்பி ஃபார் யூ. தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங் அஸ்.
3: நகைகளுடன் தமிழகத்தில் இருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: FTR brought to you by Basha Bhai Biryani. Authentic ஆன திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி and சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.
1: We'll be back after a short commercial break.
2: ஹே ஃபைல் பண்ணிட்டல்ல நீ ஃபைல் சேசாவா போய் ஃபைல் கராது
3: லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கனா எரர் வரோ தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் பெனல்டிஸ் இதெல்லாம் தேவையா
2: 2025 ஃபைனான்சியல் இயர உங்க கம்பெனி ஃபாலோ பண்ணா உங்க கார்ப்பரேட் டாக்ஸ் ரிட்டர்ன்கான டியூ டேட் செப்டம்பர் 2026 18000 பிளஸ் ஹாப்பி கிளையன்ட்ஸ் அண்ட் கூகுள்ல 4.9 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற வாட் கன்சல்டன்ட் சூஸ் பண்ணுங்க
4: FTA அப்ரூவ்ட் லீடிங் டாக்ஸ் ஏஜென்சி
0: தி வாட் கன்சல்டன்ட் கால் ஆர் வாட்ஸ்அப் 0588520103
3: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா
5: இரு ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும் அப்ப வாங்குவோம்
3: யுஏஇல இருந்து அப் அண்ட் டவுன் ஃபிளைட் டிக்கெட் தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ் 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது இந்த வீக்கெண்ட் ஷார்ஜா லைவன்ட் இருக்கு வாங்க போலாம்
0: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீம் மீட் பண்ணுங்க உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க
3: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056-415-4242 அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் அ பிராண்ட் நியூ ஜெட் ஆர் T1 கார் வின் பண்ணுங்க வேலிட் அண்டில் 13th ஆகஸ்ட் TNCs apply download the அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் ஆப் நவ
0: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant your trusted partner for tax compliance and business growth

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: VNCT Global in Big Villas Sale. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just 1,500 dirhams monthly EMI. 4 BHK spacious designer villas. 15 years rental contract and 15 years free maintenance order. Ini unga villa oda EMI unga rentale paathukom. In the Big Villas Sale coming Sunday, September 20th, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Burjaman Mall, Dubai. Call 054-767-3111 054-767-3111. 4 BHK spacious villas for just 1,500 dirhams EMI. Let me spread out.
3: Sir, the Tamil.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: You are back. The evening correct.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: The evening correct.
2: The Evening Correct, presented by
3: VNCT Global in Big Villa Sale. Coming Sunday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel, Burjumanla, நடக்க இருக்கு.
2: Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: துபாயில் தொழிலாளர்களுக்கான குடியிருப்புகளில் ஒவ்வொரு நபருக்கும் குறைந்தபட்சம் 3.7 சதுர மீட்டர் தூங்கும் இடம் இருக்க வேண்டும் என துபாய் நகராட்சி அறிவித்துள்ளது. மேலும் தொழிலாளர் குடியிருப்புகளில் சேவை வசதிகளுக்காக ஒவ்வொரு நபருக்கும் 8.9 முதல் 10.3 சதுர மீட்டர் வரையிலான மொத்த தரை பரப்பு ஒதுக்கப்பட வேண்டும் என புதிய திட்டமிடல் மற்றும் வடிவமைப்பு விதிமுறைகளை துபாய் நகராட்சி நிர்ணயித்துள்ளது. பொழுதுபோக்கு வசதிகள் மற்றும் திறந்தவெளி பகுதிகளுக்கு ஒவ்வொரு நபருக்கும் 0.75 முதல் 1.5 சதுர மீட்டர் வரை இடம் வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
3: ரஷ்யாவிடம் இருந்து ஐரோப்பா மற்றும் பிரான்சுக்கு எதிரான ஹைபிரிட் தாக்குதல் அச்சுறுத்தல் தீவிரமடைந்துள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன் எச்சரித்துள்ளார். இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள முக்கிய உட்கட்டமைப்புகளை பாதுகாப்பதற்கான திட்டத்தை தயாரிக்க பிரான்ஸ் அரசுக்கு உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் நாட்டின் முக்கியமான பாதுகாப்புத்துறை மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் தளங்களை ட்ரோன் மற்றும் சைபர் தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளும் அந்த திட்டத்தில் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: பன்ருட்டியில் முதல்வர் மருந்தக பெண் ஊழியர் மீது நடந்துள்ள கத்திக்குத்துச் சம்பவம் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது என்று கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். பட்டப்பகலில் கொலைகளும் வெட்டுக்குத்துகளும் நடப்பது சர்வசாதாரணமாகிவிட்டது என்று அவர் கூறியுள்ளார். பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள், ஏன் சிறை கைதிகளுக்கு கூட பாதுகாப்பில்லை எனும் நிலைமையை தமிழ்நாட்டில் உருவாக்கி சட்டம் ஒழுங்கை தினமும் சர்வநாசம் செய்து கொண்டிருக்கின்றது தாவைக்கா அரசு என்று அவர் விமர்சித்துள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: மேற்கு வங்கத்தின் நந்திகிராம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் மிலன் பிரதான் பழைய கொலை வழக்கு தொடர்பாக மேற்கு வங்க காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அக்டோபர் 6 நடைபெறவுள்ள நந்திகிராம் இடைத்தேர்தலில் மிலன் பிரதானுக்கு மம்தா பானர்ஜி தலைமையிலான அணி ஆதரவளிக்கும் என அறிவித்த சில மணி நேரங்களிலேயே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. மம்தா அணியின் வேட்பாளர் சஞ்சிதா பிரதான் தே தனது வேட்புமனுவை திரும்பப் பெற்றதை தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளர் மிலன் பிரதானுக்கு ஆதரவளிப்பதாக மம்தா பானர்ஜி அறிவித்திருந்தார்.
2: இலங்கை செய்திகள்.
3: சவுதி அரேபியாவில் நீதிமன்ற நடவடிக்கைகளை எதிர்கொண்டு வரும் இலங்கை நாட்டவரான அனோஜன் சிவராசாவின் வழக்கை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக இலங்கை வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேன்முறையீட்டுக்கு பின்னர் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். ரியாதில் உள்ள இலங்கை தூதரகம் கொழும்பில் உள்ள சவுதி அரேபிய தூதரகத்துடன் இணைந்து வழக்கின் முன்னேற்றங்களை தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாக அமைச்சகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: போர்ச்சுக்கல் அணியின் புதிய பயிற்சியாளர் ஜார்ஜ் ஜீசஸ் தேர்வு செய்த முதல் அணியில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இடம்பெற்றுள்ளார். இதன் மூலம் 41 ரொனால்டோ சர்வதேச கால்பந்தில் இருந்து ஓய்வு பெறுவாரா என்ற எதிர்பார்ப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதம் உலகக்கோப்பை நாக் அவுட் சுற்றில் ஸ்பெயினிடம் போர்ச்சுக்கல் தோல்வியடைந்த பின்னர் தேசிய அணிக்காக தொடர்ந்து விளையாடுவது குறித்து ரொனால்டோ உறுதியான தகவலை தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் செப்டம்பர் 24 முதல் அக்டோபர் 4 வரை நடைபெறவுள்ள 4 நேஷன்ஸ் லீக் போட்டிகளுக்காக தேர்வு செய்யப்பட்ட 25 வீரர்கள் கொண்ட போர்ச்சுக்கல் அணியில் அல்நாசர் அணியின் முன்கள வீரர் ரொனால்டோவும் இடம்பெற்றுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1980.

0: உன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: ஏகப்பட்ட விஷயம் காத்துட்டு இந்த சண்டே செப்டம்பர் 20th காலையில 10 மணில இருந்து ராத்திரி 10 மணிக்குள்ள மணிக்கணும், ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் பர்ச்மன் மால் துபாய். சரி, அப்பாயின்மெண்ட்க்கு நான் சொல்ற நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கால் பண்ண மறந்துடாதீங்க. 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111. நான் போய் சென்னையில் பயங்கரமாக கலக்கினதாக சில பேர் சொன்னாங்க, பட் சென்னையவே நான் போய் பார்க்குறேன், இவங்களுடைய வில்லாஸ் வந்து கலக்கிட்டு இருக்கு. வெரி ஹாப்பி டு வெல்கம் பிரபா, எப்படி இருக்கீங்க?
3: தேங்க்யூ, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப நல்லா
3: இருக்கேன். ஹாப்பி டு சீ யூ இன் துபாய் பேக், யூ நோ, பேக் டு பேக் எங்க விஎன்சிடி வில்லாஸ்ல சென்னையில் உங்களை பார்த்துட்டு, அண்ட் சென்னையவே கலக்கின ஒரு ஸ்டார் இங்க வரும்போது சோ ஹாப்பி. ஐ திங்க் ஆஃப்டர் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வி ஆர் டூயிங் எ ஷோ.
2: மாறி போயிருக்கீங்க.
3: சோ நைஸ் டு ஹேவ் யூ பாடி, அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் த வார்ம் வெல்கமிங். அண்ட் எஸ், நீங்க தான் சொல்லணும் சென்னையை பத்தி. நான் சொல்றதை விட சென்னையிலேயே நீங்க இருந்து இந்த 2 மாசத்துல மார்க்கெட் என்ன,
2: ECR-ல வந்து டெஃபினட்டா அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ், எல்லாமே கிடைக்காத விஷயங்கள் கிடையாது. மால்ஸா இருக்கட்டும், அண்ட் பிக் ரோட்ஸ், பெரிய பெரிய கார்ஸ், பெரிய பெரிய வீடு, இண்டிவிஜுவல் வீடு வேணும், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், பீஸ்ஃபுல்லா நம்ம ஓன் லைஃப் அப்படின்னா ECR is best.
3: கண்டிப்பா. அதே மாதிரி இன்னைக்கு நான் க்வெஸ்சன் பண்ண போறேன், அவங்க தான் இன்டர்வியூ பண்ண போறாங்க, பதில் சொல்ல போறாங்க. ஆஃப் கோர்ஸ் எஸ், நீங்க சொன்னதான், சென்னை ECR அண்ட் OMR-ல பிக் வில்லா சேல், 4-bedroom வில்லா 1500 dirhams EMI-ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் நேற்று இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரோமோ பிராவோட சேர்ந்து பண்ணதுலேருந்து எல்லாருமே கேட்குற கேள்வி, என்னை வந்துட்டு திரும்ப திரும்ப டெக்ஸ்ட் பண்ணதும் சரிங்கன்னா, உண்மையே சொல்லுங்க 1500 dirhams நீங்கள் இதை கொடுக்க போறீங்களா அப்படின்னு. அண்ட் உண்மையாக சொல்கிறேன், அண்ட் இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, சத்தியம் பண்ணி சொல்கிறேன், அம்மா மேலே சத்தியம், லைக் தேட் வந்து சொல்லணும்னா ஜோக்ஸ் அபார்ட், பெஸ்ட் வில்லா அட் பெஸ்ட் இஎம்ஐ அட் பெஸ்ட் லொக்கேஷன், இதுதான் இந்த வாரத்தோட ப்ரோமோவே. அ பிக் வில்லா சேல் இஸ் ஹேப்பனிங் அட் துபாய் தி சண்டே. ஒரே ஒரு வாரம் தான் இந்த ஈவெண்ட், ஒரே ஒரு வாரம் தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு துபாயில் கிடைக்கும். அண்ட் ஸோ 4-bedroom வில்லாவை சென்னை ECR-ல, அதுவும் பிக்கஸ்ட் கேட்டட் கம்யூனிட்டி ஓஷன் டிரைவ் வில்லா. ஓஷன் டிரைவ் வில்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ப்ராஜெக்ட், அந்த கம்யூனிட்டியில் நம்ம 4-bedroom கொடுக்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி பெவல்லி ப்ராஜெக்டில் OMR-ல நம்ம வந்து 4-bedroom கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ஐகான் லொகேஷன்லயும் உங்களோட இண்டிவிஜுவல் வில்லா, தனித்தனியான காம்பவுண்டோட கேட் இருக்கக்கூடிய வில்லாஸ் 1500 dirhams EMI-ல இருந்து பர் மந்த் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ரெண்டல் கான்ட்ராக்டோட, அண்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜ் டீலாக ரெண்டல் கான்ட்ராக்ட் அண்ட் மெயின்டெனன்ஸு, தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டில், அண்ட் ஈவன் OMR-ல நீங்களே உங்கள் வில்லாவை டிசைன் பண்ணுற மாதிரியான கான்செப்டில் ஃபார் த வெரி வெரி வெரி ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த பிக் வில்லா சேல் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் 4-bedroom வில்லாவை நீங்கள் வந்துட்டு ECR-ல, அதுவும் கேட்டட் கம்யூனிட்டி ஓஷன் ட்ரைவ் வில்லான்றது பார்த்தீங்கன்னா 13 acres பண்ணியிருக்க டெவலப்மெண்ட், அந்த கம்யூனிட்டிலையும் அண்ட் OMR-ல இருக்க கம்யூனிட்டிலையும் இந்த வில்லா கொடுக்க போகிறோம். நிறைய பேர் இது கால் பண்ணி கேட்டீங்க, கோயம்புத்தூர் இந்த பெனிஃபிட் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப் கோர்ஸ் கோயம்புத்தூர் வந்து ரொம்ப ரொம்ப லிமிடெட் எடிஷன், ஒரு 5 villas தான் இருக்கும், நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்க்கலாம். ஆப்வியஸ்லி சென்னை அண்ட் கோயம்புத்தூர்லேயுமே உங்கள் சென்னையிலுமே இந்த ரெண்டு லொக்கேஷன் ECR அண்ட் OMR-லையுமே நீங்கள் வந்து ஏர்லி கம் பேசிஸில் அண்ட் வந்து பாருங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தோணலாம் இது எப்படி 1500 dirhams பர் மந்த் இஎம்ஐயில் பாசிபிள், ஏன்னா நீங்கள் விழாவோட ரேட்டே சொல்ல மாட்டேன்றீங்க, வெறும் 1500 dirhams தான் சொல்கிறீங்க. எனக்கு விழாவோட ரேட் சொல்ல எந்த ஆட்சேபனையும் கிடையாது. விழா ஸ்டார்டிங் ஃப்ரம் 98 lakh rupees 1.75 crore வரைக்கும் உங்களுக்கு விழாஸ் வந்து ஸ்டார்ட், which is ECR and OMR location. In the 1500 grams EMI, I'm saying 3-bedroom premium villas, 1200 square feet villas are applicable. ECR-ல 1600-1800 square feet இருக்கக்கூடிய வில்லாஸ்க்கும் இந்த இஎம்ஐ உங்களுக்கு அப்ளிகபிள், பிகாஸ் ஏன்னா 15 years ரெண்டல் கான்ட்ராக்டோட எடுக்க போறீங்க. நீங்க கால் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உடனே உங்க மொபைல் எடுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் சண்டே அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க, விஎன்சி டீமை மீட் பண்ணுங்க, ஹாப்பியா இந்த ட்ரீம், உங்க ட்ரீம் பிகஸ்ட் வில்லாஸ கம்மியான இஎம்ஐல புக் பண்ணலாம்.
2: Wow, so yes, marandiradinga coming Sunday, September 20th, kaalai 10 manila irundhu raathiri 8 manikulla visit pannunga Park Ridges Hotel near Bergman Mall. And yes, call for any numbers 0 5 4 7 0 5 4 7 6 7 3 1 1 1. I repeat, 0 5 4 7 6 7 3 1 1 1.
0: Back to back.

0: ஈஸியார்ல பிக் வில்லாஸ், ஓஎம்ஆர்ல டிசைனர் வில்லாஸ். ஸோ நான் பார்த்த அந்த பெரிய கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய வில்லாஸ் நீங்க கொடுக்க போறீங்களா, இல்ல செப்பரேட்டா இதுக்குன்னு ஒரு வில்லா ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: நீங்க பார்த்தா நீங்க விசிட் பண்ண அதே ஓஷன் டிரைவ் வில்லா, இதோட 13 ஏக்கர்ல நம்ம பண்ணிருக்கக்கூடிய ஈசிஆர் ரோட்லயே பிகஸ்ட் கம்யூனிட்டினா இந்த கம்யூனிட்டி தான் ஆக்சுவலா வந்துட்டு. அண்ட் இதுல உங்களுக்கு ஆல்ரெடி கிளப் ஹவுஸ், ஸ்விமிங் பூல், பார்ட்டி ஹால், ஃபங்க்ஷன் ஏரியா அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, வாக்கிங் ட்ராக், ஜாகிங் ட்ராக், உங்களுக்கு மினி கோல்ஃப், உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிட்டிங் லான்ச், மெடிடேஷன், யோர் ஏரோபிக்ஸ்னு சொல்லிட்டு என்னென்ன அமினிட்டிஸ் கொடுக்க முடியுமோ, அண்ட் கிளப் ஹவுஸ்க்குல இன்டோர் ஜிம் அண்ட் இன்டோர் கேம்ஸ், இந்த மாதிரியான ஒரு டாப் கிளாஸ் கம்யூனிட்டிக்குள்ள இண்டிவிஜுவல் வில்லா, அதுவும் 4 பெட்ரூம் வில்லாவா நீங்க வாங்குறதுக்கு இந்த ஈவெண்ட்டை மிஸ்ஸே பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஈவெண்ட்ல உங்களுக்கு ஈசிஆர்ல ஓஷன் டிரைவ் கம்யூனிட்டி, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து யோசிப்பாங்க ஓஷன் டிரைவ் இல்லைனா அது முடிஞ்சு போச்சு, ஆல்ரெடி ஹேண்ட் ஓவர்லாம் பண்ணி ஃபினிஷிங்லாம் பண்ணிட்டதுனால. பட் அந்த கம்யூனிட்டிக்குள்ள தான் இந்த ஈசிஆர்ல நம்ம வந்து 4 பெட்ரூம் வில்லா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்க போறோம். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, 4 பெட்ரூம் வித் 3 டாய்லெட், 4 பெட்ரூம் வித் 4 டாய்லெட்ஸ் ஆக்சுவலான்ட்டு. ஸோ அதனால உங்களுக்கு எந்த சாய்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டில் வில்லா வாங்கும்போது 15 இயர்ஸ்க்கான ரெண்டல் அஷூரன்ஸ் கான்ட்ராக்ட், ரெண்டல் ஹெல்ப் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுறோம் கிடையாது, ரெண்டல் அஷூரன்ஸ் கான்ட்ராக்டோட உங்களுக்கு இந்த ரெண்டல் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ரெண்டல் பற்றின ஐடியாலஜி எப்படி பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா விஎன்சி குளோபல் வில்லா பேஜை, யூடியூப் பேஜை லாகின் பண்ணுங்கள். அதில் ரீசெண்டாக ப்ராப்ஸி கம்பெனியோட எம்டியோட நான் ஒரு டீட்டெயில் பாட்காஸ்ட் பண்ணியிருப்பேன், 40 மினிட்ஸ்க்கு எப்படி போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி, ஆன்லைன் டிஜிட்டல் சிக்னேச்சர் பண்ணி, எப்படி ஒரு வில்லாவை ரெண்டல் கொடுக்கணும் இந்தியாவில் இருக்கோம், அதாவது நம்ம துபாயில் இருக்கோம் இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கும்போது இந்தியாவில் நம்ம ப்ராப்பர்ட்டியை எப்படி லீஸிங் கொடுக்குறது, ரெண்டல் கொடுக்குறதுன்னு சொல்லி ஒரு டீட்டெயில் பாட்காஸ்ட்டே பண்ணியிருக்கோம், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டிலையும் கிட்டத்தட்ட 15 இயர்ஸ்க்கான ரெண்டல் கான்ட்ராக்டோட உங்கள் வில்லாஸை நீங்கள் புக் பண்ணுறதுக்கு சென்னை ஈசிஆரில், ஓகேங்களா? அண்ட் ஈசிஆர் பற்றி சொல்லவே வேணாம், அதுவும் இந்த ரீசன்ட் டைம்ஸில் லாஸ்ட்டு ஒரு ஒரு 3 இயர்ஸாகவே இதோட க்ரோத் வந்து ரொம்பவே ஃபினாமினல். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையில் அடுத்து போயஸ் கார்டன், ஆழ்வார்பேட் இந்த மாதிரியான பாஸ் லொக்கேஷனுக்கு அப்புறம் மூவ் இன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஈஸியாக தான், ஒரு ப்ரைவேட்டாக ஒரு பங்களா எடுத்துக்கலாம், இல்லை ப்ரைவேட்டாக ஒரு வில்லா பண்ணிக்கலாம், அங்கேருந்து நம்ம வந்து ஒர்க் பார்த்துக்கலாம். அண்ட் இல்லை நான் ரிட்டைர்மெண்ட் கம்யூனிட்டிக்கும் அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஈசிஆர் சைடில் அதிகமாக மூவ் இன் ஆகிட்டுருக்காங்க. அதனாலேயோ என்னமோ தெரில ப்ரைஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம்லி இஸ் கெட்டிங் ஹையர். அண்ட் இன்னொன்று உங்களுக்கு வந்து சென்னை ஈசிஆரில் கோவலம் தாண்டி மகாபலிபுரத்துக்குள்ள லேண்ட் அவைலபிலிட்டியே கிடையாதுங்க. ஒரு லேண்ட் வாங்கி நான் தனியாக ஒரு வில்லா பண்ணணும் இல்லை ஒரு பிளாட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னா எனக்கு லேண்ட் அவைலபிலிட்டியே கிடையாது, ஏன்னா எல்லாமே டேக்கன் பை ஆல் டெவலப்பர்ஸ் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி தான் சென்னை ஈசிஆர் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராமினென்ட் லொக்கேஷன். ஸோ நம்ம ஆல்ரெடி பீச் புலவார்னு ஒரு வில்லா கம்யூனிட்டி போட்டோம், இட்ஸ் ஃபுல்லி சோல்ட் அவுட், 120 வில்லாஸ். பாம் பீச் எல்லாருக்குமே தெரியும், நிறையா பேர் துபாயிலேருந்து வாங்கியிருந்தீங்க, ஃபுல்லி சோல்ட் அவுட். பாம் ஷோர்னு அதுக்கப்புறம் ஒன்று லான்ச் பண்ணோம், பாம் ஷோருமே ஃபுல்லி சோல்ட் அவுட் ஆக்சுவலாக. அண்ட் ஸோ அதனால் ஈசிஆரில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அதை இமீடியட்டாக கிராஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் உங்கள் இஎம்ஐ இஸ் ஜஸ்ட் 1500 திராம்ஸ் தான். அண்ட் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எப்படி அதுக்கு ரெண்டல் கிடைக்கும், எப்படி இஎம்ஐ கால்குலேட் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே நாளைக்கு நீங்கள் வரும்போது, சண்டே நீங்கள் வரும்போது டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச வில்லாவை சூப்பராக ஸ்டாண்டிங்காக துபாயிலேருந்தே புக் பண்ண முடியும்.
0: இந்த வில்லா சேல் நீங்க கலந்துக்கிறதுக்கு இந்த சண்டே செப்டம்பர் 20 காலை 10 மணிலிருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பார்க் ரிஜஸ் ஹோட்டல் விச் இஸ் நியர் பர்ஜ்மன் மால். அப்பாயின்மெண்ட்க்கான நம்பர் 0545 4673111. ஐ ரிப்பீட், 0545 6 7 3 1 1 1.
2: கான்சர்ட்டை சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
3: இல்லையே.
2: இப்ப பாக்க ரெடியாகு,
4: மறுபடி கத்துட்டு வந்திருக்கே.
2: மீசைய முறுக்கு வெற்றிய தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
5: நீ ஒரு கலைஞன்டா,
4: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
2: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25th ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
3: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது. செப்டம்பர் 25.
5: We'll be back after a short commercial break.
6: VNCT Global in Big Villas Sale. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just 1,500 dirhams monthly EMI. 4 BHK spacious designer villas. 15 years rental contract and 15 years free maintenance order. Ini unga villa oda EMI unga rentale paathukom. In the Big Villas Sale coming Sunday, September 20th, 10 AM to 8 PM, Park Regis Hotel near Burjaman Mall, Dubai la nadakka irukku. Call 054-767-3111 054-767-3111. 4 BHK spacious villas for just 1,500 dirhams EMI ல மிஸ் பண்ணிடாதீங்க.
7: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
8: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3rd பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
7: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
8: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன், garlic இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 050-310-8255.
9: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
10: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
11: This hour of the evening correct is brought to you by corporate tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth.

0: பேக் ஒயன் சிட்டி குளோபலின் பிக் வில்லா சேல். பீச் வில்லாஸ் அட் ஈஸியா சென்னை அண்ட் பெவர்லி வில்லாஸ் அட் ஓஎம்ஆர் சென்னை. ஜஸ்ட் மந்த்லி 1500 திரஹம்ஸ் இஎம்ஐல. இந்த சண்டே செப்டம்பர் 20 கால 10 இருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பார்க் ரிஜஸ் ஹோட்டல் யா பர்ஜ்மன் மால். ஃபார் அப்பாயின்மெண்ட் 0 5 4 7 6 7 3 1 1 1. ஐ ரிப்பீட், 0 5 4 7 6 7 3 1 1 1. எப்படி ஈஸியாரோ அது மாதிரி இன்னொரு சைடு ஓஎம்ஆர் ஒரு பிக் ஹப்பா கிரியேட் ஆயிட்டு இருக்கு. நீங்க வந்து எந்த ஒரு ரெஸ்டாரண்ட், எந்த ஒரு ஃபுட், ஆஹா இந்த மாதிரி ஃபுட்லாம் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைச்சாலே ஃபர்ஸ்ட் ஸ்பாட் போய் பார்த்தீங்கன்னா கீழே ஓஎம்ஆர் தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு இட்ஸ் அண்ட் ஹேப்பனிங் பிளேஸ், அண்ட் அந்த ஹேப்பனிங் பிளேஸில் தான் நீங்கள் உங்களுடைய விழா வாங்க போகிறீங்க. எஸ் ஐ வுட் லைக் டு ஹியர் ஃப்ரம் யூ.
1: கண்டிப்பாக. அண்ட் சி ஓஎம்ஆர் அஃப்கோர்ஸ் எஸ் இது வந்துட்டு நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுற ஒரு லொக்கேஷன் இப்போவுமே. பிகாஸ் என்னென்னா 2005, 2006, even 2010 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்பர் வந்துட்டு 2010 நான் சொல்கிறது சோழிங்கநல்லூரில் ஓகேங்களா, தே புட் அ லேண்ட் அண்ட் ஸோ பிளாட்டிங் ஓகேங்களா வில்லாஸ் வந்துட்டு சோழிங்கநல்லூரில் 2010 எனக்கு தெரிஞ்சு 2010-2011 ஒரு டெவலப்பர் ரினவுண்ட் டெவலப்பர் வில்லா லான்ச் பண்ணார் 18 லட்சம் ரூபா கேஷில் அது வந்துட்டு ஓகேங்களா. அண்ட் 3 பெட்ரூம் ஹோல் வில்லா ஓகேங்களா, அண்ட் 3 பெட்ரூம் வில்லா வந்து பார்த்தீங்கன்னா 45 லேக் கொடுத்தாங்க ஆக்சுவலாக வந்துட்டு 2010-11 ஆப்வியஸ்லி 45 லேக் பெரிய அமௌண்ட்டு நம்ம சொல்லலாம் ஆக்சுவலாக அது வந்துட்டு. பட் ஆனால் அந்த டைமில் அது வாங்கினவங்களும் இருக்காங்க, மிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்கிற கிளைண்ட்டும் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அப்படியே சோழிங்கநல்லூர் கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி படூர் டெவலப் ஆச்சு ஆக்சுவலாக வந்துட்டு. படூர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கேளம்பாக்கம் டெவலப் ஆச்சு. இன்றைக்கி டேட்டுக்கு கேளம்பாக்கத்தில் த லேண்ட்ஸ் ஆர் சோல்ட் அவுட் ஆக்சுவலாக, லேண்ட் இஸ் அவைலபிள் கிடையாது. ஏன்னா இப்போ நாங்கள் கொடுக்குற வில்லாவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் செட் ஆஃப் வில்லாஸில் தான் இந்த ப்ரீமியம் பங்களா 4 பெட்ரூம் இல்லை நம்ம கேளம்பாக்கம்ல பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கேளம்பாக்கம் லொக்கேஷனை சுற்றியும் அதாவது விஎன்சிடி ப்ராஜெக்டே நீங்கள் எடுத்துக்கோங்க, அண்ட் கேளம்பாக்கம் 3 கிலோமீட்டர். இந்த 3 கிலோமீட்டர்லையும் அப் டு நீங்கள் விஐடி வரைக்கும் போனீங்கன்னா எல்லாமே ரெனோன் டெவலப்பர், எல்லாமே டால் டால் அபார்ட்மெண்ட்ஸ். அண்ட் நம்ம நண்பர் காசா கிராண்ட் ஃபர்ஸ்ட் சிட்டி பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்துட்டு. ஷோபால ஒரு டெவலப்மெண்ட், பிரஸ்டீஜில் ஒரு டெவலப்மெண்ட், பிரிகேடில் ஒரு டெவலப்மெண்ட், அண்ட் யூனோட் அலையன்ஸில் ஒரு டெவலப்மெண்ட். இந்த மாதிரி எல்லா கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா அண்ட் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறது அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு. ஸோ இட்ஸ் லைக் நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எந்த ஹைரேஸ்லேருந்து கீழே பார்த்தாலும் நம்ம விழா பார்க்கலாம் வந்துட்டு. சீரியஸாக அப்படி தான் டிசைனே இருக்குது வந்துட்டு. சுற்றியும் எல்லாமே அப்பார்ட்மெண்ட், டால் அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் மட்டும்தான் அந்த லொக்கேஷனில் வில்லா கொடுக்குறோம், வில்லா மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் ஃபார் எவர். அந்த கான்செப்டில் பெவர்லி ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து இப்போ இருக்க இந்த ரீசன்ட் பெனிஃபிட்டில் ஈஸியாக நீங்கள் வந்து 4 பெட்ரூம் வாங்க முடியும். எல்லாருக்குமே பெரிய வீடு வாங்கணும், பெருசான ஒரு ஒரு வில்லா வாங்கணும், இன்வெஸ்ட் பண்ணுறது இட்ஸ் அ ட்ரீம் ஆக்சுவலாக. அந்த ட்ரீம் வந்து எங்கே நம்மளுக்கு ஸ்டாப் ஆகும்னா பட்ஜெட் வரும்போது தான். அண்ட் இல்லைப்பா இந்த பட்ஜெட் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம வந்து சின்னதாகவே எடுத்துப்போம், சின்னதாகவே பிளான் பண்ணுவோம்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அன்னைக்கே நம்ம அதை வந்து பெருசாக எடுத்துருக்கணும். 2 பெட்ரூம் வாங்கணும் என்ன யோசிப்பாங்க, 3 பெட்ரூம் போயிடலாம்னு யோசிப்பாங்க, 3 பெட்ரூம் வாங்கிருக்கோம் என்ன யோசிப்பாங்க, 4 பெட்ரூம் போயிடலாம்னு யோசிப்பாங்க. நீங்கள் 5 பெட்ரூமே வாங்கியிருந்தாலும் என்ன யோசிப்போன்னா ஓ இதோட இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கணுமே தான், இதுதான் நம்மளோட மைண்ட் செட் இது வந்துட்டு. ஸோ அந்த வகையில் இப்போது உங்களுக்கு 4 பெட்ரூம் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது, அதுவும் கம்மியான இஎம்ஐயில். இந்த இஎம்ஐ எவர்ஸ் பாசிபிள், இது வந்து எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ ரேட்டில் சொல்கிறீங்க, இது மார்க்கெட்டிங்கா, இது வந்து உண்மையிலே பெனிஃபிஷியலா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட்டோடய இருங்க, நெக்ஸ்ட் திங்க்ல நான் கிளாரிஃபை பண்ணுறேன்.
0: வாவ், ஸோ எஸ் நீங்களும் மறக்காமல் இந்த பிக் விலா சேலில் கலந்துக்க இந்த சண்டே செப்டம்பர் 20 காலைல 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணிக்குள்ளே விசிட் பண்ணுங்கள் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் பர்ஜ்மன் மால். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 0 5 4 7 6 7 3 1 1 1. ஐ ரிப்பீட், 0 5 4 7 6 7 3 1 1 1.
2: The Evening Correct presented by
3: VNCT Global in Big Villa Sale. Coming Sunday 10 AM to 8 PM Park Regis Hotel Burjaman la nadakka irukku.
2: Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. Master, சூடா ஒரு பாட்டு.
4: Incoming.
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: ஒபேசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
1: VNCT Global in Big Villas Sale. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just 1,500 dirhams monthly EMI la 4BHK spacious designer villas. 15 years rental contract and 15 years free maintenance oda. Ini unga villa oda EMI unga rentale paathukom. In the Big Villas Sale coming Sunday, September 20th, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergamon Mall, Dubai la nadakka irukku. Call
2: 054-767-3111.
3: 4BHK spacious villas for just 1,500 dirhams EMI.

0: ஓஎன்சிடி குளோபலின் பிக் வில்லா சேல் அண்ட் பீச் வில்லாஸ் அட் ஈஸியா சென்னை பெவர்லி ஹில்ஸ் அட் ஓஎம்ஆர் சென்னை ஜஸ்ட் மந்த்லி இஎம்ஐ 1500 திரஹம்ஸ். ஸோ இந்த பிக் வில்லா சேல நீங்க கலந்துக்க கமிங் சண்டே செப்டம்பர் 20th ஃப்ரம் 10 AM டு 8 PM விசிட் பார்க் ரிஜர்ஸ் ஹோட்டல் விச் இஸ் நியர் பர்ச்மன் மால். ஃபார் அப்பாயின்மெண்ட் 0 5 4 7 6 7 3 1 1 1, I repeat 0 5 4 7 6 7 3 1 1 1. 1500 திரம்ஸ் இஎம்ஐல நீங்க இவ்வளவு பெரிய வில்லா வாங்க முடியும் அப்படிங்கிறது எப்படி பாசிபிள்? And these two are located in your prime location as well.
1: கண்டிப்பா இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் அது பாசிபிள், ஓகேங்களா? பிகாஸ் எட் துபாயில் அட் துபாயில் நெக்ஸ்ட் வீக் வி ஆர் பிளானிங் ஃபார் டிஃப்ரெண்ட் எமிரேட்ஸில் பண்ணலான்ட்டு. ஸோ அதனால் துபாயில் இந்த ஒரு வாரத்துக்கு இது டெஃபினெட்லி பாசிபிள். சி நீங்கள் நிறைய குவஸ்டின் ரொம்ப டீப்பாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குரிய பேக்ரவுண்டை நீங்கள் ரொம்ப பின்னாடி போய் சர்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க, ஓஷன் ட்ரைவ் வில்லாஸ் அண்ட் ECR-ல கொடுக்குறதா இருக்கலாம் இல்லை OMR-ல கொடுக்குறலாம், இதுக்கு என்ன ரா மெட்டீரியல் தேவை இப்போ இந்த வில்லா கொடுக்கறதுக்கு, ஓகேங்களா? ரா மெட்டீரியல் என்ன மூலதனம் ஆக்சுவலாக லேண்டு தான் மூலதனம், ஓகே? லேண்ட் இருந்துச்சுன்னா நம்ம வில்லா பண்ண முடியும். இந்த லேண்ட் எல்லாம் வந்துட்டு இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஒரு 1 இயருக்கு முன்னாடியோ இல்லை 2 இயருக்கு முன்னாடியோ வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் டெஃபினட்டாக கொடுக்கவும் முடியாது, இந்த ஆஃபர்லாம் இம்பாசிபிள் டு கிவ், ஓகேங்களா? இது வந்து கமலா தியேட்டர், இட்ஸ் அ பாரம்பரியமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு ஃபேமிலி அண்டு தியேட்டரே வந்து 52 இயர்ஸாக இருக்குது வடப்பள்ளியில். ஸோ அப்போ லேண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் அக்யூசியேஷன் பண்ணது எல்லாமே 10 இயர்ஸ் பேக் 15 இயர்ஸ் பேக் வந்துட்டு, ஓகேங்களா? இப்போ ECR-ஓட எங்கள் ஓஷன் ட்ரைவிலோட ஈசி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓனர்ஸ் யார் யார்ட்டான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இதை நாங்கள் டேக் ஓவர் பண்ணதே அபவுட் க்ளோஸ் டு 12 இயர்ஸ் பேக் 15 இயர்ஸ் பேக். கொஞ்சம் கொஞ்சமாக லேண்ட் சேர்த்து ஒரு 13 ஏக்கரை டெவலப் பண்ணியிருக்கோம் லேண்டு. அப்போ இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற பொருளுக்கு நீங்கள் மூலதனம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணதாக இருக்கலாம், லேண்டு வாங்கினதாக இருக்கலாம், இட் இஸ் ஆல் 15 இயர்ஸ் பேக்னும் போது அன்னைக்குரிய லேண்ட் ரேட் என்னவாக இருந்திருக்கும், அந்த லேண்ட் ரேட்ல வாங்குறதுனால இன்னைக்கு எஸ் டெஃபினெட்லி வி கேன் கிவ் அ காம்படிட்டிவ் பிரைசிங் வில்லாஸ் ஆக்சுவலான். அதனால தான் VNCT தொடர்ச்சியாக நாங்கள் வில்லா கொடுக்குறோம். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதே இடத்துல ஓஷன் டிரைவ் பக்கத்தில் வந்துட்டு அண்ட் நான் இந்த கம்பெனி பேரே சொல்கிறேன், GTP 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, GTP 1 அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அப்பார்ட்மெண்ட் இட்ஸ் அபவுட் 15,000 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் ஆக்சுவலான்ட்டு, ஓகேங்களா? நாங்கள் வில்லாவே 12,000 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறோம்.
0: I repeat 0 5 4 7 6 7 3 1 1 1.
2: Golden Song of the Hour.
3: Golden Song of the Hour.
4: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: சிட்டி குளோபலின் பிக் விலாஸ் சேல். பீச் விலாஸ் அட் ECR சென்னை அண்ட் பெவலி விலாஸ் அட் OMR சென்னை. ஜஸ்ட் 1500 திரம்ஸ் மந்த்லி EMI-ல 4BHK ஸ்பேஷியஸ் டிசைனர் விலாஸ், 15 இயர்ஸ் ரெண்டல் கான்ட்ராக்ட் அண்ட் 15 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இனி உங்க வில்லாவோட EMI உங்க ரெண்டலே பாத்துக்கோ. இந்த பிக் விலாஸ் சேல் கமிங் சண்டே செப்டம்பர் 20th 10 AM டு 8 PM பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் நியர் பர்ஜமன் மால் துபாயில நடக்க இருக்கு. கால் 054-767-3111 054-767-3111. 4BHK spacious villas for just 1500 dirhams EMI. Let me spin it out.
1: Sulunga Mr. Ramanujam, are you feeling comfortable?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by
0: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
6: This hour of the evening correct is brought to you by Corporate Tax on time file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and

0: Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai for just 1,500 dirhams monthly EMI. And in the big villa sale, you can see coming Sunday, September 20th from 10 a.m. to 8 p.m. visit Park Regis Hotel, which is near Birchman Mall. For appointments, 0547673111. I repeat, 0547673111. எஸ் இப்போ வந்து என்கிட்ட சில பேர் கேட்குறாங்க, நீங்க சென்னைங்கிறதுனால சென்னையே கேட்டுட்டு இருக்கீங்க, கோயம்புத்தூர்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு.
1: மதுரை இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, எல்லாமே இருக்கு, பட் ஸ்டாக் தான் இல்லை. ஆப்வியஸ்லி மதுரை இட்ஸ் ஃபுல்லி சோல்ட் அவுட், நோ வில்லாஸ் ஆர் அவைலபிள். அட் கோயம்புத்தூர் எஸ் வி ஹவ் ஃபியூ யூனிட்ஸ் அவைலபிள் அட் ரீகல் வில்லாஸ்ல, நீங்க வந்து பார்க்கலாம். பட் இந்த ஒரு ஸ்பெஷல் டேர்ம் இருக்குல்ல, இந்த பிக் வில்லா சேல், ஃபோர் பெட்ரூம் வில்லா டிசைனர் அண்ட் அது ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆர்ல தான் லான்ச் பண்றோம், கொடுக்க போறோம் ஆக்சுவலா அது வந்துட்டு. ஸோ அதனால இந்த வாரம் சண்டே எக்ஸ்கியூஸ் பண்ணிருங்க. ஸோ ஒன்லி ஃபார் மெஜாரிட்டிலி ஃபார் ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆர்
2: கிடைக்குது. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்கள் ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆர் ப்ராப்பர்ட்டியில் கிட்டத்தட்ட உங்களுடைய இஎம்ஐயில் 80% ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் இஸ் கோன் கம் ஃப்ரம் யுவர் ரெண்டல் இட் செல்ஃப். ஆக்சுவலாக இது நான் வந்து விஎன்சிட்டிலேயே நீங்கள் மித்த லொக்கேஷன் ஸ்ரீபெரம்புத்தூரில் வாங்கும் போதோ இல்லை மித்த லொக்கேஷன் அதை கமிட் பண்ண மாட்டேன் கோயம்புத்தூருக்கோ, பட் சென்னை ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆரில் நீங்கள் வில்லா வாங்கும்போது உங்களோட ரெண்டல் உங்களோட இஎம்ஐயில் 70-80% கவர் பண்ண போதுனா தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபெசிலிட்டி உங்களுக்கு கிடைக்குது நீங்கள் வில்லா போகும்போது. ரெண்டாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நீங்களே போயிட்டு ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு ப்ராப்பர்ட்டியில் தங்கணும் அப்படின்னாலும் ஒரு ரெடி ப்ராப்பர்ட்டி நம்ம ஊரில் உங்களுக்கு அவைலபிளாக ரெடியாக இருக்கும், அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். மூணாவது விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் எங்கே கன்ஃபியூஸ் ஆகிறேன்னா, நான் 1,500 ஸ்கொயர் ஃபீட்டில் 1,000 கிராம்ஸில் எனக்கு ப்ளாட்டிங் கொடுக்குறாங்க, நானும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் எங்கேயோ போய், அண்டு நான் நேற்று சொன்னேன் ஆக்சுவலாக வந்துட்டு அண்டு காஞ்சிபுரம் போயிட்டு இல்லாட்டி வந்து மதுராந்தகம் அண்டு அடனும் அதெல்லாம் சென்னையில் தான் இருக்கானே எனக்கு தெரியல, சென்னைக்கு மிக அருகாமைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி மதுராந்தகமில் அண்டு இன்னும் தாண்டி வந்து சுங்குவார் சத்திரம்ல ஆக்சுவலாக அதை வந்துட்டு இன்றைக்கி பரந்தூர் ஏர்போர்ட்டும் கேன்சல் ஆயிடுச்சு, அங்கே வாங்கி என்ன பண்ண போகிறோம்னு எனக்கே தெரியல ஆக்சுவலாக. ஸோ ஒரு இந்த மாதிரி நீங்கள் வாங்குறதுக்கு பல அந்த அமௌண்ட்டை சேர்த்து வைங்க, நான் அவ்வளோதான் உங்களுக்கு கொடுக்குற சிம்பிள் அட்வைஸ். ஏன்னா நேற்று கூட ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க, என்ன 10 லட்சம் இருக்குது, நான் உடனே இன்வெஸ்ட் பண்ணேன், என்ன இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் பத்திரமா வச்சுருங்க, அதுவே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் சொன்னோம். சேர்த்து வச்சு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி சாலிடான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். தட் இஸ் நாட் அட்வைஸ், இஸ் மை ஹம்பிள் ஷேரிங். இல்லை நான் வந்து ஒரு சில நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், இப்போது நம்ம ஊர் வந்து இப்போ திருநெல்வேலி பக்கத்தில் அண்டு ஒரு திருநெல்வேலி பக்கத்தில் நீங்கள் திருநெல்வேலி எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக வந்துட்டு உங்கள் ஊர் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டை திருநெல்வேலி பேட்டைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு லேண்ட் இருக்குன்னா அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு. மதுரையில் உங்கள் வீடு ஒத்தக்கடை பக்கத்தில் இருக்குது, அங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அண்டு ஸோ அந்த மாதிரி லேண்டை தேடி பிடிங்க, லீகல் செக் பண்ணுங்கள், வெரிஃபை பண்ணுங்கள், அந்த மாதிரி லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் தெரிஞ்சு வளர்ந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அது க்ரோ ஆகுது உங்கள் கண்ணு முன்னாடி க்ரோ ஆகும் ஆக்சுவலாக வந்துட்டு. ரேதர் நான் மதுரைன்ற பேரில் வந்துட்டு திருமங்கலம் தாண்டி கல்லுப்பட்டி பக்கத்துலையோ இல்லாட்டி சென்னையில் வந்து மதுராந்தகம் தாண்டியோ இல்லாட்டி கோயம்புத்தூன்ற பேரில் ஊட்டியில் போயிட்டோ நீங்கள் வாங்குறதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. பிளாட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி பண்ணாதீங்க, அது உங்களுக்கு டெஃபினட்டாக வருஷம் வருஷம் பேப்பரில் எழுதி பார்த்துக்கலாம், எஸ் எனக்கு இவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகுது அவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னு எந்த வகையிலையும் அது பிரயோஜனமாக இருக்காது. ஸோ அதனால் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை தேடி பிடிச்சி பண்ணுங்கள், அதுக்காண்டே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள மீட் பண்ணுங்கள், பேசுங்க. ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பர்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு எக்ஸ்பர்ட் வேணும் போல், இன்றைக்கி யூடியூப் போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாமே எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க ஆக்சுவலாக அதை வேண்டிய. ஏன்னா நானே இப்போ ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஹோம்ஒர்க் பண்ணும்போது ஏதாவது பார்க்கலன்னா இப்போ நானே விட்டுட்டேன், ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதை பேசலாம் அப்படின்ட்டு. அதனால் அந்த கரெக்டான பீப்புள் அப்ரோச் பண்ணி கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். பட் நான் சொல்ல வர்றது, இந்த மாதிரியான ஒரு ரேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் 4 பெட்ரூம் அட் 1,500 ஸ்கொயர் ஃபீட் மிஸ் 1,500 திராம்ஸ் மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சண்டே வாங்க மீட் பண்ணலாம், நான் எங்கள் டீம் எல்லாமே இந்த ஈவெண்ட்டில் இருப்போம். லெட்ஸ் மீட் அண்ட் க்ரீட் டுகெதர்.
0: எஸ் ஸோ திஸ் சண்டே பிக் வில்லா சேல் ஆன் September 28th ஃப்ரம் 10 a.m. டு 8 p.m. அட் பார்க் ரீஜஸ் ஹோட்டல் நியர் பர்ச்மன் மால். எஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 0547673111. நான் சொல்கிறேன், 0547673111. I repeat, 0547673111. 1. Thank you so much, Prabha. Thanks for the 1.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Bright Collection Alikum Tanambikeyudan. Ungal vaazhkai milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading LLC, genuine parts center for Japanese cars.
4: வணக்கம், செய்தி சுருக்கம், தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
4: கர்நாடக அரசு காவிரியில் தமிழகத்திற்கு நீர் திறந்துவிட உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு அவசர மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. ஏற்கனவே பலமுறை அறிவுறுத்தியும் உரிய நீரை வழங்காத கர்நாடகா அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அம்மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போதிய நீர்வரத்து இருக்கும் போதும் அல்லது அணைகள் நிரம்பி வழியும் போது மட்டுமே கர்நாடகா தண்ணீரை திறக்கின்றது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தால் 4 முறை பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை கர்நாடகா பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
4: மேற்கு வங்காளத்தில் அன்னபூர்ணா திட்டத்தின் கீழ் 1.58 கோடி பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் பாஜக அரசின் அன்னபூர்ணா திட்டத்தின் கீழ் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு 1.58 கோடி பெண்களின் வங்கிக் கணக்குகளில் தலா 3000 ரூபாய் மாதாந்த உதவித்தொகை செலுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் பயனாளிகளின் எண்ணிக்கை தற்போது 1.58 கோடியாக அதிகரித்துள்ளது. இது தொடர்பான பயனாளிகளுக்கு உதவித்தொகையை விடுவிக்கும் நிகழ்ச்சி கொல்கத்தாவில் நடைபெற்றது.
2: இலங்கை செய்திகள்.
4: தோட்டப்புற பகுதிகளைச் சார்ந்த பாடசாலைகளை மேம்படுத்துவது அரசாங்கத்தின் பிரதான கல்வி இலக்குகளில் ஒன்றாகும் என கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் கல்வி நிர்வாக சேவை அதிகாரிகளுக்காக நடத்தப்பட்ட தோட்டப்புற பாடசாலைகள் அபிவிருத்தி பட்டறையில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மாணவர்களுக்கான கற்றல் கற்பித்தல் செய்திட்டங்களை முன்னெடுத்துச் செல்லும் போது தோட்டப்புற பாடசாலைகள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் மற்றும் அபிவிருத்தி முன்னுரிமைகளை கண்டறிந்து தோட்டப்புற பாடசாலைகளுக்கான அபிவிருத்தி திட்டங்களை தயாரிக்கும் நோக்கில் இந்த பட்டறை நடத்தப்பட்டது.
2: அமீரக செய்திகள்.
4: ராசல்கைமாவில் மேம்பட்ட வான்வழி போக்குவரத்து தீர்வுகளை உருவாக்குவதற்கான ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. ராசல்கைமா ஆட்சியாளர் மீதகு ஷேக் சவுத் பின் சக்கர் அல் கசீமி முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ராசல்கைமா போக்குவரத்து ஆணையம், ராசல்கைமா சிவில் விமான போக்குவரத்து துறை மற்றும் எக்ஸ்பெங் நிறுவனத்துடன் இணைந்த சீனாவின் அரீஜ் நிறுவனம் இணைந்து இந்த திட்டத்தை செயற்படுத்த உள்ளன. ராசல்கைமாவில் மேம்பட்ட வான்வழி போக்குவரத்து தொழில்நுட்பங்களை உருவாக்கி சோதனை செய்து நடைமுறைப்படுத்த இந்த ஒப்பந்தத்தின் நோக்கமாகும்.
2: உலகச் செய்திகள்.
4: சுமார் 100 நூற்றாண்டுக்கு பிறகு அறிவியலுக்கு இதுவரை அறியப்படாத புதிய காட்டுப்பூனை இனத்தை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். லெப்பாடஸ் டில்காயோ என அறிவியல் பெயரிடப்பட்டுள்ள இந்த புதிய இனம் டில்காயோ டைகர் கேட் என்று அழைக்கப்படுகின்றது. மெலிந்த உடல், புள்ளிகள் மற்றும் வட்டமான காதுகளை கொண்ட இது சாதாரண வீட்டு பூனையை விட சிறியது. ஆண்டிஸ் மலை தொடரும் அமேசான் படுகையும் சந்திக்கும் பொலிவியாவின் யுங்காஸ் மேக காடுகளில் இந்த பூனைகள் வாழ்கின்றன. இந்த புதிய இனத்தை பற்றிய அறிவியல் விளக்கம் முதன்முறையாக கரண்ட் பயாலஜி இதழில் வெளியிடப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: இங்கிலாந்து கிரிக்கெட் தொடருக்காக இந்திய அணியில் இருந்து சஞ்சு சாம்சனை நீக்கியது தனது பயிற்சியாளர் பதவி காலத்தில் எடுத்த மிக கடினமான முடிவு என்று இந்திய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தெரிவித்துள்ளார். 2026 T20 உலகக்கோப்பையில் சிறப்பாக செயற்பட்டு தொடர் நாயகன் விருதை வென்றிருந்த சஞ்சு சாம்சன் இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து தொடர்களில் குறைந்த ஓட்டங்களை எடுத்ததைத் தொடர்ந்து அணியில் இருந்து நீக்கப்பட்டார். இந்நிலையில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடரில் சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா தொடக்க வீரர்களாக களமிறங்கியதுடன் இந்த ஜோடி 346 ஓட்டங்களை சேர்த்தது. கடைசி போட்டியில் 142 ஓட்டங்கள் தொடக்க கூட்டணியையும் அமைத்தது. உலகக்கோப்பையை வென்ற அணியின் கூட்டணிக்கே மீண்டும் திரும்ப வேண்டும் என்பதை தங்களது திட்டமாக இருந்ததாக கௌதம் கம்பீர் விளக்கமளித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்திச் சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: Dania Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars. 89.4.
5: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
6: சொல்லு.
5: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
7: சின்னால பட்டி பக்கம் சொல்லு.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: Welcome back and welcome to the last hour of the evening. Karak with me, RJ Niveda, on Leon 89.4 Tamil FM, UAE's number one Tamil radio station. இந்த நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். எத்தனையோ நாட்களுக்கு பிறகு வந்து லைவ் பண்ணும்போது சில திணறுகள், சில பதட்டங்கள், சில படபடப்புகள் இப்படிலாம் இருக்கும்னு நினச்சேன். அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அது கூடவே வந்து ஒரு 4 hours நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் கூடவே வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கு. அண்ட் நாம் இத்தனை நாள் பார்த்த வேலை, நம்ம இத்தனை நாள் வந்து நினச்ச வேலைகள் இதெல்லாமே எப்படி இருக்குன்றது, நம்ம விட்டு போகாது, அது உள்ளே இருக்குங்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு பெரிய உதாரணம். ஓகே, ஸோ எஸ் வி ஆர் அட் அவர் ஃபோர்த் லாஸ்ட் ஹவர் ஆஃப் தி ஈவினிங் கரெக்ட். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானும் வீட்டுக்கு போகிறேன். அண்ட் எஸ் பேக் வித் தி யூஷுவல் டிராஃபிக், இது எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். ஸோ இப்போது ரீசெண்டாக வந்த படங்களில் வந்து எனக்கு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்ட படங்கள், வி ஆர் செலிப்ரேட்டிங் பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ், பிக் ஹீரோ ஃபிலிம்ஸ், பட் வி ஆர் நாட் ஈவன் லுக்கிங் அட் ஃபிலிம்ஸ் லைக் மொதராத்திரி திரைப்படத்துடைய வரவேற்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி வருத்தம் எனக்கு. இன்னொரு பக்கம் சிறை திரைப்படம், அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்த மண்டாடி படம். மண்டாடி படம் வந்து பார்த்த எல்லாருமே என்ன படம் அது படம் அப்படின்னு, இயக்குனர் மதிமாறன் இந்த படத்தை இவ்வளவு அழகாக பண்ணியிருக்கிறாரு, இந்த படத்துக்கு பெரிய லெவல் ஆஃப் பிக் மார்க்கெட்டிங் அண்ட் பிக் ப்ரொமோஷன்ஸ் எதுவும் பண்ணல, பிகாஸ் தே ஸோ மச் ட்ரஸ்ட், ஸோ மச் ஆஃப் ட்ரஸ்ட் அவங்க அந்த படத்துடைய கதைக்கும் கதைக்களத்துக்கும் ஆக்டிங்க்கும் படத்துடைய மேக்கிங்க்கும் கொடுத்ததுனால சும்மா அந்த ப்ரொமோஷன் இந்த ப்ரொமோஷன்ஸ் பெருசாக பண்ணவே இல்லை, அந்த படத்துக்கு தேவையான ப்ரொமோஷன்ஸ் மட்டுமே பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படம் அப்படிங்கிறதுனால எந்த வகையிலையும் இந்த படத்தில் வந்து இந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் எடுத்திருக்கிறாங்க. ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல த்ரில்லிங்கான கட்டமரன் செயல் போட் பற்றின படமாக இருக்கனால நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குன்னு எல்லாருமே சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அண்ட் வாட்டர் சீக்வன்சஸாக இருக்கட்டும், அண்ட் ஆக்டர்ஸுடைய பர்ஃபார்மென்ஸாக இருக்கட்டும், ரொம்ப கிறிஸ்மெண்டிக்காக ஒரு லீட் பர்ஃபார்மென்ஸ் ஊறி கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறதையும் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வாய்ப்பு கிடச்சி அந்த படத்தை பார்க்குறதுக்கான ஒரு சம்பவம், ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா படத்தை எஸ் மோ போக்கு பார்க்க நீங்கள் மறந்துடாதீங்க, பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ நானும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த படத்தை பார்க்குறேன். லெட்ஸ் ஹேவ் யூஏ அப்டேட்.
2: யூஏஇ அப்டேட் brought to you by ABC Cargo & Courier, number one in GCC.
1: ஸோ எஸ் யூஏ அப்டேட் பொறுத்த வரைக்கும் அபுதாபி வந்து இப்போது 3 மியூசியமுக்கு வந்து ஃப்ரீ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு சில ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணாலே போதுமானது. லவ் மியூசியம் அபுதாபியில் இருக்க கோடிய மியூசியமுக்கு, சையத் நேஷ்னல் மியூசியமுக்கு, அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம், இந்த 3 மியூசியமுக்கும் வந்து என்ட்ரி ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுன்னா அபுதாபி இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு மெயில் வழியாக டிக்கெட்ஸ் கிடைக்கும். இந்த டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் ஒரு முறை யூஸ் பண்ண முடியும் இந்த 3 மியூசியமுக்குமே. ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகே,
2: UAE update brought to you by ABC Cargo & Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo & Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
1: மற்ற பல அப்டேட்ஸோட I'll be back and this is the evening. Correct.
3: Back to back.
4: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: I love you too. I love you too, man. I love you too, man. I love you too. I love you too. I love you too.
1: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
2: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு. ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
1: We'll be back. Commercial break.
3: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
4: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
3: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல RERA அண்ட் DTCP அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜால ஈவென்ட் இருக்கு, வாங்க போலாம்.
2: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணுங்க. உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.
3: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: This hour of the evening correct is brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: பொன்னியும் போய் பண்ணி காட்டட்டா.
1: The evening Karak.
2: பேச்சாடா பேசின, சரி இந்த விடுங்க. வெல்கம் பேக், இது ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி நிவேதா, ஒன்லி 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ ஊரில் இருந்த நாட்களில் வந்து அதிகமாக நான் தெரிஞ்சுக்கிட்டது இந்த திரைப்படங்கள் பற்றி தான். என்னெல்லாம் புது படங்கள் வருது, எந்த படங்கள்லாம் பார்க்கல, படங்கள் எப்படி இருக்குது, மீடியா எப்படி இருக்குது, இந்த உலக நடப்புகளெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு இந்த மீடியா உலகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு இல்லையா. அதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா வீட்டில் உட்காரணும், பிகாஸ் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம வேலை போயிட்டுருக்கோம். அண்ட் இதில் வந்து நம்மளுடைய ஜேர்னி கம்யூட்டிங் டைம் மட்டுமே ஒரு நாளைக்கு 1-3 மணி நேரம் ஆகுது. ஸோ இந்த 1-3 ஹவர்ஸ், ஒரு சில நேரம் 1 மணி நேரத்தில் போவோம், ஒரு சில நாள் வந்து 1.5 மணி நேரம். நேற்றெல்லாம் வீட்டுக்கு போகிறது வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஜேர்னியாக இருந்தது. ஸோ எப்படி லாங் ஜேர்னியில் வீட்டுக்கு போகிறதுனால மிச்சம் மீதி இருக்கிற டைம் அப்படிங்கிறது நாம் நம்மளையே யோசிக்கிற ஒரு டைம் தான், பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் டைம் டு ஓவர் திங்க். அப்படிப்பட்ட ஒரு டைம்லேருந்து எனி டைம் யூ ஹாவ் டைம் டு ஓவர் திங்க்ங்கிற ஒரு டைமில் இருக்கும்போது, வாட் இஸ் ஃபிலிம்ஸ், ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ், என்ன புதுப்படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது, என்னென்ன மொழிகள், என்னென்ன சீரீஸ்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படி இந்த வாரம் வெளியாகக்கூடிய ஒரு 2-3 திரைப்படங்களை பற்றி நான் சொல்கிறேன். சன்னெக்ஸ்ட் ஓடிடி தளத்தில் வந்து அக்னிகாரம் அப்படிங்கிற திரைப்படம் வந்து வெளியாக இருக்குது. அண்ட் எஸ், நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்த படம் முதராத்திரி வந்து ரிலீஸ் ஆக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். ராமன் லீலா திரைப்படம் வந்து அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகுது. தொடக்கம் விஸ்மயா மோகன்லாலுடைய டெபியூ படம் வந்து ஜி ஹாட் ஸ்டாரில் வெளியாகுது. இருமுடி திரைப்படம் வந்து ரவிதேஜா, அது வந்து இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இருமுடிக்கும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. இந்த படங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து டைம் கிடைக்கும் போது, உங்களுக்கு இந்த ஃப்ரீ சண்டேஸ் இருக்குது, என்ன பண்ணுறது தெரில அப்படின்னு யோசிக்கும் போதெல்லாம் இந்த படங்கள்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் யூ ஆர் லவ் லிஸ்னிங் டு மியூசிக்ஸ். ஸோ இசை நம்மளை எப்படி வேணால் எங்கே வேணால் மாற்றிக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து இசை மாதிரி ஒரு நம்மளை ஆஸ்வாசப்படுத்துகிற, நம்மளை நிம்மதிப்படுத்துகிற ஒரு விஷயம் வந்து வேறு எதுவுமே கிடையாது. வென் வி வெரி டயர்ட், வென் வி ஆர் வெரி அப்செட், சேட், லாட் ஆஃப் அதர் திங்ஸ் நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கும் போது கொஞ்சம் மியூசிக் கேட்டு அந்த மியூசிக் உட்காரும்போது ஹபாடான் இருக்கும். ஸோ அப்படி வந்து மியூசிக் லவர்ஸ்க்காகவே நம்ம இந்தியாவில் வந்து கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு மாடர்ன் ஃபியூசன் கலந்து அப்படி ஒரு பேண்ட்னா அது வந்து அகம் தான். ஸோ அகமுடைய நீங்கள் ஒஃபிஷியல் வெப்சைட் அண்ட் யூடியூப் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒண்டர்ஃபுல் மியூசிக் பேண்ட் இட் இஸ். அவங்களுடைய எல்லா ஒர்க்கும் நீங்கள் உட்காந்து பார்க்கலாம், கலர்ஃபுல் அன்பிளக்ட் வேர்ஷன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் யூடியூப்ல நேரில் பார்க்குறதுக்கான ஒரு அழகான வாய்ப்பு அவங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இவங்க தான் வந்து இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி கர்நாடிக் ப்ரோக்ரெசிவ் மெட்டல் மியூசிக் பேண்ட், ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன்ஸுடைய அகம் பேண்ட். ஸோ அகம் பேண்டோடைய இந்த கிராண்டான மியூசிக்கல் ஃபெஸ்டிவல் துபாயில் நடக்க இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி நேரில் போய் பார்க்க மறந்துடாதீங்க. செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் விசிட் platinumlist.ae ஃபார் யூர் புக்கெட்ஸ், ஃபார் யூர் டிக்கெட்ஸ் மன்னிக்கணும். ஒஃபிஷியல் ரேடியோ பார்ட்னர் 89.4 தமிழ் எஃப்எம் மற்றும் ஹோம் 92.2 FM. ஸோ எஸ் இப்போ வந்து பாட்டு வருது கேளுங்க. தி ஈவினிங் கரக் வித் மீ அர்ஜுன வேதா.
3: தி ஈவினிங் கரக் பிரசன்டட் பை
4: VNCT குளோபல் இன் பிக் வில்லா சேல் கமிங் சண்டே 10 AM to 8 PM பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் பர்ஜமான நடக்க இருக்கு.
3: பிராட் யூ பை அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்.

0: Dry skin, acne, eczema, hair fall issues, இதெல்லாம் இப்ப யாருக்குதான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, தெரியுமா? இன்னைக்கு டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ayurtreat ayurveda dubai silicon oasis and dip 1 dubai.
1: எங்க நம்ம பிளாட் வாங்குமா?
2: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
1: UAE ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல RERA and DTCP approved plots, 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th anniversary special offer da idu. Indha weekend Sharjah la event irukku, vaanga pola.
3: 20th September Sunday No Hotel Sharjah Expo Center la 9 AM to 9 PM prop shell team ah meet pannunga, unga plot ah book pannunga.
0: Plots nale prop shell dane. For appointments call 056 415 4242.
4: This hour of the evening correct is brought to you by Bright Collection alikum thannambikeyudan ungal vaalkai milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.

0: கமர்ஷியல் பிரேக்.
1: எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
2: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
1: யுஏஇ ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜா லைவன் இருக்கு, வாங்க போலாம்.
3: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.
4: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.
5: புதிய டேர்ம், புதிய ஜெட்டோர். ஜெட்டோரின் அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்க ட்ரீம் SUV-ஐ டிரைவ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க.
1: வாட்ட நாங்க கவர் பண்றோம், அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க.
5: மந்த்லி EMI வெறும் 966 dirhams முதல் ஆரம்பம். உங்க ட்ரீம் SUV நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கு.
1: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் அண்ட் ஃபுஜைரா டுடே. ஜெட்டோர் UAE, பார்ட் ஆஃப் எலைட் குரூப் ஹோல்டிங்ஸ். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. எங்க நம்ம பிளாட் வாங்குவோமா?
2: இரு, ஏதாச்சும் ஆஃபர் வரட்டும், அப்ப வாங்குவோம்.
1: யுஏஇ ல இருந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட், தமிழ்நாட்டுல பிரைம் லொகேஷன்ல ரேரா அண்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸ், 80% பேங்க் லோன் அசிஸ்டன்ட்டோட கிடைச்சா ஓகேவா? ப்ராப்ஷலோட 19th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர் தான் இது. இந்த வீக்கெண்ட் ஷார்ஜா லைவன் இருக்கு, வாங்க போலாம்.
3: 20th செப்டம்பர் சண்டே நோ ஹோட்டல் ஷார்ஜா எக்ஸ்போ சென்டர்ல 9 AM டு 9 PM ப்ராப்ஷல் டீமை மீட் பண்ணுங்க, உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.
4: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 056-415-4242.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by பிரைட் கலெக்ஷன், அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: The Evening Karak.
1: அப்போ மக்களுக்கு நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ ஒரு மணி நேரம் இல்லை, ரெண்டு மணி நேரம் இல்லை, மூன்று இல்லை, நான்கு மணி நேரம் உங்களோட நான் பேசின சந்தோஷத்தோட, இன்னைக்கு பல விஷயங்களை பகிர்ந்த சந்தோஷத்தோட ஐ எம் லீவிங் ஹோம். அண்ட் எஸ், இட்ஸ் கோயிங் டு பி அ லாங் டேர்ம் வித் யூ. உங்களை விட்டுட்டு நான் போகிறதுன்னு நான் நினைக்கவே கூடாது. என்னால் போக முடியாது, என்னால் திருப்பி வரதான் முடியும். சரி, இந்த சந்தோஷமான தருணத்தோட, இந்த சந்தோஷமான விஷயத்த சொன்னதோட, கிளம்புறதுக்கு முன்னாடி நாம சில நேரங்களில் நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே

0: டாக்டர் தீபா புருஷோத்தமன் இருக்கிறாங்க. இவங்க வந்து இப்போ உங்களுக்காக இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக இப்போ இன்ட்ரோடக்டரி ஆஃபராக வந்து அபியங்கா கிழி ஸ்டீம் பாத் ஃபேஸ் பேக் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு 149 திரகம்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ விசிட் டாக்டர் தீபா புருஷோத்தமன் அட் வேதாமிருதா ஆயுர்வேதிக் சென்டர் அல்னாதா 2. ஃபார் அப்பாயின்மெண்ட் கால் 04-355-5139. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உடம்பு பிரச்சனைகள் வரும்போது முதல்ல ட்ரீட் பண்ணிடணும். நாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். வென் ஐ வாஸ் இன் இந்தியா, எனக்கு வந்து இந்த 3 மாதத்தில் ஒரு 15 நாட்கள் உடம்பு சரியில்லை. யார்கிட்டையுமே என்னால் இதை சொல்லவே முடியல. அவங்க நம்புவாங்களா சொல்லுங்கள், வெளில எங்கேயாவது கூப்பிட்றாங்க, இல்லைப்பா உடம்பு சரியில்லை. என்னப்பா 4 நாள் முன்னாடி உடம்பு சரியில்லைன்னு ஜிம் போயிட்டுருக்க டைமில் ஜிம் கோச் கிட்ட கால் பண்ணி, கோச் உடம்பு சரியில்லை, என்னம்மா நீ வந்து 2 நாள் முன்னாடி உடம்பு சரியில்லைங்கிற. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆகிறதுக்கு ரீசன்னா நம்ம ஒன்று நம்ம வந்து அந்த அட்மாஸ்பியரோடு செட் ஆகலை, இன்னொன்று வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண மாட்டோம். எனக்கு டாக்டர் கொடுத்த மருந்துகளை வந்து 2 நாள் சரியான விட்டுட்டேன், திருப்பி அது ஆரம்பிக்குது. ஸோ எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் கண்டினியூஸாக பண்ணுங்கள். மனசில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே கன்சிஸ்டன்சிங்கிறது ஒரு பெரிய தீர்வாக இருக்குது. நமக்குள்ளே எப்படி பேஷன்ஸ் இருக்கணுமோ அந்த பேஷன்ஸோடு சேர்ந்து நாம் பண்ணக்கூடிய வேலைக்கும் நம்ம பண்ணக்கூடிய விஷ் ஏதாவது ஒன்று நம்ம ஆசைப்பட்டோம்னா எல்லாத்து மேலேயும் நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு பிலீஃப் இருக்கணும். சில நேரம் எஸ் வி வில் திங்க் வி டோன்ட் ஹாவ் டைம், பட் வி டூ ஹாவ் டைம். வென் நான் வண்டியில் ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கும்போது உங்கள் ஏஜ் என்னவாக இருக்குன்னா ஐம் ஜஸ்ட் 30s அப்படி சொல்லும்போது அவங்க வந்து நோ யூ ஹாவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் யுவர் லைஃப். நான் ஸ்டார்டடா, எனக்கு என்னங்க இவ்வளோ வயசாகிடுச்சு நான் ஃபீல் பண்ணணும், யூ ஜஸ்ட் ஸ்டார்டட் யுவர் லைஃப் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்தந்த ஏஜ் அடையும் போது அந்தந்த ஏஜுக்கான புரிதல் நமக்கு வர ஆரம்பிக்கும். அண்ட் வி ஸ்டில் ஃபீல் யங் ஒன்லி. Okay, so with this note, I am leaving home. You also drive safe. And நாளைக்கு நான் குட்டி ஸ்டோரியில் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is me, Nivedha, signing off. And always stay tuned to 89.4 Tamil FM, UAE's number one Tamil radio station. அது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். Okay, tada, அடுத்து அன்புடன் நான் பிரியா.
1: The Evening Correct, presented by
2: VNCT Global in Big Villa Sale. Coming Sunday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel, Burjumanla, Nadakkirukku.
1: Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka, Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubai. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Adikum Tanambikeyudan. Ungal Vaazhkai Milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal.
0: Brought to you by Danya Auto Spare Parts LLC. Genuine parts center for American, German, Korean and Japanese cars. Wholesaler and retailer for batteries and lubricants.
3: வணக்கம். விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தாய்மாமன் தங்க போதிடம் திட்டத்தை முதலமைச்சர் விஜய் எதிர்வரும் செப்டம்பர் 28 தொடங்கி வைக்க உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 2026 June 22 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். இதற்கான அரசாணை June 23 வெளியிடப்பட்டது. திட்டத்தை தமிழக முதலமைச்சர் செப்டம்பர் 28 தொடங்கி வைக்கின்றார். மேலும் அரசு மருத்துவமனைகளில் June 22 முதல் திட்டம் தொடங்கப்படும் நாள் வரை பிறக்கும் குழந்தைகளுக்கு 107 மையங்களில் தினமும் 100 குழந்தைகள் வீதம் செப்டம்பர் 28 முதல் வழங்க உரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் அமையவுள்ள உலகளாவிய திறன் மையத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக முதலமைச்சர் சர் ஜோசப் விஜய் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் முன்னிலையில் இன்று தலைமைச் செயலகத்தில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழ்நாடு அரசால் சென்னையில் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள OMR GCC வழித்தடத்தில் அமைந்துள்ள DLF டவுன் டவுன் தரமணி வளாகத்தில் முதலாம் ஆண்டு 250 பேருக்கு உயர் மதிப்பு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையிலும் வரும் ஆண்டுகளில் விரிவாக்கம் மேற்கொள்ளும் வகையிலும் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட வால்கிரீன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் அமைக்கவுள்ள தனது முதல் உலகளாவிய திறன் மையத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இன்று 7 மணி நேர விசாரணை நடத்தினர். அடுத்தகட்ட விசாரணை எப்போது நடந்தாலும் முன்னிலையாக வேண்டும் என போலீசார் அவரை அறிவுறுத்தியுள்ளனர். காவல்துறை சம்மன் அனுப்பியதின் பேரில் விசாரணைக்கு தாம் முன்னிலையாகியதாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விசாரணையின் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். காவல்துறையினர் தம்மிடம் எழுப்பிய 295 கேள்விகளில் 246 கேள்விகளுக்கு பதிலளித்ததாக தெரிவித்தார். அடுத்த வாரம் அழைக்கும் போது பதிலளிக்கவும் காத்திருக்கின்றேன் என்று முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். கடந்த திமுக ஆட்சியின் போது தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம், பள்ளிகளின் தரம் உயர்வு, TTPC உள்ளிட்ட பல்வேறு அரசு அனுமதிகளை பெற்றுத்தருவதாக கூறி பணம் வசூலித்து மோசடி செய்ததாக தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் செயலாளர் இளங்கோவன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 177 தனியார் பள்ளிகளிடம் இருந்து புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 100 கோடி ரூபாய் வரை வசூலித்து மோசடி இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த வழக்கில் 250 மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: திரிணாமுல் காங்கிரஸ் பிளவுபட்டுள்ள நிலையில் மம்தா பானர்ஜி பிரிவுக்கு கால்பந்து வீரர் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. மம்தா அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் என மம்தா தரப்பு கட்சிக்கு புதிய பெயரை ஆணையம் அங்கீகரித்துள்ளது. ஜனநாயக திரிணாமுல் காங்கிரஸ் என அருப் ராய் ரிதப்பிரதாப் பானர்ஜி தரப்புக்கு புதிய பெயரை ஆணையம் அங்கீகரித்துள்ளது. ரிதப்பிரதாப் பிரிவு திரிணாமுல் காங்கிரசுக்கு அஞ்சல் உரை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மம்தா தரப்பும் ரிதப்பிரதா தரப்பும் உரிமை கோரிய நிலையில் இரு அணி மனுவை விசாரித்து திரிணாமுல் காங்கிரஸ் பெயர் இரட்டை பூக்கள் சின்னம் என்பன முடக்கப்பட்டன. மேற்கு வங்கத்தின் நந்திகிராம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்காக மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் நிறுத்தியிருந்த வேட்பாளர் சஞ்சிதா தே பிரதான் இன்று தனது வேட்பு மனுவை திரும்ப பெற்றுள்ளார். அவர் மேற்கு வங்க முதல்வர் சுபேந்து அதிகாரியை சந்தித்த பின்னர் வேட்பு மனுவை திரும்ப பெற்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனிடையே நந்திகிராம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் மிலன் பிரதான் பழைய கொலை வழக்கு தொடர்பாக மேற்கு வங்க காவல்துறையினரால் இன்று கைது செய்யப்பட்டார். October 6 நடைபெறவுள்ள நந்திகிராம் இடைத்தேர்தலில் மிலன் பிரதானுக்கு மம்தா பானர்ஜி தலைமையிலான அணி ஆதரவளிக்கும் என அறிவித்த சில மணி நேரங்களிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இந்திய ஜனநாயக வரலாற்றில் இது ஒரு கருப்பு நாள் என்று கட்சி பெயர் சின்னம் முடக்கத்துக்கு மம்தா பானர்ஜி கண்டனம் தெரிவித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சின்னத்தை முடக்கிய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இணைந்து அரசியல் கட்சிகளை பிளவுபடுத்தி பின்னர் அந்த கட்சிகளின் தேர்தல் சின்னங்களை பறித்துக் கொள்வதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். முதலில் சிவசேனா, பின்னர் தேசியவாத காங்கிரஸ் கட்சி, தற்போது திரிணாமுல் காங்கிரஸ் என ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியான நடைமுறை பின்பற்றப்படுவதாக ராகுல்காந்தி குற்றம் சுமத்தினார். ஒரு முழு அரசியல் கட்சியையே கைப்பற்ற முடியும் என்ற நிலை ஏற்பட்டால் கோடிக்கணக்கான இந்தியர்களின் வாக்குகளையும் திருட முடியும் என்பது ஆச்சரியமல்ல என்று அவர் கூறினார். வாக்கு திருட்டு, தற்போது கட்சி திருட்டு ஆகியவை ஜனநாயகத்தின் வீழ்ச்சியின் அடையாளங்களாக மாறிவிட்டதாகவும் ராகுல்காந்தி குற்றம் சுமத்தினார்.
2: இலங்கை செய்திகள்.
3: சவுதி அரேபியாவில் நீதிமன்ற நடவடிக்கைகளை எதிர்கொண்டு வரும் இலங்கை நாட்டவரான அனோஜன் சிவராசாவின் வழக்கை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக இலங்கை வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேன்முறையீட்டுக்கு பின்னர் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். ரியாதில் உள்ள இலங்கை தூதரகம் கொழும்பில் உள்ள சவுதி அரேபிய தூதரகத்துடன் இணைந்து வழக்கின் முன்னேற்றங்களை தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாக அமைச்சகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது. மேலும் தூதரக வழிமுறைகள் மூலம் சவுதி அதிகாரிகளுடன் தொடர்ந்தும் தொடர்பில் இருப்பதாகவும் அனோஜன் சிவராசாவின் நலன்கள் பாதுகாக்கப்படுவதுடன் அவருக்கு சாத்தியமான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இலங்கை வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
2: அமீரக செய்திகள்.
3: துபாயில் தொழிலாளர்களுக்கான குடியிருப்புகளில் ஒவ்வொரு நபருக்கும் குறைந்தபட்சம் 3.7 சதுர மீட்டர் தூங்கும் இடம் இருக்க வேண்டும் என்று துபாய் நகராட்சி அறிவித்துள்ளது. மேலும் தொழிலாளர் குடியிருப்புகளில் சேவை வசதிகளுக்காக ஒவ்வொரு நபருக்கும் 8.9 முதல் 10.3 சதுர மீட்டர் வரையிலான மொத்த தரைப்பரப்பு ஒதுக்கப்பட வேண்டும் என புதிய திட்டமிடல் மற்றும் வடிவமைப்பு விதிமுறைகளை துபாய் நகராட்சி நிர்ணயித்துள்ளது. பொழுதுபோக்கு வசதிகள் மற்றும் திறந்த வெளிப்பகுதிகளுக்கு ஒவ்வொரு நபருக்கும் 0.75 முதல் 1.5 சதுர மீட்டர் வரை இடம் வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் குடியிருப்பு பகுதிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் நிறைவு பெற்றுள்ளதாக துபாய் நகராட்சி இன்று தெரிவித்தது. தொழிலாளர் குடியிருப்புகளுக்கான ஒருங்கிணைந்த ஸ்மார்ட் வகைப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்திய துபாய் நகராட்சி 1417 கட்டிடங்களை ஆய்வு செய்து அவற்றின் கட்டமைப்பு நிலை மற்றும் பொது சுகாதாரம் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு இணங்கியுள்ளதா என்பதையும் மதிப்பீடு செய்துள்ளது. 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் வளைகுடா பிராந்தியத்தில் பதிவான சைபர் தாக்குதல்களில் பாதிக்கும் மேற்பட்டவை ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியாவை குறிவைத்ததாக தகவல் பாதுகாப்பு ஆய்வு நிறுவனமான பாசிட்டிவ் டெக்னாலஜிஸ் ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதில் வளைகுடா பிராந்தியத்தில் அதிகம் குறிவைக்கப்பட்ட நாடாக அமீரகம் முதலிடத்தில் உள்ளது. மொத்த தாக்குதல்களில் 35% அமீரகத்தை குறிவைத்துள்ளன. அதனைத் தொடர்ந்து ஈரான் 17% சவுதி அரேபியா 15% உள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது.
2: உலகச் செய்திகள்.
3: அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல் நீடித்து வரும் நிலையில் அடுத்த வாரம் நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுச்சபையின் உயர்மட்ட கூட்டத்தில் பங்கேற்க ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் மற்றும் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளுக்கு அமெரிக்கா விசா வழங்கியுள்ளது. ஐநா கூட்டங்களில் பங்கேற்க ஈரானின் முக்கிய பிரதிநிதிகள் குழு மற்றும் அத்தியாவசிய பணியாளர்களுக்கான விசாக்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. எனினும் நியூயார்க்கில் அவர்களின் பயணங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதுடன் ஆடம்பர பொருட்கள் உள்ளிட்ட சில பொருட்களை வாங்குவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஐநா கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்கு தமக்கான விசா மறுக்கப்பட்டுள்ளதாக ஈரான் அதிகாரிகள் முன்னதாக குற்றம் சுமத்தியிருந்தனர். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதல் 6 மாதங்களுக்கும் மேலாக நீடித்து வரும் நிலையில் ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது அல்லது ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவது குறித்து உடன்பாடு ஏற்படுவதற்கான அறிகுறிகள் இல்லாத சூழலில் இந்த விசா முடிவு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து ஐரோப்பா மற்றும் பிரான்சுக்கு எதிரான ஹைபிரிட் தாக்குதல் அச்சுறுத்தல் தீவிரமடைந்துள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோன் எச்சரித்துள்ளார். இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள முக்கிய உட்கட்டமைப்புகளை பாதுகாப்பதற்கான திட்டத்தை தயாரிக்க பிரான்ஸ் அரசுக்கு உத்தரவிட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் நாட்டின் முக்கியமான பாதுகாப்புத்துறை மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் தளங்களை ட்ரோன் மற்றும் சைபர் தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளும் அந்த திட்டத்தில் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: போர்ச்சுக்கல் அணியின் புதிய பயிற்சியாளர் ஜார்ஜ் ஜீசஸ் தேர்வு செய்த முதல் அணியில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இடம்பெற்றுள்ளார். இதன் மூலம் 41 வயதான ரொனால்டோ சர்வதேச கால்பந்தில் இருந்து ஓய்வு பெறுவாரா என்ற எதிர்பார்ப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதம் உலகக்கோப்பை நாக் அவுட் சுற்றில் ஸ்பெயினிடம் போர்ச்சுக்கல் தோல்வியடைந்த பின்னர் தேசிய அணிக்காக தொடர்ந்து விளையாடுவது குறித்து ரொனால்டோ உறுதியான தகவலை தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் செப்டம்பர் 24 முதல் அக்டோபர் 4 வரை நடைபெறவுள்ள 4 நேஷன்ஸ் லீக் போட்டிகளுக்காக தேர்வு செய்யப்பட்ட 25 வீரர்கள் கொண்ட போர்ச்சுக்கல் அணியில் அல்நாசர் அணியின் முன்கள வீரர் ரொனால்டோவும் இடம்பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
2: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since 1982.
4: அனாச்சி, குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே FM 89.4 தமிழ் FM தான் அனாச்சி.
2: Star of the month.
5: Singer Hariharan.

0: குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டே இருக்கேன், எஸ் சரியாயிடும். அண்ட் எஸ் இந்த த்ரோட், அதுக்கப்புறம் த்ரோட் ப்ராப்ளம், கொஞ்சம் ஃபீவர், கொஞ்சம் கோல், கொஞ்சம் கஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டுருக்கு. எஸ் கொஞ்ச நாளில், ஐ மீன் இந்த வீக்கெண்டில் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களோட ஹெல்த்தெல்லாம் பார்த்துக்கோங்க, எங்கே போனாலும் நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாஸ்க்கெல்லாம் வந்து போட்டுகிட்டே போங்க. அண்ட் இப்போது அடுத்து உங்களுக்காக UAE அப்டேட் ஷேர் பண்ணட்டுமா?
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஸோ யூஏயில் நிறைய இடங்களில் நிறைய பேர் வந்து அவசரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜாலியாக அந்த ஜே வாக்கிங்லாம் வந்து பண்ணிட்டு போகிறது உண்டு இல்லையா. ஸோ அபுதாபி போலீஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ பட்டுன்னு யாரும் வந்து அப்படிலாம் க்ராஸ் பண்ணி போகக்கூடாது. அப்படி நீங்கள் க்ராஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு அசால்ட்டாக 400 dirhams வந்து ஃபைன் இருக்குது, அது போக உங்களுக்கு பெனால்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இது தேவையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட உயிர் ரொம்ப முக்கியம், ரெண்டாவது நம்ம காசை மிச்சம் பண்ணுறதுக்கு தான் வந்து இருக்கோமே தவிர தாராளமாக ஃபைனுக்கு செலவு பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் அப்படி யாரும் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி டக்குன்னு க்ராஸ் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி ஞாபகப்படுத்துங்க, ஓகேவா?
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் கார்கோவை சேஃபாக அனுப்புங்கள். The bridge to your home. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஸோ இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கான்சர்ட்டை சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
1: இல்லையே.
0: இப்ப பாக்க ரெடியாகு.
2: மறுபடி கத்துட்டு வந்திருக்கே.
0: மீசைய முறுக்கு வெற்றியை தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
3: நீ ஒரு கலைஞன்டா.
4: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
0: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் FM ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
5: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சது.
6: We'll be back after a short commercial break.
7: எனக்கு சக்கரை வியாதி.
8: சுகரா? இது எத்தனை நாளா?
7: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
8: ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா
7: சார்?
0: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
9: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 dirhams தான்.
10: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
11: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம். ஜெயம் பிராண்ட் ஏசிடா, ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
12: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Bright Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alokas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம அப்பா அம்மா வந்து கார் வாங்க மாட்டாங்களா, திடீர்னு நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளே ஒரு கார் வாங்க மாட்டோமா, நம்மளோட ஃபர்ஸ்ட் கார் என்னவா இருக்கும் அப்படின்னு கனவு காண ஆரம்பிச்சிருப்போம். சரி, இப்போ வாங்கலாம் அப்போ வாங்கலாம் அப்படின்னு டேஸ் வந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நல்ல சான்ஸ் வரும்போது அதை மிஸ் பண்ணுவோமா என்ன? நீங்கள் கூட கார் வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அப்படி ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன், ஒரு ஐடியா வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எஸ், ரொம்ப நாளாக எஸ்யூவி கார் வாங்கணும், வாங்குறதா வாங்குறோம், அப்படியே எஸ்யூவியை வாங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்னு உங்கள் பிளான் இருந்தது அப்படின்னா, இப்போது ஜெட்டோரில் வந்து அன்பீட்டபிள் ஆஃபர்ஸோட உங்கள் ட்ரீம் எஸ்யூவியை ட்ரைவ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு டைம் வந்தாச்சு. ஸோ வேட்டை அவங்க பார்த்துப்பாங்க, இல்லைனா 0% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் அண்ட் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியும் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஜெட்டோரில். ஸோ மந்த்லி வெறும் 89,66 இருந்து ஆரம்பமாது உங்களோட ட்ரீம் எஸ்யூவியை நீங்கள் நினைச்ச உடனே இப்போ உங்களால் வாங்க முடியும். ஸோ விசிட் ஜெட்டோர் ஷோரூம் அக்ரோஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் அண்ட் ஃபுஜைரா டுடே. ஸோ ஜெட்டோர் UAE பார்ட் ஆஃப் அலி குரூப் ஹோல்டிங், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by Lulu in minutes. Shop on the Lulu app and get Lulu hypermarket delivered in minutes.

0: We'll be back after a short commercial break.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் FM அண்ட் ஹோம் 92.2 FM.
2: துபாயில வீட்டு சமையல் மாதிரி பிரீமியம் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரெஸ்டாரன்ட் தேடுறீங்களா?
3: உங்களுக்காகவே IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் அவங்க 3rd பிரான்ச்ச கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
2: அசல் பாரம்பரிய சுவையில வெரைட்டியா என்ஜாய் பண்ணலாம்.
3: இன்னொரு ஹைலைட், இங்க ஆனியன் கார்லிக் இல்லாம ஜெயின் ஃபுட் கூட கிடைக்கும். IS பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. கால் 0503108255.
1: JLT ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4th ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: Changing lifestyle and food habits ala gastritis constipation madri serimana prachanegal ungalku iruka appo innike Dr. Geetha Sadanandan kitta consult panunga at Ayurtrade Ayurveda Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல, நான் ரெடி கேக்க. நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
0: This hour of Anbudan Naan is brought to you by Pride Collection Adikum Thannambikeyudan. Ungal vaazhkai milirattum. Joy Alukas, the world's favorite jeweler.
4: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நம்ம பார்க்குற கப்பல் அவங்க லைஃபை நிஜமாகவே வந்து அதே மாதிரி தான் வந்து இருக்காங்களா? நம்ம சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணால் சில கப்பல்ஸை பார்த்தா, வா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருப்போம். இவங்க நிஜமாகவே அப்படி இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். சூர்யான் ஜோதிகா மாதிரி கப்பலை பார்க்கும்போது கூட அவங்க ரெண்டு பேரும் பப்ளிக்கில் வந்து ரொம்ப பாண்ட் இருக்க மாதிரி அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து தெரியும். ஆனால் ஒரு சின்ன க்வெஸ்சன், நம்ம பார்க்குற ஃபியூ மினிட்ஸில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் தான் அவங்க ஃபுல் லைஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி இல்லை. ஒரு கப்பல் ஃபோட்டோவில் வந்து சிரிக்கலாம், இன்டர்வியூவில் வந்து ரொம்ப க்யூட்டாக விட்டு கொடுக்காமல் பேசலாம், அனிவர்சரி போஸ்டெல்லாம் வந்து ரொம்ப அழகான வார்த்தைகள்லாம் போட்டு சோஷியல் மீடியாவில் போடலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும், கோபம் வரலாம், மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், சைலண்ட்டாக இருக்கலாம், ரெண்டு பேரும் பேசாமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்னா ப்ராப்ளம் வந்த அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, ஆக்சுவலி ரெண்டு பேருக்குள்ள ப்ராப்ளம். சரி, இதை வந்து எப்படி சேர்ந்து சால்வ் பண்ணலாம், சேர்ந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ரிலேஷன்ஷிப்பில் சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குற அந்த லவ்வை வந்து கம்பேர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்க ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியாத 90% ஆஃப் லைஃப் இருக்குது, அது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எல்லாரோட லைஃப்லேயுமே வந்து சண்டை வரும் தான், சின்ன மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் வரும் தான். ஆனால் எப்போவுமே அந்த கை இருக்குல்ல, அது கோர்த்தே இருக்கணும். ஒரு சின்ன சண்டை வந்தால் கூட அதை அப்படி விட்டுட்டு போகக்கூடாது, ஸ்டில் இருக்க பிடிச்சிக்கணும் இல்லையா? அதுதான் சூர்யா ஜோதிகோட லைஃப்பில் இருக்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம்னு நான் பார்க்குறேன். ஸோ அதுதானே ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சட்டுன்னு கோச்சிட்டு போகிறது, அவங்க கூட சொல்லியிருப்பாங்க சண்டை போட்டதே கிடையாதுங்க, பட் சின்னதாக கோவம் வந்தால் கூட அவங்க முகத்தை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வரும் அப்படின்னு ஜோதிகாவே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளவுதான் நம்ம சண்டையா அப்படின்னு கேட்டால், ஆமாம், நிறைய பேருக்கும் இப்பயும் அதே மாதிரி இருக்கும். அது ரொம்ப அழகான விஷயம், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பட் இன்னமும் சில பேர் வந்து ரெண்டு நாள் பேசாமல், ஒரு ரெண்டு வாரம் பேசாமல், ரெண்டு வருஷம் பேசாமலாம் வந்து சில கப்பல்ஸ்லாம் இருக்காங்கல்ல, என்ன என்ன சாதிக்க போகிறோம் அந்த மாதிரிலாம் இருந்து இல்லை? விட்டு கொடுக்கறது ரொம்ப அழகான ஒரு விஷயம், யார் யாருக்கும் என்னென்னமோ விட்டு கொடுத்துருக்கோம். நம்மளை நம்பி வந்த பார்ட்னர், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு விட்டு கொடுத்தா நம்ம குறைஞ்சி போயிட மாட்டோமே. அப்போ தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வந்து நம்ம வாழ முடியும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: ப்ரோட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லூகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர், சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
3: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம், கவிதை கவிதை.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க ஏங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான புனிதமான

0: 4. We'll be back after a short commercial break.
1: VNCT Global in Big Villas Sale. Beach Villas at ECR Chennai and Beverly Villas at OMR Chennai. Just 1,500 dirhams monthly EMI la 4BHK spacious designer villas. 15 years rental contract and 15 years free maintenance order. Ini unga villa oda EMI ya unga rentale paathukom. In the Big Villas Sale coming Sunday, September 20th, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Burjaman Mall, Dubai la nadakka irukku. Call 054-767-3111 4BHK spacious villas for just 1,500 dirhams EMI la miss panidadinga.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யாரு வர?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: அடிங்க
4: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. திஸ் ஆர் ஆஃப் அன்புடன் நான் இஸ் brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
1: 89.4 தமிழ் FM கேட்டுட்டு இருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. அடுத்து மனசை தொட்ட மெட்டுக்காக ஜானு வந்து ஒரு சாங் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. மரியான் படத்துல இருந்து ஏதாவது ஒரு சாங் பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்துட்டுருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங்கையும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா 0502528940 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். அனுப்புவோம் அந்த பாட்டை உங்களுக்காக. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasu thottu mittu.
4: Manasu thottu mittu.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஆக்சுவலி இந்த லவ்ல இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம எப்பவுமே ஒரே பர்சனை லவ் பண்ண மாட்டோம். அந்த உருவம் மட்டும்தான் ஒன்றா இருக்கும். இந்த ஏஜ் மாற மாற 20 இயர்ஸில் உங்கள் பார்ட்னர் ஒரு மாதிரி இருப்பாங்க, உங்கள் கேரக்டர்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் 35 இயர்ஸில் அண்ட் 40 இயர்ஸில் அண்ட் 50, 60 அப்படின்னு மாறிட்டே போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களோட மைண்டோ இல்லை அவங்க பண்ணுற விஷயங்களோ மாறிட்டே வரும். நீ என்ன பண்ணாலும் சரி, உனக்கு வயசு ஆக ஆக நான் மறுபடியும் உன்னவே தான் நான் காதலிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்றதானே ரொம்ப அழகான ஒரு காதல். இல்லை அதே பர்சனை சூஸ் பண்ணுறது, என்ன நடந்தாலும் சரி அதே பர்சன் மேலே லவ் அதிகமாகிட்டே இருக்கிறது. ஒரு பர்சன் லவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஆனால் அவங்க ஃபேவரட் திங்ஸ் பண்ணும்போது, நம்ம பர்த்டேவை ரிமெம்பர் பண்ணும்போது, நம்ம மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கும்போது, அப்போது லவ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த ரியலான ஒரு டெஸ்ட் எப்போ தெரியுமா இருக்கும், அவங்க நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பண்ணும்போது கூட ரிலேஷன்ஷிப்பில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த ஒரு தாட் வரணும். மறுபடியும் இதே பர்சனை வந்து நம்ம சூஸ் பண்ணணும், அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும், உங்களுக்கு தெரியப்படுத்தணும். இட்ஸ் ஓகே மேலே கோவம் வந்தாலும் பரவாயில்லன்னு. சைக்காலஜியில் ரிலேஷன்ஷிப்பில் இந்த கமிட்மெண்ட்னா ஃபீலிங்ஸ் மட்டும் கிடையாதுங்க, ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுற ஒரு அந்த இன்டென்ஷனல் வந்து இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது உங்களோட பார்ட்னர் வந்து லேட்டாக வந்துட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தாட் என்ன வரும், ஏன் லேட்டு அப்படின்னு கேட்குற வந்து டோனுக்கும், ஏன் என்னாச்சுமா ஏன் லேட் ஆல் ஓகே அப்படின்னு கேட்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அங்கே தான் பிரச்சனையே இல்லையா. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக நம்மளோட டோன்லேருந்து, நம்மளோட அந்த பிஹேவியர், நம்ம பாடி லாங்குவேஜ் தான் வந்து பேசும், நம்ம கண்ணு பேசும், பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஸோ என்ன ஆச்சுமா ஆல் ஓகேவா அப்படின்னு கேட்குறதுக்கும், ஏன் லேட்டு அப்படின்னு சந்தேகமாக கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறது மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நம்ம ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம், அதில் பிஹேவியரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு அப்பப்போ தெரியப்படுத்துறதுமே ஒரு விதமான ஒரு காதல் தான். ஸோ அந்த லாக் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்கன்னா லைஃப் ரொம்பவே அழகாக இருக்கும். தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்போடு நான் இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: நம்ம எல்லாருக்குமே மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இந்தியாவிலேயே கர்நாடிக் மியூசிக்கையும் மாடர்ன் ஃபியூஷனையும் ஒன்றிணைக்கும் ஒரே இசைக்குழு ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் தலைமையில இந்தியாவோட ஒரே கர்நாடிக் ப்ரோக்ரசிவ் மெட்டல் இசைக்குழு அகம் பேண்ட் துபாய்க்கு வந்தாச்சு. மியூசிக் லவர்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. வர செப்டம்பர் 26 துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல அகம் பேண்டோட மியூசிக்கல் கான்சர்ட் நடக்கவிருக்கு. இப்பவே platinumlist.ae விசிட் பண்ணி டிக்கெட்ஸ் ப்ரீ புக் பண்ணுங்க. ப்ரவுட் ரேடியோ பார்ட்னர்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம் அண்ட் ஹோம் 92.2 எஃப்எம்.
2: We'll be back after a short commercial break.
1: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அனதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அனதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. என்னோட பார்ட்னர் ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான், பட் அவங்களை புரிஞ்சிக்கவே முடியல தெரியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தோணும். இது ரொம்ப டேஞ்சரான ஒரு க்வெஸ்சன் தான். ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆர்குமெண்ட் வந்த உடனே நம்ம மைண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் யார் கரெக்டு, இதில் அவங்க தப்பா நம்ம தப்பா, ஃபஸ்ட்டு வந்து இதில் யார் சாரி சொல்லியிருக்கணும், பேசாமல் நம்மளே போய் சாரி கேட்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கணக்கு போடும். ஆனால் ஹெல்த் ரிலேஷன்ஷிப்பில் சம்டைம்ஸ் க்வெஷ்சனே வேறையாக இருக்கும். இந்த ஆர்குமெண்ட்டில் வின் பண்ணுறதை விட நம்ம ரெண்டு பேரும் ஓகே இருந்தால் அதுவே போதும், கொஞ்சம் ஸ்மூத்தாக கொண்டு போனாலே போதும் அப்படின்னு. இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு மூவி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, உங்கள் பார்ட்னர் வந்து வேற ஒரு மூவி வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, ரெண்டு பேருக்கும் 20 minutes வந்து ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஏன் சாய்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க ஒரு பார்ட்னர், ஓகேவா? ஸோ மூவி பார்க்குற அந்த ஹாப்பினஸ்ஸே வந்து போயிடும். பட் சம்டைம்ஸ் காம்ப்ரமைஸ்க்குள்ள அது பண்ணும்போது, இன்றைக்கி வந்து உன்னோட சாய்ஸ், நெக்ஸ்ட் டைம் வந்து என்னோட சாய்ஸ், ஓகேவா? சிம்பிள், முடிஞ்சு போச்சு இல்லையா? நம்ம என்ன நாளைக்கே எல்லாமே முடிஞ்சு போகிறது கிடையாது, நெக்ஸ்ட் வீக்கெண்டுன்னு வரும், நாளைக்குன்னு ஒரு ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துலயே நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிற்கும் போது தான் அந்த பிரச்சனையை வந்து வேற மாதிரி வெடிக்கும். சின்ன விஷயமா இருக்குங்க, அது பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அந்த பேச்சுவார்த்தை வளர்ந்து வளர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற மாதிரி வந்து போகும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம பார்ட்னரோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களோட ஒப்பீனியனை, இட்ஸ் ஓகே இவ்வளவு தானே விட்டு கொடுக்குறேன், நீயே என்ஜாய் பண்ணு, நீயே பாரு, வா போகலாம் அப்படின்னு சொல்கிறது, அந்த மனசு வந்து சில நேரம் ஏதோ ஒரு டென்ஷனில் நம்ம அவங்கக்கிட்ட முகத்தை காமிச்சிடுறோம். ஸோ அவங்க ஒப்பீனியன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பெர்மிஷன் வந்து நம்மளே வந்து கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா போகும்னு நினைக்கிறேன். எனிவேஸ், 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அண்ட் உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் தெரியுமா, ஏன்னா இன்றைக்கி என்னோடய வாய்ஸ் ரொம்ப ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருந்தாலும் ஸ்டில் நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க, அதுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி. அண்ட் எஸ், இந்த சாட்டர்டே சண்டேலாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு மண்டே பேக் டு ஃபார்மில் நான் மறுபடியும் நல்லா என்னோடய வாய்ஸோடு திரும்பி வருவேன். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வருது, தொடர்ந்து நம்ம பேசலாம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
1: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 to 8:00 எவ்ரி டே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Correct presented by
5: VNCT Global in Big Villa Sale coming Sunday 10 AM to 8 PM Park Regis Hotel Burjaman la nadakka irukku.
4: Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathil irundhu ungalukkaga Dubai il Annathangam Gold and Diamonds. Karama Center Dubai.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நிறைய பேருக்கு இருக்க ஒரு டவுட் என்னன்னா, தன்னோட பார்ட்னர் வந்து அப்செட்டா இருக்கும்போது அவங்களுக்கு அட்வைஸ் வேணுமா இல்ல ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வேணுமா அப்படின்னு புரிஞ்சுக்கவே வந்து முடியாது. ஏன்னா எப்படி போனாலும் லாக் ஆயிடுவோம். நம்மளே வாண்டடா போய் பேசினாலும் நானா உம்முன் இருக்கேன்னு தெரியும் இல்ல, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நான் உம்முன் இருக்கேன்னு தெரியும் இல்ல வந்து என்னன்னு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்றதுனே தெரியாது, குறிப்பா ஆண்களுக்கு. இதை கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இது ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும் எல்லாருக்குமே. நம்ம பார்ட்னருக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, இதனால தான் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களுக்கு கண்ணா பின்னாடி அட்வைஸ் அப்போவே கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு தான் நான் சொன்னேன்ல, நீ கேட்டியா நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணாத, வை டிட் யூ டூ தட் அப்படின்னு சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அவங்களுக்கு அப்போ தான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ட்ரிகர் ஆகும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஜஸ்ட் சரி இப்போ நடந்துருச்சு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு போயிடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம், சரி இப்போ வந்து உனக்கு கஷ்டம் இருக்குல்ல, நான் வந்து அதை புரிஞ்சுக்கிறேன், உனக்கான ஸ்பேஸ் தரேன், உனக்கு கோவம் சரியானதுக்கப்புறம் உன்னோட மன சரியானதுக்கப்புறம் நீயே வந்து கேளு, அப்போ அது என்ன பண்ணலாம்னு நான் சொல்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த மொமெண்ட்டில் யாருக்கு வராது. அப்படி வந்தால் அவங்களுக்கு ஒரு சிலையே வைக்கலாம் இல்லையா. ஸோ சைக்காலஜியில் பார்ட்னர் வந்து எமோஷனை ரெஸ்பாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வேலிடேஷன், அவங்களுக்கு பேசுகிற விஷயங்களை நம்ம மதித்து அவங்களுக்கு அவங்கள நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதை விட பார்ட்னரோட எமோஷன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. உனக்கு இப்படி ஃபீல் ஆகுதா, நான் புரிஞ்சுக்கிட்டேன், கவலைப்படாத, சார்ட் பண்ணலாம், சேர்ந்து சரி பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் அவங்களுக்கு அப்போதைக்கு தேவையாக இருக்கும். ஸோ இந்த இமோஷனல் சேஃப்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதை நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஃபீலிங்ஸ் வந்து ஒன்று தானே. மோஸ்ட்லி ஆண்கள் வந்து அதை பெருசாக வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. எவ்வளவோ சமாளிக்கிறோம், இதையும் சமாளிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு மனசுக்குள்ளே தேக்கி தேக்கி தேக்கி தேக்கி வச்சு அது ஒரு பாயிண்டில் வந்து வெடிக்கிறவங்களும் இருக்காங்க. அண்ட் சில பேர் வந்து குழந்தை மாதிரி அப்போவே அழுதுருவாங்க, வைஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குமா அப்படின்னு அழுதுருவாங்க. இந்த பார்ட்னர் டு பார்ட்னர் வந்து டிஃபர் ஆகும் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம். பட் யாராக இருந்தாலும், கல் மனசுக்காரவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப இலகுன மனசுக்காரவங்களாக இருந்தாலும் சரி, கையை பிடிச்சி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் பார்க்குறேன், நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும், இந்த படத்தில் விஸ்வநாதன் சென்ஸில் வருவோம்ல, தப்பையும் பக்கம் இருந்தாலும் நான் கூட தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி ஒரு பார்ட்னராக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம கைவிட்டு எதுவுமே போகாதுன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். இது எல்லாமே என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து தான். உங்கள் சைடில் ஏதாவது ஒரு சஜஷன் இருக்குது அப்படின்னா அது எனக்கு தெரியப்படுத்துங்க. இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா ஆஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Chillax song of the hour. Chillax song of the hour. Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.

தமிழி

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: ஒன்றிணைக்கும் ஒரே மியூசிக் பேண்ட் அகம் பேண்ட், இந்தியாஸ் ஒன் அண்ட் ஒன்லி கர்நாடிக் ப்ரோக்ரெசிவ் மெட்டல் மியூசிக் பேண்ட். ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன்

0: ஸோ சீரியஸ்லி நம்ம ஆஃபீஸ் வீடு இப்படியே மாற்றி மாற்றி மாற்றி டென்ஷன் ஒரு மெஷின் லைஃப்பில் போயிட்டே இருக்கும்போது அப்படி கொஞ்சம் ஒரு பாஸ் விட்டு இந்த மாதிரி மியூசிக் ஈவெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணும்போது மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இல்லையா? ஸோ அடுத்த மண்டே வந்து நம்ம ஆஃபீஸ் போகும்போது ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மியூசிக் லவராக இருந்தீங்கன்னா இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க, போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. உடனே டிக்கெட்டை புக் பண்ணுங்கள் platinumlist.ae. ஓகே, 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ட்ரியா. நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சண்டை அதெல்லாம் சர்வசாதாரணம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் சண்டை வந்தால் நாள் கணக்கில் மாதக்கணக்கில் பேசாமல் இருக்கவங்களும் வந்து இருக்கிறாங்க. பட் இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? சில பேருக்கு அதுவே நடந்திருக்கும். வடிவேசன் சொல்கிற மாதிரி தான், சண்டையில் கிளியாத சட்டை எங்கே இருக்குது அப்படின்னு. பட் இந்த சண்டை எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து வரலாம். க்வெஸ்சன் வந்து சண்டை வருதா இல்லையா, சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எப்படி திரும்பி கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ பார்ட்னர்கிட்ட கோவப்பட்டு பேசியாச்சு, அப்புறம் 10 நிமிஷம் கழித்து ரியலைஸ் பண்ணிவிட்டு சில பேர் வந்து அவங்களே வந்து பேசிடுவாங்க, சாரி தப்பு ஏ மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. பட் இந்த ஈகோ இருக்கிறவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்க தப்புனாங்க தானே, ஸோ அவங்களே வந்து சாரி கேட்கட்டும், வாரம் ஆனாலும் சரி மாதம் ஆனாலும் சரி வருஷம் ஆனாலும் சரி அப்படின்னு அந்த ஈகோவை கட்டிட்டு ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிட்டு இருப்பாங்க. பட் லவ் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக லவ் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி இப்போ நான் வந்து உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்ல, ஐம் சாரி அப்படின்னு ஒரு வார்த்தையை கொட்டிட்டு அவங்க அப்படியே வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்றதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து இவ்வளோ வீக்காக இருக்காங்களா அவங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு தேவை அந்த பார்ட்னர் அவங்கள ரொம்ப அதிகமாக காதலிக்கிறனால அந்த மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு சாதாரணம், அது ஒரு தூசி மாதிரி வந்து அவங்கள பார்க்குறாங்க. அதுக்காக அடிக்கடி சாரி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, நம்மக்கிட்ட தான் வரணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க ஸ்டில் நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் மறுபடியும் உங்களை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் அர்த்தம். ஸோ நான் என்ன பண்ணேன், உனக்கு இது வந்து உன்னை அஃபெக்ட் ஆகிடுச்சுல அவ்வளோதான், இதுவுமே வந்து நான் அப்படி நடக்காது அப்படின்னு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எதுவுமே நம்மளை வந்து எதுவுமே பண்ண முடியாது, யாருமே தடுக்க முடியாது. இந்த சின்ன ஒரு விஷயம் இதனாலேயே நம்ம பிரிய போகிறோம் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளேயே நம்ம வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிறது தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: சென்னையில பாத்திருப்ப, துபாயில பாத்திருப்ப, ஏன் யூரோப்ல கூட பாத்திருப்ப, ஆனா தியேட்டருக்குள்ளேயே கான்சர்ட் பாத்திருக்கியா?
1: இல்லையே.
0: இப்ப பாக்க ரெடியாகு.
2: மறுபடி கத்துட்டு வந்திருக்கிய.
0: மீசைய முறுக்கு வெற்றியை தொடர்ந்து மீசைய முறுக்கு 2 இப்ப தியேட்டர்ஸ்ல வரப்போகுது.
3: நீ ஒரு கலைஞன்டா.
4: அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் சொல்லணும்.
0: ஹிப்ஹாப் தமிழா ஆதி, சைத்ரா, நாசர் மற்றும் பலர் நடிப்பில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்து இயக்கும் மீசைய முறுக்கு 2. செப்டம்பர் 25 ரிலீஸ் ஆகிற மீசைய முறுக்கு 2 திரைப்படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம் ஓட ரேடியோ அண்ட் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் பிலிம்.
5: டாடி, நேர்மை, நீதி, நியாயம், ஜெயிச்சதே.
6: We'll be back after a short commercial break.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் தன்னோட பார்ட்னர்கிட்ட வந்து எதிர்பார்ப்பாங்க, ஆனால் சொல்லிக்க மாட்டாங்க. மனசுக்குள்ள நினச்சிப்பாங்க, எனக்காவது யதார்த்தமாக வந்து அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டாங்க, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க குக்கிங்லேயோ இல்லை அவங்க ட்ரெஸ்ஸிங்லேயோ அப்படின்னா, நீங்களும் அதை சொல்கிறீங்க, யாராவது சொல்ல சொல்லி சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சில பேர் வந்து சொன்னால் கொஞ்சம் ஓவர் பண்ணுவாங்க, அதனால் வந்து நான் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. மற்றவங்ககிட்ட பெருமையாக பேசுவாங்க, ஆனால் சொல்ல வேண்டிய ஆட்கள் கிட்ட வந்து சொல்லாமல் விட்டுருவாங்க. எஸ், நம்ம பார்ட்னரை வந்து லவ் பண்ணுறோம், ஆனால் அவங்களுக்கு ப்ராப்பராக அவங்களுக்கு தேவையான அந்த அப்ரிசியேஷன், அந்த அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு விஷயத்த நம்ம கொடுக்குறோமா, இது கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். நம்ம பார்ட்னர் வந்து டெய்லி அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இன்னைக்கு ட்ரெஸ் போட்டிருக்கா, என்ன கலர் பொட்டு வச்சுருக்கா, அவர் வந்து ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி என்ன கலர் ஷர்ட் போடுறாரு, என்ன சாக்ஸ் போடுறாரு முதற்கொண்டு நோட் பண்ணுவாங்க. ஸோ இனிஷியல் டேஸில் வந்து வாவ் சூப்பர் வேறு லெவல் ஒன்று மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபேட் ஆயிடும், அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது வந்து கம்மியாயிடும். மனசுக்குள்ளே நினச்சி என்ன பண்ணலன், அதை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணும் இல்லை, தன்னோட பார்ட்னர்கிட்ட ஷேர் பண்ணும் இல்லை, அந்த ஒன் அப்ரிசியேஷன் அதுதான் வந்து அவங்களோட எதிர்பார்ப்பு. இந்த ஹியூமன் பிரெயின்க்கு வந்து இந்த ஃபெமிலியர் திங்ஸ்லாம் வந்து ரொம்ப நார்மலாக வந்து தெரிஞ்சிருமா, அதனால சம்டைம்ஸ் வந்து கான்ஷியஸாக நோட் பண்ணி அதை சொல்லும்போது இது வராதாமா. ஸோ இந்த மேட்டர்லாம் தான் வந்து சின்ன சின்னதாக வந்து எதிர்பார்ப்பாங்க. லைக் வந்து தேங்க் பண்ணுறது, எனக்கு இது பண்ணி சமைச்சு கொடுத்துருக்கியா ரொம்ப நல்லா இருந்தது, தேங்க்யூ அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணும்போது ஸ்டில் அந்த பார்ட்னரை வந்து எவ்வளவு நம்ம லவ் பண்ணுறோம். நீங்கள் சும்மா தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட, அதில் பொய் சொன்னால் கூட சொல்லுவாங்கல்ல, இந்த கவிதையில் பொய் இருந்தால் தானே ரொம்ப அழகு, அதே மாதிரி தான். ஸோ பொய் சொன்னால் கூட அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் பொய் சொல்லணும்னு கிடையாது, நிஜமாகவே உங்கள் மனசுக்கு பட்ட ஒரு விஷயத்த உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணும்போது இது போதும் எனக்கு, இது போதுமே அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ணுறதுக்காகவே, நீங்கள் எத்தனை வயசானாலும் சரி, அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு பிடிக்கும், அவங்க பண்ணுற விஷயங்களை பிடிக்கும் அப்படின்னா, அந்த அப்ரிசியேஷனை யார்கிட்டையும் கேட்காம உங்கள் மனசார நீங்களே கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுவரைக்கும் கொடுத்தது இல்லை பிரியா, கொடுக்கவும் தோணலை, அவங்கள எதிர்பார்க்க மாட்டாங்கன்னா சத்தியமாக எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் வேணால் வந்து அவங்ககிட்டே டைரெக்டாக கேட்டு பாருங்கள், இல்லை ஜஸ்ட் சொல்லி பாருங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: We'll be back after a short commercial break.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய கானங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056 415 4242.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ஸ்ரீயா. நம்ம ரெண்டு பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து யோசித்தாலே நிறைய விஷயங்கள் வந்து மாறும் தெரியுமா. நம்ம திரும்ப திரும்ப அதே பர்சனை வந்து எப்படி சூஸ் பண்ணோம், இன்னும் எப்படி காதலிக்கலாம், இன்னும் எப்படி உங்களை ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, எஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யா ஜோதிகா பற்றி சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்கள மாதிரியே நிறைய பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவங்க இருக்கலாம், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க லைஃப்பை வந்து நம்ம காப்பி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு நம்ம அதுக்குன்னு ஒரு ஓன் லவ் லாங்குவேஜ் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ மேபி அது உங்கள் பார்ட்னர்கிட்ட அதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது டெஃபினட்டாக ஈவன் ஸோ சூர்யா ஜோதிகாவோட பெட்டராக கூட இருக்கலாம் நீங்கள் அந்த கம்பல். பட் அதுக்கு செலிபிரிட்டியாக தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அந்த குட்டி குட்டி விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். மேபி ஐ லவ் யூ அப்படின்னு டெய்லி சொல்ல மாட்டாங்க, ஆனால் டயர்டாக இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் இந்த கவனிக்கிற ஒரு விதம் இருக்குல்ல, அது சான்ஸே இல்லை. ஓ மை காட், நான் வந்து எந்த காட் ப்ரே பண்ணேன், எனக்கு வந்து இப்படி ஒரு பார்ட்னர் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு பர்சன் உங்கள் கூடவே இருப்பாங்க. பட் அவங்க கூட இருக்கும்போது நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா. இந்த மாதிரி கடலுக்கா தாண்டி வந்ததுக்கப்புறமேல தான் சே அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். எத்தனையோ ஆண்கள் இருப்பீங்க, எத்தனையோ பெண்கள் இருப்பீங்க. இப்போவும் ஒன்றும் இல்லை, இன்னமும் ஸ்டில் உங்கள் லவ் வந்து தள்ளி இருக்கனால தான் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது அப்படின்றதான் உண்மையான ஒரு விஷயம். யாரெல்லாம் இங்கே இந்தியாவில் உங்கள் பார்ட்னர் இருக்கும்போது இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயம் வந்து சமர்ப்பணம். ஸோ இன்னும் அதிகமாக நீங்கள் உங்களோட பார்ட்னரை லவ் பண்ண போகிறீங்க. ஐ மீன் மறுபடியும் நீங்கள் இந்தியா போகும்போது அவர் அவங்க இங்கே வரும்போது அந்த காதல் இன்னும் வந்து 100x டைம்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும்ல. எஸ் ஸோ அதுதான் அந்த பியூட்டிஃபுல்லான அந்த பாண்டிங்கோட வேல்யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் தான் இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக் மலையோர்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
8: ஓகே, வீட்டுக்கு போகலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. எஸ்எல்லும் ஒரு காதல், ஒரு மேரேஜ்குள்ளே இருக்க காதல், அதுக்குள்ளே இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் எப்படிலாம் இருந்தால் நம்மளோட லைஃப் இன்னும் அழகாக இருக்கும், அதை பற்றிலாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். மேபி சில விஷயங்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கலாம், சில விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். என்ன மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய, உங்களுக்கு லேட் ஆகக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து பேசக்கூடிய ஷோஸில் வந்து நான் உங்களை மென்ஷன் பண்ணியே நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா பல பேருக்கு தேவை, எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்ணுறதுன்னு தெரியல. கூட இருக்கும்போது அவங்களோட அருமையெல்லாம் புரியாது. அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டோ இல்லை வேற எங்கேயோ ஒரு கண்ணு கெட்டாத ஒரு தூரத்துக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட வேல்யூஸ் இதெல்லாமே நமக்கு புரிய வரும் இல்லையா. இது வந்து ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது, அது கடந்து போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கும் தெரியப்படுத்துங்க. இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே பிரியா ஒஃபீஷியல் அப்படின்னு நான் இருக்கேன். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் எஃப்எம்மோட ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில். வேர்ல்டில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே நம்ம தமிழ் எஃப்எம்னால் உங்களோட கனெக்டடாக இருக்க முடியும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள், ஓகே, டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ எங்கே நீங்கள் போயிட்டு இருந்தாலும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி வீக்கெண்ட். அண்ட் நானும் போயிட்டு என்னோடய த்ரோட்லாம் சரி பண்ணிவிட்டு மண்டே ஃப்ரெஷ்ஷாக வரேன், புது பிரியாவாக நான் வரேன். அண்ட் எஸ், எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர். சாப்பிட்டீங்கன்னா சமத்தா தூங்குங்க. See you on Monday. Bye.
9: அன்புடன் நான் brought to you by Ayutreat Ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு Ayutreat Ayurveda. DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள்
0: Brought to you by Dhanya Auto Spare Parts LLC, genuine parts center for American, German, Korean and Japanese cars, wholesaler and retailer for batteries and lubricants.
2: வணக்கம் விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தாய்மாமன் தங்க போதிடம் திட்டத்தை முதலமைச்சர் விஜய் எதிர்வரும் செப்டம்பர் 28 தொடங்கி வைக்க உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 2026 ஜூன் 22 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். இதற்கான அரசாணை ஜூன் 23 வெளியிடப்பட்டது. திட்டத்தை தமிழக முதலமைச்சர் செப்டம்பர் 28 தொடங்கி வைக்கின்றார். மேலும் அரசு மருத்துவமனைகளில் ஜூன் 22 திட்டம் தொடங்கப்படும் நாள் வரை பிறக்கும் குழந்தைகளுக்கு 107 மையங்களில் தினமும் 100 குழந்தைகள் வீதம் செப்டம்பர் 28 வழங்க உரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் அமையவுள்ள உலகளாவிய திறன் மையத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக முதலமைச்சர் சர் ஜோசப் விஜய் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் முன்னிலையில் இன்று தலைமைச் செயலகத்தில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழ்நாடு அரசால் சென்னையில் புதிதாக அறிவிக்கப்பட்டுள்ள ஓஎம்ஆர் ஜிசிசி வழித்தடத்தில் அமைந்துள்ள டிஎல்எஃப் டவுன் டவுன் தரமணி வளாகத்தில் முதலாம் ஆண்டு 250 பேருக்கு உயர் மதிப்பு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையிலும் வரும் ஆண்டுகளில் விரிவாக்கம் மேற்கொள்ளும் வகையிலும் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட வால்கிரீன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் அமைக்கவுள்ள தனது முதல் உலகளாவிய திறன் மையத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியிடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இன்று 7 மணி நேர விசாரணை நடத்தினர். அடுத்தகட்ட விசாரணை எப்போது நடந்தாலும் முன்னிலையாக வேண்டும் என போலீசார் அவரை அறிவுறுத்தியுள்ளனர். காவல்துறை சம்மன் அனுப்பியதின் பேரில் விசாரணைக்கு தாம் முன்னிலையாகியதாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விசாரணையின் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். காவல்துறையினர் தம்மிடம் எழுப்பிய 295 கேள்விகளில் 246 கேள்விகளுக்கு பதிலளித்ததாக தெரிவித்தார். அடுத்த வாரம் அழைக்கும் போது பதிலளிக்கவும் காத்திருக்கின்றேன் என்று முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். கடந்த திமுக ஆட்சியின் போது தனியார் பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம், பள்ளிகளின் தரம் உயர்வு, டிடிபிசி உள்ளிட்ட பல்வேறு அரசு அனுமதிகளை பெற்றுத்தருவதாக கூறி பணம் வசூலித்து மோசடி செய்ததாக தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பின் செயலாளர் இளங்கோவன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 177 தனியார் பள்ளிகளிடம் இருந்து புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 100 கோடி ரூபாய் வரை வசூலித்து மோசடி இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த வழக்கில் 250 மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: திரிணாமுல் காங்கிரஸ் பிளவுபட்டுள்ள நிலையில் மம்தா பானர்ஜி பிரிவுக்கு கால்பந்து வீரர் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளது. மம்தா அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் என மம்தா தரப்பு கட்சிக்கு புதிய பெயரை ஆணையம் அங்கீகரித்துள்ளது. ஜனநாயக திரிணாமுல் காங்கிரஸ் என அருப் ராய் ரிதப்பிரதா பானர்ஜி தரப்புக்கு புதிய பெயரை ஆணையம் அங்கீகரித்துள்ளது. ரிதப்பிரதா பிரிவு திரிணாமுல் காங்கிரசுக்கு அஞ்சல் உரை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மம்தா தரப்பும் ரிதப்பிரதா தரப்பும் உரிமை கோரிய நிலையில் இரு அணி மனுவை விசாரித்து திரிணாமுல் காங்கிரஸ் பெயர் இரட்டை பூக்கள் சின்னம் என்பன முடக்கப்பட்டன. மேற்கு வங்கத்தின் நந்திகிராம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்காக மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் நிறுத்தியிருந்த வேட்பாளர் சஞ்சிதா தே பிரதான் இன்று தனது வேட்பு மனுவை திரும்ப பெற்றுள்ளார். அவர் மேற்கு வங்க முதல்வர் சுவேந்து அதிகாரியை சந்தித்த பின்னர் வேட்பு மனுவை திரும்ப பெற்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனிடையே நந்திகிராம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் மிலன் பிரதான் பழைய கொலை வழக்கு தொடர்பாக மேற்கு வங்க காவல்துறையினரால் இன்று கைது செய்யப்பட்டார். அக்டோபர் 6 நடைபெறவுள்ள நந்திகிராம் இடைத்தேர்தலில் மிலன் பிரதானுக்கு மம்தா பானர்ஜி தலைமையிலான அணி ஆதரவளிக்கும் என அறிவித்த சில மணி நேரங்களிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இந்திய ஜனநாயக வரலாற்றில் இது ஒரு கருப்பு நாள் என்று கட்சி பெயர் சின்ன முடக்கத்துக்கு மம்தா பானர்ஜி கண்டனம் தெரிவித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சின்னத்தை முடக்கிய தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இணைந்து அரசியல் கட்சிகளை பிளவுபடுத்தி பின்னர் அந்த கட்சிகளின் தேர்தல் சின்னங்களை பறித்துக் கொள்வதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். முதலில் சிவசேனா, பின்னர் தேசியவாத காங்கிரஸ் கட்சி, தற்போது திரிணாமுல் காங்கிரஸ் என ஒவ்வொரு முறையும் ஒரே மாதிரியான நடைமுறை பின்பற்றப்படுவதாக ராகுல்காந்தி குற்றம் சுமத்தினார். ஒரு முழு அரசியல் கட்சியையே கைப்பற்ற முடியும் என்ற நிலை ஏற்பட்டால் கோடிக்கணக்கான இந்தியர்களின் வாக்குகளையும் திருட முடியும் என்பது ஆச்சரியமல்ல என்று அவர் கூறினார். வாக்கு திருட்டு, தற்போது கட்சி திருட்டு ஆகியவை ஜனநாயகத்தின் வீழ்ச்சியின் அடையாளங்களாக மாறிவிட்டதாகவும் ராகுல்காந்தி குற்றம் சுமத்தினார்.
1: இலங்கை செய்திகள்.
2: சவுதி அரேபியாவில் நீதிமன்ற நடவடிக்கைகளை எதிர்கொண்டு வரும் இலங்கை நாட்டவரான அனோஜன் சிவராசாவின் வழக்கை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக இலங்கை வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேன்முறையீட்டுக்கு பின்னர் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். ரியாதில் உள்ள இலங்கை தூதரகம் கொழும்பில் உள்ள சவுதி அரேபிய தூதரகத்துடன் இணைந்து வழக்கின் முன்னேற்றங்களை தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாக அமைச்சகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது. மேலும் தூதரக வழிமுறைகள் மூலம் சவுதி அதிகாரிகளுடன் தொடர்ந்தும் தொடர்பில் இருப்பதாகவும் அனோஜன் சிவராசாவின் நலன்கள் பாதுகாக்கப்படுவதுடன் அவருக்கு சாத்தியமான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இலங்கை வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. துபாயில் தொழிலாளர்களுக்கான குடியிருப்புகளில் ஒவ்வொரு நபருக்கும் குறைந்தபட்சம் 3.7 சதுர மீட்டர் தூங்கும் இடம் இருக்க வேண்டும் என்று துபாய் நகராட்சி அறிவித்துள்ளது. மேலும் தொழிலாளர் குடியிருப்புகளில் சேவை வசதிகளுக்காக ஒவ்வொரு நபருக்கும் 8.9 முதல் 10.3 சதுர மீட்டர் வரையிலான மொத்த தரைப்பரப்பு ஒதுக்கப்பட வேண்டும் என புதிய திட்டமிடல் மற்றும் வடிவமைப்பு விதிமுறைகளை துபாய் நகராட்சி நிர்ணயித்துள்ளது. பொழுதுபோக்கு வசதிகள் மற்றும் திறந்த வெளிப்பகுதிகளுக்கு ஒவ்வொரு நபருக்கும் 0.75 முதல் 1.5 சதுர மீட்டர் வரை இடம் வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் குடியிருப்பு பகுதிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு திட்டங்கள் மற்றும் நடவடிக்கைகள் நிறைவு பெற்றுள்ளதாக துபாய் நகராட்சி இன்று தெரிவித்தது. தொழிலாளர் குடியிருப்புகளுக்கான ஒருங்கிணைந்த ஸ்மார்ட் வகைப்பாட்டு முறையை அறிமுகப்படுத்திய துபாய் நகராட்சி 1417 கட்டிடங்களை ஆய்வு செய்து அவற்றின் கட்டமைப்பு நிலை மற்றும் பொது சுகாதாரம் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு இணங்கியுள்ளதா என்பதையும் மதிப்பீடு செய்துள்ளது. 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் வளைகுடா பிராந்தியத்தில் பதிவான சைபர் தாக்குதல்களில் பாதிக்கும் மேற்பட்டவை ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியாவை குறிவைத்ததாக தகவல் பாதுகாப்பு ஆய்வு நிறுவனமான பாசிட்டிவ் டெக்னாலஜிஸ் ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதில் வளைகுடா பிராந்தியத்தில் அதிகம் குறிவைக்கப்பட்ட நாடாக அமீரகம் முதலிடத்தில் உள்ளது. மொத்த தாக்குதல்களில் 35% அமீரகத்தை குறிவைத்துள்ளன. அதனைத் தொடர்ந்து ஈரான் 17% சவுதி அரேபியா 15% உள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல் நீடித்து வரும் நிலையில் அடுத்த வாரம் நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொதுச்சபையின் உயர்மட்ட கூட்டத்தில் பங்கேற்க ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசிஸ்கியான் மற்றும் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளுக்கு அமெரிக்கா விசா வழங்கியுள்ளது. ஐநா கூட்டங்களில் பங்கேற்க ஈரானின் முக்கிய பிரதிநிதிகள் குழு மற்றும் அத்தியாவசிய பணியாளர்களுக்கான விசாக்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. எனினும் நியூயார்க்கில் அவர்களின் பயணங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதுடன் ஆடம்பர பொருட்கள் உள்ளிட்ட சில பொருட்களை வாங்குவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஐநா கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்கு தமக்கான விசா மறுக்கப்பட்டுள்ளதாக ஈரான் அதிகாரிகள் முன்னதாக குற்றம் சுமத்தியிருந்தனர். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதல் 6 மாதங்களுக்கும் மேலாக நீடித்து வரும் நிலையில் ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது அல்லது ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவது குறித்து உடன்பாடு ஏற்படுவதற்கான அறிகுறிகள் இல்லாத சூழலில் இந்த விசா முடிவு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து ஐரோப்பா மற்றும் பிரான்சுக்கு எதிரான ஹைபிரிட் தாக்குதல் அச்சுறுத்தல் தீவிரமடைந்துள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோன் எச்சரித்துள்ளார். இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள முக்கிய உட்கட்டமைப்புகளை பாதுகாப்பதற்கான திட்டத்தை தயாரிக்க பிரான்ஸ் அரசுக்கு உத்தரவிட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் நாட்டின் முக்கியமான பாதுகாப்புத்துறை மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் தளங்களை ட்ரோன் மற்றும் சைபர் தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளும் அந்த திட்டத்தில் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: போர்ச்சுக்கல் அணியின் புதிய பயிற்சியாளர் ஜார்ஜ் ஜீசஸ் தேர்வு செய்த முதல் அணியில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இடம்பெற்றுள்ளார். இதன் மூலம் 41 வயதான ரொனால்டோ சர்வதேச கால்பந்தில் இருந்து ஓய்வு பெறுவாரா என்ற எதிர்பார்ப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதம் உலகக்கோப்பை நாக் அவுட் சுற்றில் ஸ்பெயினிடம் போர்ச்சுக்கல் தோல்வியடைந்த பின்னர் தேசிய அணிக்காக தொடர்ந்து விளையாடுவது குறித்து ரொனால்டோ உறுதியான தகவலை தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் செப்டம்பர் 24 முதல் அக்டோபர் 4 வரை நடைபெறவுள்ள 4 நேஷன்ஸ் லீக் போட்டிகளுக்காக தேர்வு செய்யப்பட்ட 25 வீரர்கள் கொண்ட போர்ச்சுக்கல் அணியில் அல்நாசர் அணியின் முன்கள வீரர் ரொனால்டோவும் இடம்பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள்
0: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alain since
1: 1982. 89.4 89.4 Tamil FM. Tamil FM. Namu Radio, Namu Music.

0: அண்ணா ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: 99.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 Tamil FM. 89.4 Tamil FM.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா புஷ்பா.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?
1: உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், முடிச்சா என்னை கொன்னுட்டு உங்களை காப்பாத்திக்கணும்.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: கொடுக்கப்பட்ட சிக்னல்ல பொறுக்கி பசங்க அட்ராசிட்டிஸ் ஐயா, தண்டையார்பட்டில ரெண்டு பேரும் மண்டே போட்டாங்க ஐயா, ஓவர்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: You believe devil, I am the devil, and you are

0: and you will call me.
1: अच्छा कैसे बोला है तुमने?
2: Rolex. Rolex.
3: Sir. Just sir.
4: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: காதலனும் புயலுக்கு போ கூறப்பிக்க.

0: அடே கண்டா தரணும். மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
0: போயிட்டியா?
2: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரி டே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Correct, presented by
4: VNCT Global in Big Villa Sale. Coming Sunday, 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel, Burjumanla, Nadakkirukku.
3: Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka, Nagaigaludan, Tamilagathilirundu, Ungalukkaga, Dubaiyil. Annathangam Gold and Diamonds.